வேதாந்தா அதிகாலையில் ஆனந்தத்தை அள்ளித்தந்து கொண்டிருக்கும் இவ்வேளை கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

வாழ்வு நன்மை செய்யும் பயணமாக மலர்ந்திட செயல்களில் அறத்தை நிரப்பி வார்த்தைகளில் அன்பை பகிர்ந்திட இறைமையின் அருள் வேண்டி புகழ் பாடல் பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

இறைமணம் கமலும் இன்னிசை பூக்களோடு இனிய காலையை இறைவனின் துதியோடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நூற்புள்ளி ஐந்தின் அருள் மாலை.

விடியும் ஒவ்வொரு காலையும் வாழ்வின் புதிய வரமாக்கி, மூச்சின் ஒவ்வொரு துளியிலும் அருளை உணரச் செய்து, என்றும் அன்பு வழியில் நடக்கச் செய்யும் இறைமையின் புகழை இன்னிசைப்பாக்களால் போற்றி நிறைவுக்கு வருகிறது கோடை பந்தலை நொறுபள்ளி ஐந்தின் அருள்.

0: இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்காக 1,00,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்று மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு காப்பீட்டு வசதியை வழங்கும் வகையில் பயிர் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுகாதார சேவையில் நோயாளியின் பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததென்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நவீன தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப மாறிவரும் கடல்சார் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் கடலோர காவல்படை தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலனை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கட்டண விகிதம் வெளிநாடுகளின் அழுத்தத்தின் காரணமாகவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. உலகின் மிக விரைவாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்று அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய் மோகன் குவாத்ரா கூறியுள்ளார். அந்நிய முதலீடுகளால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் அதனை வரவேற்பதாக தேமுதிக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஸ்ட்ராபெரி நடவு செய்யும் விவசாயிகளுக்கு தேசிய தோட்டக்கலை திட்டத்தின் கீழ் ஏக்கர் ஒன்றுக்கு 32,000 ரூபாய் வீதம் மானியம் வழங்கப்பட உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரசு நிதியுதவியுடன் அறிவுசார் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக தொழிற்பயிற்சியுடன் கூடிய இல்லம் அமைப்பதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 குலாஸ் நாட்டு சர்க்கரை வழங்கும் வசந்த விடியல்.
1: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சர்க்கரை,
2: இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.

0: மண்ணிலே விரிகிறது புது விடியல், கூட்டில் உறங்கிய பறவைகளும் வானில் சிறகை விரிக்கிறது. சோம்பல் களைந்து நாமும் எழுந்தால் வெற்றி கனிகள் நம் கைகளுக்கே. உள்ளத்தில் உற்சாகம் பெருகி மகிழ்ச்சி பிறந்த இந்த நாள் நமக்கு இனியதாகட்டும் என்று சொல்லி கோடி பண்பலையின் ஒரு புள்ளி 5 இப்பொழுது வருகிறது உலாஸ் நாட்டு சர்க்கரையின் வசந்த விடியல். நிகழ்ச்சியோடு ஜி மீறி நிகழ்ச்சியின் தொடக்கமாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு.

தப்பிக்க முடியாத காமத் துன்பத்தை எனக்கு ஏற்படுத்திவிட்டு கொட்டுவதற்கு நீர் இல்லை எனுமளவிற்கு அழுது அழுது வறண்டு போயிருக்கின்றன என் கண்கள். குறள் எண் 1174 அதிகாரம் கண் விதுப்பழிதல்.

சுந்தர தென்றலாய் வீசிக் கொண்டிருக்கும் கோடை பன்மலை 100.5 இன்று மலரவிருக்கின்ற நமது நிகழ்ச்சிகள். அறிவிப்பு மற்றும் பாடலை தொடர்ந்து 6:25 ஆலய உலா, 6:30 வசந்த விடியல், இதில் கோவில் விழா தகவல்கள் இடம்பெறும். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். இன்றைய தளிராக குமாரபாளையம் தூக்கிலா. ஏழு மணிக்கு சுகமான காலை, இதில் வேளாண் தகவல்கள் பாட்டும் பதமும். புமக்ஸ் மணியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்கு முக்கு தர்பார், பிருத்வி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று இவை இடம்பெறும். எட்டு மணிக்கு மங்களர் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதூடராகம் அறிமுக நேயர்களுக்காக. 8:10 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்க மகா சோமஸ் கந்தமூர்த்தி அவர்கள். 8:30 வைக்கிங் மணின் சன் பிரீப்ஸின் மனதூடராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்க தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்று காலை 9 விரிகிறது உஷா சன்ஃபிளவர் ஆயில், குலாஸ் நாட்டு சர்க்கரையின் வானவில். இன்றைய வண்ணம் ஜன்னலோரம். பத்து மணிக்கு பன்மலை வானவில் இந்தியாவில் வெளியே வராத வெளிச்சங்கள். 11:00 தேடி வரும் பன்மலை, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் ஜக்கம்பட்டி மாரியம்மன் கோயில் அருகிலிருந்து. நண்பகல் 12:00 யாதுமாகி சிறப்பு விருந்தினர் முள் சீதாப்பழ சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டல் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் பழனி பாப்பம்பட்டி கோமதியம்மாள் அவர்கள். 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவள்ளி. காலத்தால் அழியாத காவிய கானங்களோடு பிற்பகல் 1:00 தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. துள்ளலிசை பாடல்களோடு 2:00 டோல் தமாக்கா தூள். 3:00 உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் கரூர் மாவட்டம் சிவகாமி அவர்கள். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4:00 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகையில் திக்குமுக்கு வண்ண தூரிகை. 4:30 புமக்ஸ் பனியன்கள் ஜோட்டிகள் ஜாயர்கள், குலாஸ் நாட்டு சர்க்கரையின் வண்ண தூரிகையில் திக்குமுக்கு வண்ண தூரிகை. இடைக்கால இணை கீதங்களோடு மாலை 5:00 சித்திரச்சவானம், 5:30 வைக்கிங் மணின் சன் பிரீப்ஸின் சித்திரச்சவானம், 5:40 கேட்கலாம் நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், 6:00 கதம மலர்கள், 6:05 புமக்ஸ் பனியங்கள் ஜோட்டிகள் ராயர்களின் உள்ளியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள். கட்சவே குறுந்தகவல் வழியாக நேயர்களின் விருப்ப பாடல்களை நேயர்களின் குரலோடு கீற்று ரசிக்க 7:00 ஆசையிலூர் குக்கு. 7:55 சேவை செய்திகள். 8:00 இளமை பேசுகிறது சொல்லவடை, பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டுகளோடு. 8:25 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். 9:00 தவழ்ந்து வருகிறது கொடைத்தேன்றல், 10:00 நினைவே சுகம் விருதுநகர் மாவட்ட நீர்களுக்காக. இடைவிடாத பாடல்களோடு 11:00 இரவு சிறகு அவையாவும் கோடை பண்பலை 100.5 இன்று ரசிக்கவிருக்கின்ற நமது நிகழ்ச்சிகள். இணைந்து இருங்கள் நேர்களே, கோடை பண்பலை 100.5 நள்ளிரவு 12:00 வரை.

0: என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
1: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: மனதுடுராகம்
4: 8:30
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதுடுராகம்.

0: இன்று கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவிலை தரிசிக்கவிருக்கிறோம்.
1: குலதேவா திருமலை வாசா, எளியவர் இறைவா, தேவாதி தேவா.
0: 108 திவ்ய தேசங்களிலேயே இந்த ஆலயத்தில் இருக்கும் பெருமாள் தான் கிடந்த கோலத்தில் மிகப்பெரிய அளவில் அருள் பாலிக்கிறார். இந்த திருமேனி 22 அடி நீளம் கொண்டது. திருமாலின் திருமுகத்தை காணும் போது நாம் கண்ணிமைக்காமலே வணங்குகின்றோம். இது 13 மலைநாட்டு திருத்தலங்களில் ஒன்று. மேலும் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் இந்த ஆலயம் திகழ்கிறது. கோதை மற்றும் பரளியாறு ஆகிய ஆறுகள் இந்த ஊரை சுற்றியபடி, அதாவது வட்டமடித்தபடி ஓடுவதால் இந்த ஊருக்கு திருவட்டாறு என்று பெயர் வந்ததாக சொல்கிறார்கள். ஒருமுறை பிரம்மதேவன் யாகம் ஒன்றை செய்தார். அந்த யாக குண்டத்தில் இருந்து கேசன் கேசி என்று இரண்டு அரக்கர்கள் தோன்றினர். அவர்களால் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் துன்பம் ஏற்பட்டது. அவர்கள் பெருமாளிடம் முறையிட்டனர். இதையடுத்து திருமால் கேசனை அழித்து கேசியின் மீது சயனம் கொண்டார். கேசியின் மனைவி திருமாலை பழிதீர்க்கும் நோக்கத்துடன் தாமிரபரணியையும் கங்கையையும் வேண்டினாள். அவர்கள் இருவரும் பெருக்கெடுத்து திருமால் சயனித்திருந்த இடம் நோக்கி ஓடி வந்தனர். அப்போது பூமாதேவி திருமால் பள்ளி கொண்டிருந்த இடத்தை மேடாக உயர்த்தினாள். இதனால் அந்த இரு நதிகளும் திருமாலை சுற்றி வட்ட வடிவில் ஓட ஆரம்பித்தன. இதனால்தான் இந்த தலத்திற்கு வட்டாறு என்று பெயர் வந்ததாக தல வரலாறு சொல்கின்றது.

0: இந்த ஆலய இறைவனின் திருநாமம் ஆதிகேசவ பெருமாள் என்பதாகும். தாயாரின் திருநாமம் மரகதவள்ளி நாச்சியார். இந்த ஆலயத்தின் பிரதான வாசல் மேற்கு நோக்கி அமைந்திருக்கிறது. ஆலயமானது சேரநாட்டு முறையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. கருவறைக்கு முன்பாக உள்ள மண்டபம் ஒற்றை கல்லினால் ஆனது. இந்த ஆலயத்தின் கொடிக்கம்பத்தில் தமிழ் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. கோவில் வெளிப்பிரகாரம் நெடுகிலும் கையில் திருவிளக்கு ஏந்தி நிற்கும் தீபலட்சுமிகளின் சிலைகள் இருபுறமும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பலிபீட மண்டபத்தில் இருபுறமும் ஒற்றை கல்லினால் ஆன பல கலைச்சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இந்த ஆலய இறைவன் மீது நம்மாழ்வார் 11 பாடல்களை பாடியிருக்கிறார். இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் இறைவனான ஆதிகேசவ பெருமாள் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமியை பார்த்த வண்ணம் சயனித்து இருக்கிறார். இங்குள்ள ஆதிகேசவ பெருமாள் திருமேனியானது கடுசர்க்கரையோகம் என்னும் கலவையால் 16008 சால கிராம கற்களை இணைத்து உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சயனக்கோள பெருமாளை கருவறையில் உள்ள 3 நிலை வாசல்களின் வழியாகத்தான் பார்க்க முடியும். இந்த 3 நிலை வாசல்களையும் முறையே திருமுகம், திருக்கரம், திருப்பாதம் என்று வர்ணிக்கிறார்கள். திருமுக நிலை வாசலில் சயனத்தில் உள்ள பெருமாளின் முகத்தையும் நீட்டிய இடது கரத்தையும் ஆதிசேஷனையும் கருடாழ்வாரையும் தரிசிக்கலாம். திருக்கர நிலை வாசலில் சின்முத்திரை காட்டும் பெருமாளின் வலது கரத்தையும் சங்கு சக்கரம் உள்ளிட்ட 5 படைகளையும் தரிசிக்கலாம். நடுநிலை வாசலான இதில் தரையில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாளின் உற்சவ திருமேனியையும் காணலாம். திருப்பாத நிலை வாசலில் பெருமாளின் திருப்பாதங்களையும் பெருமாளை சரணடைந்த அரக்கர்களையும் தரிசிக்கலாம். திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே என்ற நாதபடிக்கு திருமால் பெருமையினை கேட்ட நமக்கு சயனகோலத்தில் அருள்பாலிக்கும் ஆதிகேசவ பெருமாள் நிறைவாழ்வை அருளட்டும். கன்னியாகுமரியிலிருந்து சுமார் 48 கிலோமீட்டர் தொலைவிலும் மார்த்தாண்டத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஆலய உலா.
2: நேர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 குலாஸ் நாட்டு சர்க்கரை. வழங்கிய வசந்த விடியல்.
3: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சர்க்கரை,
4: இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்கள்.

0: மழை மொழியில் மனம் நனைய கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
1: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க்

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான குட்டி பாப்பா வந்திருக்காங்க. ரொம்ப சேட்டை பிடிச்ச பாப்பாவா இருக்காங்க. அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம். உங்க பேர் என்ன? துகிலாவா? வந்து இப்படித்தான் சேட்டை பண்ணுவீங்க. இது என்ன கம்மல் போட்டிருக்கீங்க? இது என்ன கலரு? யார் சொன்ன ஆரஞ்சுன்னு? அதை கலர்லாம் தெரியுமா? அப்புறம் எப்படி இதை நீங்க ஆரஞ்சு கலர்னு சொல்றீங்க? சரி, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? சரி, உங்க மேம் உங்களுக்கு என்ன சொல்லி தருவாங்க?
1: 1 2 3 அண்டே வரைக்கும் ஏபிசிடியும் ஐயும்.
0: ஓ, இதுதான் சொல்லி தருவாங்களா? சரி சரி, இந்த வளையல்ல என்னென்ன கலர் இருக்கு?
1: கத்தி ப்ளூ வெள்ளையா.
0: அப்படியா? உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்?
1: எல்லோ.
0: சரி, அப்ப இந்த எல்லோ கலர் கமலை நான் எடுத்துட்டு போயிடவா? நீங்க தான் அதை ஆரஞ்சு கலர்னு சொன்னீங்கல்ல. சரி சரி, இப்ப எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? எனக்கு ஒரு ரைம் சொல்லுங்க.
1: ஆடலாம் ஆடலாம் ஆடிக்கொண்டே இருக்கலாம், குதிக்கலாம் குதிக்கலாம் குதிச்சுக்கொண்டே இருக்கலாம், தட்டலாம் தட்டலாம் இருக்கலாம், சிரிக்கலாம் சிரிக்கலாம் சேதனாம சிரிக்கலாம்.
0: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. இது யார் சொல்லி கொடுத்தது?
1: மேம்.
0: மேம் சொல்லி கொடுத்தாங்களா? எந்த மேம் சொல்லி கொடுத்தாங்க?
1: தாரா மேம்.
0: தாரா மேம் சொல்லி கொடுத்தாங்களா? சரி, உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அம்மா, அப்பா, தம்பி, தம்பி, சித்தி, அம்மாயி, அப்பச்சி.
0: தம்பி பேர் என்ன?
1: எங்க சின்ன தம்பி ஜீவேஷ்.
0: இன்னொரு தம்பி பேரு?
1: அந்த தம்பிக்கு இன்னும் பேர் வைக்கல, இப்பதான் பண்றாங்க.
0: அப்படியா? சரி சரி. அப்பா பேரு என்ன?
1: மோகன்ராஜ்.
0: அம்மா பேரு?
1: சரண்யா.
0: மோகன்ராஜ் அப்பா என்ன வேலை பாக்குறாங்க?
1: தங்கல் வேலை.
0: தங்கல் வேலைக்கு போயிருக்காங்களா? நீங்க படிச்சு பெரிய ஆளானது, நீங்க என்ன வேலைக்கு போறீங்க?
1: டாக்டர்.
0: டாக்டர் ஆவீங்களா? டாக்டரா என்ன செய்வீங்க?
1: எல்லாத்துக்குமே பார்ப்பேன்.
0: மருத்துவம் பாப்பீங்களா? சரி சரி, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு மருத்துவம் பாருங்க. நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு கொடை பண்பழையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: மழலை மொழியில் மனம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதொடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன் சன் ரீவ்ஸின் மனதொடு ராகம்.
2: வைக்கிங் பனியன் சன் ரீவ்ஸ்
3: கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த விடியல். நேரம் 6:42.

0: இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைத்து நேயர்களையும் வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
2: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி

0: என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
1: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: மனதுடுராகம்

காலம் நமது கைகளில் இருக்கும்போது கவலைகள் தேவையில்லை உள்ளத்தில். புன்னகையோடு நாம் நிமிர்ந்தால் புதுமைகள் பல படைத்திடலாம். நிறைவு பெறுகிறது இன்றைய வசந்த விடியல். மீண்டும் வசந்தமாகும் நாளை காலை 6 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றன.

நம்ம பயணிக்கும் போது நம்மளோட பயணிக்கிற ஒன்று எது தெரியுமா? அது நம்ம எண்ணங்கள் தாங்க. சில நேரம் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம யோசிப்போம், நம்ம சரியாக தான் எண்றோமா, அதாவது சரியாக தான் திங்க் பண்ணுறோமா அப்படின்னு. நம்ம ஆசைகள் தான் நம்ம எண்ணத்தை எங்கெங்கோ கொண்டு போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்போது ஆசைப்படக்கூடாதா? அப்படிலாம் இல்லைங்க. நம்ம ஆசைப்படுறத நமக்கு தேவையா, நமக்கு அது சரிதானா, ஆசைப்படுறதெல்லாமே நமக்கு கிடைக்குமா, சரியானதுக்கு தான் நம்ம ஆசைப்படுறோமா, இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சா போதுங்க நம்ம எண்ணங்கள் சரியாயிரும், நம்மளும் இன்பமாகிடுவோம். இப்போது ஆசை ஆசையாக கொடை பண்பலை 100.5 இதில் கேட்கலாமா? சுகமான காலை.

0: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
1: RS Infotainment, எல்ரட் குமார் வழங்கும் சூரி நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸ்.
5: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணை பராமரித்தல் மற்றும் நேர்காணல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளோர் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. என் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.
2: இனிய காலை பொழுதை இன்பமாய் வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்மலை 100.5 சுகமான காலை. எல்லாருக்குமே ஏதோ ஒரு சின்ன சின்ன ஆசை இருக்குங்க. ஆசை இல்லாத மனிதர் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? அதில் என்ன ஒரு ஆசை அப்படின்னா, எல்லாருமே நாங்கள் பண்பலையில் வந்து பேசிடணும், எங்கள் குரலும் ஒலிக்கணும், நிறைய பேர் கேட்டுட்டு சொல்லணும் அப்படியெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இணைப்பே கிடச்சிருக்காது, தொடர்ந்து முயற்சி பண்ணுவாங்க. ஒரு நாள் கூட நமக்கு மட்டும் கிடைக்க மாட்டேது, மற்ற நேயர்கள் மட்டும் எப்படி பேசுகிறாங்க அப்படியெல்லாம் யோசிப்பாங்க. இன்றைக்கி உங்களுக்கு தான் வாய்ப்பு. என்ன வாய்ப்பு அப்படின்னா, இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் இருக்குது. அதே மாதிரி 8:30 வந்து வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் யாருக்கு? இதுவரைக்கும் எந்த நிகழ்ச்சியிலையும் நான் பங்கு பெறவே இல்லைங்க, என்னோட விருப்ப பாடலும் கேட்டதில்லை, நிகழ்ச்சியிலையும் பங்கு பெற்றதில்லை அப்படியெல்லாம் இருக்க நேர்கள், நாங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுறோம் ஆனால் இணைப்பும் கிடைக்கல அப்படிலாம் நினைக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்புங்க. இத்தனை நாள் மாவட்டம் வந்துச்சு, ஆனால் இன்னைக்கு அந்த அறிமுக நேயர்களுக்காக தான் வாய்ப்பு. மனதோடு ராகத்தில் வாங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்கலாம், உங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இன்று காலை 8 மணிக்கு கோடை பண்பலை 100.5 சின்ன சின்ன ஆசையாக உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் கேட்டுடலாம்.

சின்ன சின்ன ஆசை, எல்லாருக்குமே எல்லா ஆசைகளும் இருக்குங்க. இன்னைக்கு அவங்க நினைக்கிற ஆசைகள்லாம் நிறைவேறட்டும் அப்படின்னு வாழ்த்தது கொடை பண்பலை 100.5. நம்ம வந்து பேருந்தில் போகிறப்போ என்ன நினைப்போம்? பேருந்தில் ஏறினோனே நமக்கு ஒரு சீட்டு கிடைக்காதா, உட்காந்துட மாட்டோமா அப்படின்னு யோசிப்போம். அதுக்கப்புறம் என்ன யோசிப்போம்?

ஐயோ, அந்த ஜன்னலோரம் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்களே, அவங்க எந்திரிச்சிட மாட்டாங்களா? நமக்கு இடம் கொடுத்துட மாட்டாங்களா? அந்த ஜன்னலோரம் உட்காந்து அந்த வேடிக்கை பார்த்துட்டு அந்த சில்லுன்னு காற்று நம்ம முகத்தில் அடித்தோடனே அன்றைய காலை பொழுதே ரொம்ப உற்சாகமாக இருக்குங்க. நம்ம ஏதாவது வேலைக்கு போகிறப்போ அந்த மாதிரி உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இறங்குறப்போ மனசே வராது, ஜன்னலோரம் அப்படியே பயணிச்சுட்டே இருக்கலாமே அப்படின்னு தோணும். எதுக்கு ஜன்னலோரம் ஜன்னலோரம்னு பாடிட்டே இருக்கீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், குலாஸ் நாட்டு சர்க்கரையின் வானவில் இருக்கும், 9:30க்கும் கேட்கலாம் வானவில். வானவிலோட இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா ஜன்னலோரம். ஜன்னலோரம் நீங்கள் பயணிக்கிறப்பையோ இல்லை ஜன்னலோரம் வேடிக்கை பார்க்குறப்பையோ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்றது தான் இன்றைய வானவில்ல நீங்கள் சொல்ல வரணும். கேட்கலாம் இன்று காலை 9 மணிக்கு வானவில் நிகழ்ச்சி.

0: பதி
1: ஊர்
0: அல்லது
1: தலைவன்
0: அல்லது
1: அரசன்
0: அல்லது
1: கணவன்
0: அல்லது
1: இடம்
0: அல்லது
1: இறைவன்
0: பதி
1: தலைவன்.

0: பாட்டும் பதமும்
1: நாம் இணைந்திருக்கிறோம். கோடை பன்மலை 100.5 சுகமான காலை நேரம் சரியாக காலை 7:25. இந்த பாட்டும் பதமும் படத்தில், அதாவது இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த மாதிரி பழைய பாடல்களாக வருதே, நமக்கும் காலையில் பழைய பாடல்கள் கொடுத்தா நல்லா இருக்குமே கேட்க அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனால் பழைய பாடல்கள் காலையில் கேட்குறத விட நம்ம மத்தியானம் சாப்பிட்ற நேரத்தில் கேட்குறப்போ இன்னும் நமக்கு அப்படியே மனசில் ஒரு சந்தோஷம் கிடச்சிரும். சாப்பிட்றதோட சந்தோஷம் கிடச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பழைய பாடல்களோட நம்ம பேரும் கேட்டால் எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். என் பேர் சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஒரு சந்தோஷத்துலேயே நிறையா சாப்பிடுவோம். அதனால தாங்க பகல் 1 மணிக்கு வச்சுருக்கோம் நாங்கள் கோடை பன்மலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி நெஞ்சில் நிறைந்தவை இன்று பகல் 1 மணிக்கு வர காத்திருக்கிறது. உங்களோட பேரோட உங்களோட விருப்ப பாடல் வருதா அப்படின்னு கேளுங்க. அப்படி வரல அப்படின்னா எழுதி அனுப்புங்க. நிலைய இயக்குனர் நெஞ்சில் நிறைந்தவை பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல்

இருக்க எழுதி அனுப்புனீங்கன்னா உங்களோட விருப்ப பாடலும் பகல் 1 மணிக்கு ஒலிக்கும். அதாவது உங்கள் பேர் உங்கள் ஊர் சொல்கிறப்பே உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம், அதேமாதிரி உங்கள் விருப்ப பாடல் கேட்குறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இப்போது நமக்கு பிடிச்ச பாடல் வருமா ஆசையில் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க, கேட்டலாம் என்ன பாடல் வருதுன்னு.

0: நமக்கு பிடிச்ச பாடலை நம்மளே கேட்குறது ஒரு சந்தோஷம். அதே மாதிரி நம்ம பேரை சொல்லி பாடல் போடுறது அதை விட சந்தோஷம். இதையும் தாண்டி ஒரு சந்தோஷம் இருக்குங்க, என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்மளை தேடி வந்து பண்பலையிலேருந்து பேசுகிறது, நம்ம ஊருக்கு தேடி வந்து நம்மளோட ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து பேசுகிறது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி வரப்போகுது முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை. எங்கே வரப்போகுது, எந்த ஊருக்கு வரப்போகுது, கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
1: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் ஜக்கம்பட்டி மாரியம்மன் கோவில் அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கே.எஸ். கார்த்திக்.
0: உங்கள் இதயம் தொட்ட கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 சுகமான காலை. சரி, மனதோடு ராகம் சொன்னீங்க காலையில் 8 மணிக்கு அறிமுக நேயர்களுக்குன்னு, இரவு 10 மணிக்கு எந்த மாவட்டத்துக்கு சொல்லவே இல்லையே, எந்த மாவட்டமாக இருக்கும், இல்லை அறிமுக நேயர்களாக இருக்குமா அப்படின்லாம் நிறைய பேர் யோசித்துட்ருப்பீங்க. இன்றைக்கி 12:10 நினைவே சுகம் எந்த மாவட்ட நேயர்களுக்காக? குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஜப்பான், தென்னிந்தியாவின் ஜப்பான் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், திருப்பூர் மாவட்டம். அப்போ குட்டி ஜப்பான் எந்த மாவட்டமாக இருக்கும்? இங்கே தாங்க நம்ம வந்து, அதாவது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பக்கூடிய ஒரு பொருள் வந்து தயாரிப்பாங்க. எப்படா அந்த பண்டிகை வரும், நம்ம எப்போ பலகாரம் சாப்பிட்றோமோ இல்லையோ இதை செய்யணும் அப்படின்னு நிறையா பேர் யோசித்துட்ருப்போம். அது என்னவா இருக்கும், புது ட்ரெஸ்ஸாக இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அதெல்லாம் இல்லை, அதாவது பட்டாசு. பட்டாசுக்கு ஒரு பிரபலமான ஊர் அப்படின்னாலே சிவகாசி. சிவகாசி எங்கே இருக்குது? இந்த மாவட்டத்தில் தான் இருக்குது. ஆமாங்க, விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்ப கானங்களை தர காத்திருக்கிறது இன்றிரவு 10 மணிக்கு நினைவே சுகம் நிகழ்ச்சியில். வாங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு மகிழுங்க. இன்றிரவு 10 மணிக்கு

0: விரைவு திருச்சி சாரதாசில்
1: 7வது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
2: நம்ம அவங்களை செய்யணும்னா உங்கள ஒவ்வொருத்தனும் காத்தே நீவாடி நினைக்கிற ஒரிஜினல் மண்டாடி ஆகும்.
3: RS Infotainment எல்ரெட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதோடு ராகம்.
6: Viking Bunions and Briefs.
4: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
8: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
9: வணக்கம் அண்ணா.
10: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, நம்முடைய அரண்மனையில் ஒரு பெரிய அறை கட்டுவதற்கு நம் அரண்மனை பொறியாளருக்கு ஒரு உத்தரவு போடுங்கள்.
9: என்ன பெரிய அறையா, எதற்காக அண்ணா?
10: அமைச்சரே, அதுதான் அடுத்த மாதம் 7ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள் வர இருக்கிறது அல்லவா?
9: ஆமாம்.
10: பிறந்த நாளைக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக அமைச்சர்களும் அதிகாரிகளும் அரண்மனை பணியாளர்களும் நாட்டு மக்களும் எனக்கு நிறைய பரிசு பொருட்களை அன்பளிப்பாக அளிப்பார்கள் அல்லவா? அதையெல்லாம் வைப்பதற்கு ஒரு பெரிய அறை தேவைப்படும் தானே? அதற்காகத்தான் இப்பொழுதே முன்னெச்சரிக்கையாக ஒரு பெரிய அறையை கட்டச் சொல்லுகிறேன்.
9: மன்னா, எனக்கு ஒரு சந்தேகம்.
10: சொல்லுங்கள் அமைச்சரே.
9: மன்னா, உங்களுடைய பிறந்த நாளுக்கு நாங்கள் உங்களை சந்திக்க வரும்போது பரிசு பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கிறோம். ஆனால் எங்கள் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வருகிற பொழுது எந்த பரிசு பொருளையுமே கொண்டு வருவதில்லை.

0: அமைச்சரே, என்ன இப்படி சொல்லிவிட்டீர்கள்? நான் எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் பரிசு இல்லாமல் செல்லுவதே இல்லை, தெரியாதா உங்களுக்கு?
1: மன்னா, நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு கூட பரிசோடு சென்று நான் பார்த்ததே இல்லையே.
0: அமைச்சரே, அந்த பரிசுகள் எல்லாம் சாதாரண மனிதர்களின் கண்களுக்கு தெரியாது.
1: பிறகு மந்திரவாதிகளின் கண்ணுக்கு தான் தெரியுமா மன்னா?
0: அது இல்லை அமைச்சரே, நான் அன்பையே பரிசாக எடுத்து சென்று அதை வாழ்த்துக்களாக வாரி வாரி வழங்குகிறவனையா.
1: எப்படி எப்படி மன்னா? நீங்கள் அடுத்தவர் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் போது மட்டும் அன்பை பரிசாக எடுத்து செல்வீர்கள். உங்கள் பிறந்த நாளுக்கு நாங்கள் சந்திக்க வரும்போது மட்டும் பரிசு பொருட்களை எடுத்து வர வேண்டும். அதை வைப்பதற்கு புதிதாக ஒரு அறையை கட்டச் சொல்வீர்கள். இதுவெல்லாம் எந்த விதத்தில் மன்னா நியாயம்?
0: அமைச்சரே, என்ன தர்பாரை தொடங்க விடாமல் தேவையில்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்?
1: இவர் ஏமாற்று வேலையை வெளியே சொன்னவுடன் அப்படியே பேச்சை மாற்றுகிறார் பாருங்கள்.
0: என்ன அமைச்சரே?
1: தர்பாரில் இன்று என்ன செய்தி சொல்ல போகிறீர்கள் என்று கேட்க வந்தேன் மன்னா.
0: ஓ, அதுவா அமைச்சரே? இன்று பச்சை தங்கம் பற்றி சொல்ல போகிறேன்.
1: என்ன, பச்சை தங்கமா மன்னா? தங்கம் தங்க நிறத்தில் இருக்கும் தங்கம் கேள்விப்பட்டிருக்கிறேன், கருப்பு தங்கம் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். இது என்ன மன்னா பச்சை தங்கம்?
0: அமைச்சரே, மூங்கில்களைத்தான் பச்சை தங்கம், ஏழைகளின் மரம் என்றெல்லாம் அழைக்கிறோம். இன்று உலக மூங்கில் தினம்.
1: ஓ, அப்படியா மன்னா? ஏன் மன்னா, பச்சை தங்கம் என்று சொல்லும் அளவிற்கு மூங்கில் அப்படி என்ன மதிப்பு வாய்ந்தது?
0: என்ன அமைச்சரே இப்படி சொல்லிவிட்டீர்கள்? அமைச்சரே, மூங்கில்களின் பயனை சொல்லிக் கொண்டே போகலாம். கிட்டத்தட்ட 1500 வகையான பயன்களை மூங்கில்கள் தருவதாக ஆராய்ச்சியாளர்கள் பட்டியலிட்டு இருக்கிறார்கள்.
1: ஓ, அப்படியா மன்னா?
0: ஆமாம், உலகத்தில் இருக்கிற புல் வகைகளிலேயே உயரமாக வளர்வது மூங்கில் மட்டும்தான் அமைச்சரே.
1: என்ன, புல் வகையா மன்னா?
0: ஆமாம் அமைச்சரே, புல் வகையை சேர்ந்த தான் மூங்கில். மூங்கில்களின் வயது 60 ஆண்டுகள். ஆனால் அதனுடைய மொத்த உயரத்தை சில ஆண்டுகளிலேயே அது அடைந்துவிடும். காரணம், ஒரே நாளில் 1 அடி உயரம் கூட வளரக்கூடிய மூங்கில்கள் இருக்கின்றன அமைச்சரே.
1: என்ன, ஒரு நாளைக்கு 1 அடி வளருமா மன்னா? ஆச்சரியமாக இருக்கிறதே.
0: அது மட்டுமில்லை, மலைவாழ் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் வருமானம் ஈட்டி தரும் மரமாகவும் மூங்கில்கள் இருக்கின்றன. அதனால்தான் இதை அவர்கள் பச்சை தங்கம் என்று அழைக்கிறார்கள்.
1: சரி மன்னா, வியாபார ரீதியாக அப்படி என்ன பயன் தருகிறது?
0: அமைச்சரே, மூங்கில் சார்ந்த பல தொழில்கள் இன்றைக்கு உருவாகியிருக்கின்றன. சில பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாகவும் மூங்கில் பயன்படுகிறது.
1: அப்படியா?
0: மூங்கிலை வைத்து பல புதுப்பிக்கக்கூடிய பொருட்களை செய்து பிளாஸ்டிக் போன்ற மக்கும் தன்மையற்ற பொருட்களின் பயன்பாட்டை குறைப்பதுதான் இதனுடைய நோக்கம்.
1: ஓ, அப்படி என்னென்ன பொருட்கள் மன மூங்கில் மூலமாக தயாரிக்க முடியும்?
0: மூங்கிலின் திரவம் அழகு சாதன பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது. அதே போல விளையாட்டு பொருட்கள், மூங்கில் சைக்கிள், ஹெல்மெட், ஆடைகள், இவைகள் எல்லாம் மூங்கிலால் தயாரிக்கப்படுகின்றன அமைச்சரே. அமைச்சரே, பல நாடுகளில் பள்ளிகள் மூங்கிலால் அமைக்கப்படுகின்றன. உலக அளவில் மூங்கில் வீடுகள் பிரபலமாகி வருகின்றன. சமீபத்தில் சில நாடுகள் சாலை அமைக்க மூங்கிலை பயன்படுத்துகின்றன. சுற்றுச்சூழலுக்கு மாசில்லாத சாலைகளாக இவை இருக்கின்றன. இந்த மூங்கில் சாலைகளில் 16 டன் எடை கொண்ட வாகனம் செல்ல முடியும் என்றும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். உலக மக்கள் தொகையில் 1/5 பகுதியினர் மூங்கிலைத்தான் கட்டுமானத்திற்காக பயன்படுத்துகிறார்கள். காரணம், மூங்கில் பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் செலவை குறைத்து விட முடியும். அத்துடன் வீட்டில் ஆரோக்கியமான சூழலும் மூங்கில் பொருட்களால் மேம்படும் அமைச்சரே.
1: ஏன்மண்ணா, மூங்கில் அவ்வளவு வலிமையாக இருக்குமா?
0: அமைச்சரே, மூங்கில்கள் லேசானவை, அதே வேளையில் இரும்புக்கு நிகரான வலுவும் கொண்டவை. நில அதிர்வுகள் ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் வீடுகளை பாதுகாப்பாக கட்டுவதற்கு மூங்கில் சிறந்த கட்டுமான பொருளாக இருக்கிறது அமைச்சரே. காரணம், நில அதிர்வு விபத்துகளில் மூங்கில்கள் லேசாக இருப்பதால் மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. அதே நேரத்தில் மூங்கில்களின் தசை நார்கள் இரும்பை விட வலிமையானவை அமைச்சரே. இன்னொன்று சொல்லட்டுமா, இரும்பு கம்பிகளால் செறிவூட்டப்பட்ட காங்கிரட்டுக்கு மாற்றாக தற்போது மூங்கில்களால் செறிவூட்டப்பட்ட காங்கிரீட் பல நாடுகளில் வெற்றிகரமாக பயன்படுத்தப்படுகிறது. சுவர்கள், தூண்கள், கதவுகள், ஜன்னல்கள் மற்றும் தரைப்பூச்சிகளுக்கு கூட மூங்கில்கள் பயன்படுத்தப்படுகின்றன அமைச்சரே. அவ்வளவு ஏன், காற்றாலைகளில் பயன்படுத்தப்படும் விசிறி பிளேடுகளை கூட இன்றைக்கு மூங்கிலில் செய்கிறார்கள்.
1: மன்னா, மிகவும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கிறதே.
0: அமைச்சரே, உலக அளவில் மூங்கில் உற்பத்தியில் சீனா முதலிடத்திலும் இந்தியா 2வது இடத்திலும் இருக்கிறது. நிறைய ஏழைகள் வாழும் நம்மை போன்ற வளரும் நாடுகள் குறைவான செலவில் நிறைய கட்டுமான பயன்களை தரக்கூடிய மூங்கில்களை பயன்படுத்துவதை அதிகப்படுத்த வேண்டும். அது நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிக உதவியாக இருக்கும் அமைச்சரே.
1: சிறப்பு, மிகச் சிறப்பு மன்னா. மூங்கில்களால் மனித இனம் அடையும் பயன்களை மிக தெளிவாக சொன்னீர்கள். இதை ஏற்கனவே அறிந்தவர்கள் தங்கள் வீட்டிற்கு அருகிலேயே முள்ளில்லா மூங்கில்களை வளர்ப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது மன்னா.
0: உண்மைதான் அமைச்சரே.
1: மூங்கில் காடுகளே. சரி மன்னா, இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி. உங்கள் பிறந்த நாளுக்கு கொடுப்பதற்காக நான் இப்போதே பரிசுகளை வாங்கி வைத்து விட்டேனே.
0: அப்படியா? எனக்கு என்ன பரிசுகளை வாங்கி வைத்திருக்கிறீர்கள் அமைச்சரே?
1: என் உள்ளம் நிறைய அன்போடு வந்து வாழ்த்துகளையே பரிசாக வாரி வாரி உங்களுக்கு வழங்கப் போகிறேன்.
0: என்ன?
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள்.

0: மணல் சட்டிகள், டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம், கோனூர், ராதா கோபாலகிருஷ்ணன். மந்திரியாக கஜேந்திரன். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன் சன் ரீவ்ஸின் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் பனியன் சன் ரீவ்ஸ்.
3: இதையும் தொட்டப்பண்பலையில் இன்பமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது கொடைப்பண்பலை 100.5 சுகமான காலை. நேரம் சரியாக காலை 7:47. நாங்க பேசி பாடல் கேட்கறது ஒண்ணு, கடிதம் எழுதி பாடல் கேட்கறது ஒண்ணு, எங்களே நீங்க தேடி வர்றது ஒண்ணு. இதையும் தாண்டி அப்படின்னா இப்ப நம்ம எந்த வருடத்துல இருக்கோம், 2026 இருக்கோம். இப்போ எல்லாமே புதுமையாக மாறிடுச்சு. அப்படி புதுமையாக ஒன்று என்ன, நம்ம ஆசை ஆசையாக கேட்குறது ஒன்று தாங்க. அது 7:00 வர ஆசையில் ஒரு குக்கு. இதில் வந்து கட்சை வழியாக உங்கள் விருப்பப்பாடல உங்கள் குரல்லே நீங்கள் பதிவு செஞ்சு அனுப்பலாம். என்ன படம், என்ன பாடல், யாருக்கு கேட்குறீங்க அப்படின்றதையும் சேர்த்து அனுப்பலாம். எந்த எண்ணுக்கு அப்படின்னா 94 86 28 24 24. இந்த கட்சை எண்ணுக்கு உங்களோட பேர், உங்களோட ஊர், உங்களுக்கு பிடிச்ச பாடல், இடம்பெற்ற திரைப்படம், இதை எங்கள் குடும்பத்தில் யாருக்காவது சேர்த்து போடுங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த குரலை வந்து நீங்க பதிவு செஞ்சு அனுப்புனீங்கன்னா இன்று 7:00 கேட்கலாம் ஆசையில் ஒரு குக்கு. நம்ம ஆசை ஆசையா பாடல் கேட்கிறோம், அதுல ஆசையில் ஒரு குக்குவும் இன்று 7:00 ஆசை ஆசையா கேட்கலாம்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்
1: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: படை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: செப்டம்பர் 18
0: வான்கார்ட் என்பது அமெரிக்காவின் விண்வெளி திட்டம்
2: செயற்கை கோள்களை அனுப்ப
0: சோவியத் ஒன்றியமும்
2: அமெரிக்காவும் தங்களின் அறிவியல் பலத்தினை நிரூபிக்க
0: அனுப்ப முயன்றனர் பல செயற்கை கோள்களை
2: அனுப்பியது சோவியத் ஒன்றியம்
0: ஸ்புட்னிக் 1 செயற்கை கோளை
2: அதற்கு போட்டியாக அமெரிக்காவும் அனுப்பியது
0: வான்கார்ட் TV3 என்ற செயற்கை கோளை
2: ஆயத்த பணிகள் அனைத்தும் துரித கதியில் நடந்தன
0: அத்தனை தொலைக்காட்சிகளிலும் நேரலையாக ஒளிபரப்ப
2: ஒத்திகைகளும் பார்த்தாயிற்று
0: சீறி பாய்ந்தது ஏவுகணையில் TV3
2: சில மணித்துளியில் தீப்பிழம்பில் வெடித்து சிதறியது ஆனாலும் அமைந்தது அறிவியல் ஆராய்ச்சியில் மைல்கல்லாக
0: அதன் பின்னர் அமெரிக்கா அனுப்பியது
2: பல செயற்கை கோள்களை வெற்றிகரமாக அங்கிருந்து
0: வான்கார்ட் 3 விண்கலம்
2: பூமியை சுற்றி வர ஏவப்பட்ட நாள் இன்று
0: ஆண்டு 1959
2: மனிதன் அழுது கொண்டே பிறக்கிறான்
0: குறை சொல்லிக் கொண்டே வாழ்கிறான்
2: ஏக்கத்தோடு இறக்கிறான்
0: என எழுத வைத்தன இவ்வரிகளை
2: ஏழ்மையில் துவண்டு போன
0: சாமுவேல் ஜான்சனை
2: அவரின் வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பார்ப்போம்
0: உலகெங்கும் பரவியிருக்கும் ஆங்கிலம்
2: ஒரு காலத்தில் அருகி போனது அந்நாட்டிலேயே
0: பிரெஞ்சும்
2: லத்தீனும் பிடித்து கொண்டன அதன் இடத்தை
0: மீண்டெழுந்த ஆங்கிலத்திற்கு தேவைப்பட்டது
2: ஒரு நல்ல அகராதி
0: ஏழ்மையிலும் கடும் உழைப்பில் எழுதி தந்தவர்
2: சாமுவேல் ஜான்சன்
0: பிரெஞ்சு அகராதி உருவாக ஆன ஆண்டுகளோ
2: 40 மேல்
0: வறுமையை போக்க எண்ணி
2: வாக்கு தந்தார் 3 ஆண்டுகளில் முடித்து தருவதாக
0: 42,773 வார்த்தைகள்
2: 114,000 மேற்கோள்கள்
0: படைக்க எடுத்துக்கொண்ட ஆண்டுகள்
2: 9
0: ஒற்றை மனிதனின் உழைப்பிற்கு
2: முன் உதாரணம் இதுவும்

0: என்றோம்.
1: ஆங்கில அகராதியை முதன் முதலில் உருவாக்கிய
0: சாமுவேல் ஜான்சனின் பிறந்த நாள் என்று தற்கால கணிதத்துறையில் பயன்படும்
1: பெரும்பாலான கலை சொற்களையும்
0: குறியீடுகளையும் அறிமுகப்படுத்தியவர்
1: லியோனார்ட் ஆய்லர்.
0: யாவரை காட்டிலும் மிக அதிகமான அளவில்
1: கணிதவியல்
0: அறிவியல் ஆய்வு கண்டுபிடிப்புகளை செய்த பேரறிஞர்.
1: இவரின் கண்டுபிடிப்புகள் 70க்கும் மேலான எண்ணிக்கையில்
0: பெரும் புத்தகங்களாக வெளிவந்தன.
1: கடைசி 17 ஆண்டுகள்
0: கண் பார்வை பாதிப்பால்
1: அவர் சொல்ல
0: பிறர் எழுதியே வெளியிடப்பட்டன.
1: விசையியல்
0: ஒளியியல்
1: வானியல் துறையிலும் பங்களிப்பை தந்த
0: ஆய்லரின் புத்தகங்களை வாசியுங்கள், அவரே எங்கள் எல்லோருக்கும் குரு என்று
1: சிறந்த கணிதவியலாளர் ஃபியாரே சைமன் லாப்லாஸ் கூறியிருக்கிறார்.
0: இவரை பெருமை சேர்க்கும் விதமாக
1: ஸ்விஸ் 10 பிராங்க் நாணய தாளின் 6வது தொடரிலும்
0: சுவிட்சர்லாந்து
1: ஜெர்மனி
0: ரஷ்யா ஆகிய நாடுகளில் வெளியிட்ட
1: பல அஞ்சல் தலைகளில்
0: இவரின் உருவப்படங்கள் இடம்பெற்றுள்ளன.
1: 2002
0: ஆய்லர் என்னும் சிறுகோளின் பெயர்
1: இவரின் பெயரை தழுவியே வைக்கப்பட்டது.
0: சுவிட்சர்லாந்து கணிதவியலாளர்
1: லியோனார்ட் ஆய்லர் நினைவு நாள் இன்று
0: ஆண்டு 1783.
1: மலையாள திரைப்பட உலகில்
0: முதல் பின்னணி பாடலை 1948 வெளியான
1: நிர்மலா படத்தில்
0: சுபலீலா பாடலை பாடியவர்
1: டி கே கோவிந்தராவ்.
0: பின்னர் பாடகி பி லீலாவுடன் இணைந்து பாடிய
1: பாடுக பூங்குயிலே என்ற பாடல்
0: அமைந்தது
1: மலையாள திரையுலகில்
0: ஆண் பெண் இணைந்து பாடிய முதல் இரட்டையர் பாடலாக.
1: சங்கீத மும்மூர்த்திகள் பற்றி
0: புத்தகங்கள் எழுதியதோடு மட்டுமின்றி
1: பெரியசாமி தூரானின் கீர்த்தனைகள் உட்பட
0: பல கீர்த்தனைகளுக்கு இசை அமைத்துள்ளார்.
1: அகில இந்திய வானொலியின்
0: சென்னை நிலையத்தின் இசை நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும்
1: பின்னர் தலைமை தயாரிப்பாளராய் இருந்து
0: ஓய்வு பெற்று இசைக்காக பல பட்டங்களையும் பதக்கங்களையும் பெற்ற
1: கர்நாடக சங்கீத இசைக்கலைஞர்
0: டி கே கோவிந்தராவ் நினைவு நாள் இன்று
1: ஆண்டு 2011. நீரின்றி அமையாது உலகு.
0: நீரின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருப்பது நிதர்சனமான உண்மை.
1: உலகம் முழுவதும் உள்ள தண்ணீர் வளங்களை பாதுகாப்பதில்
0: பொது விழிப்புணர்வையும் ஈடுபாட்டையும்
1: உருவாக்க வேண்டும் என்பதற்காக
0: அமெரிக்காவின்
1: கிளீன் வாட்டர் ஃபவுண்டேஷன் அறிவித்தது
0: நாளை.
1: அதன் நோக்கம்
0: உள்ளூர் நீர்நிலைகளின் அமிலத்தன்மை காரத்தன்மை
1: ஆகியவற்றை பரிசோதித்து பார்த்து
0: நீரின் தரம் குறையாமல்
1: பாதுகாத்திட வேண்டும் என்பதே.
0: அதனால் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படுகிறது
1: உலக தண்ணீர் கண்காணிப்பு நாள்
0: என்று
1: தொடங்கப்பட்ட ஆண்டு
0: 2003.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோ பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
3: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் Your perfect partner. Prithvi. Prithvi. Woman's innerwear. Your perfect partner.
4: ஆசை பேராசை இரண்டும் ஆசைதாங்க. ஆனால் பேராசைப்பட வேண்டாம் என்று கூறுவாங்க. ஆசை விருப்பம் நாட்டம் எல்லாமே ஓர் அளவோடு இருந்தால் நம்ம மனசும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே எல்லை இல்லாமல் போகும்போது அது பேராசையாக மாறிடும், மனசும் நிம்மதியாக இருக்காது. ஆசைப்படுங்க ஒரு எல்லையோட, அன்பத்தாருங்க எல்லை இல்லாமல். நிகழ்ச்சியை தந்த மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். தீபா நடராஜன், நன்றி நேர்களே.

0: இடம் எப்பொழுது. இனி கேட்கலாம் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். முன்பாய் செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்காக 1,00,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்று மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு காப்பீட்டு வசதியை வழங்கும் வகையில் பயிர் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுகாதார சேவையில் நோயாளிகளின் பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததென்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப மாறிவரும் கடல்சார் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் கடலோர காவல்படை தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலனை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. யுபிஏ பரிவர்த்தனைகளுக்கான கட்டண விகிதம் வெளிநாடுகளின் அழுத்தத்தின் காரணமாகவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. அந்நிய முதலீடுகளால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் அதனை வரவேற்பதாக தேமுதிக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஸ்ட்ராபெரி நடவு செய்யும் விவசாயிகளுக்கு தேசிய தோட்டக்கலை திட்டத்தின் கீழ்

ஏக்கர் ஒன்றுக்கு 32,000 ரூபாய் வீதம் மானியம் வழங்கப்பட உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரசு நிதியுதவியுடன் அறிவுசார் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக தொழிற்பயிற்சிகளுடன் கூடிய இல்லம் அமைப்பதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தாராபுரத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன தணிக்கையின்போது 1,40,00,000 மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய், சிந்தனையின் சாரமாய், சரம் தொடுக்கும் அன்பலை, கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் வீசன் சூரியன் அரசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே. பூந்தோட்டத்தில் ஒரு நீரோட்டம் கோடை பண்பலையின் 1.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். இன்னைக்கு மனதோடு ராகம் நிகழ்ச்சி கோடை பண்பலைக்கு புதிதாக அறிமுகமாகக்கூடிய நேர்களுக்காக வர இருக்கிறது. முதல் முறையாக பேசக்கூடிய நேர்கள் வரவேற்க காத்திருக்கிறது மனதோடு ராகம் நிகழ்ச்சி. பேசவாங்க இந்த எண்களில் 24 24 24 24 24 26 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 4 5 4 2. நிகழ்ச்சியோடு ஜி மேரி முதல் நேரப்ப சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கங்க.
5: என் பேர் பாக்கி லட்சுமி, விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல்ல இருந்து பேசுறேன் மேடம்.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
5: அங்க பயிரத்து ஏல வாத்துக்கிட்டு இருக்கோங்க.
1: என்ன வேலைங்க?
5: தீப்பெட்டி.
1: ஆ சரிங்க சரிங்க. இப்ப வேலைக்கு போயிட்டீங்களா?
5: இல்ல இன்னமே தான் மேடம். மேடம்
1: எத்தனை மணிக்கு போவீங்க?
5: 9:30 மேடம்.
1: சரிங்க. எப்ப திரும்ப வருவீங்க வீட்டுக்கு?
5: 6 மணி ஆயிருந்தோம்.
1: பண்பலையில நிகழ்ச்சி எல்லாமே கேப்பீங்களா?
5: எல்லா நிகழ்ச்சியும் கேட்போம் மேடம். நான் எப்ப மட்டும்தான் கேட்டுட்டே இருப்போம்.
1: சரி, எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க.
5: எல்லாமே பிடிக்கும். அந்த 11 மணிக்கு பாட்டு போட்டு
1: பாட்டு பட்டாளம் பாடி இருக்கீங்களா? அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷமா. இப்ப நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
5: யூத் படத்துல இருந்து முட்டை கலக்கி பாட்டு போடுவோம்.
1: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றிங்கம்மா.

0: நினைவுகள் கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்டு ரசிக்க புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: புமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் புமெக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் மகா சோமஸ் கந்தமூர்த்தி அவர்கள்.
3: நேயர்களுக்கு வணக்கம். என்ன நலமா இருக்கீங்களா? வாழ்க்கின்ற நெடுஞ்சாலையில் பயணம் போறப்போ கவனத்தை இலக்கு மேலேயே வைங்க. உங்க கவனம் இனிப்பு தின்பண்டத்து மேலே இருக்கட்டும். அதில் இருக்கிற ஓட்டையை பற்றி வேணாம்னு யாரோ ஒருத்தர் சொல்லி வச்சார். கீப் யுவர் ஐஸ் அப்பான் த கோல் அப்படின்னு சொல்லப்படுது. 1952 ஜூலை மாதம் 4ஆம் தேதியில் ஃப்ளாரன்ஸ் சாட்விக் அப்படிங்கிற பெண்ணு கேட்டலினா கால்வாயை நீந்தி கடந்த முத பெண்மணி அப்படிங்கிற புகழை பெருமையை அடைகிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஏற்கனவே இங்கிலீஷ் கால்வாயை நீந்தி கடந்து ஜெயித்தவர். இப்போ அவர் கேட்டலினா கால்வாயில் நீந்துறத உலகமே ரொம்ப ஆவலாக பார்த்துக்கிட்டு இருக்குது. ஃப்ளாரன்ஸ் சாட்விக்கு ரொம்ப அடர்த்தியாக இருக்கிற மூடு பணியையும் இரத்தத்தை உறைய வைக்கிற உளிரையும் பல நேரங்களில் சுறா மீன்களை எதிர்த்து போராடுறாரு. நீந்துறப்போ அவர் கரையை அடையிறதுக்கு பெரிய முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இருந்தால் கூட ஒவ்வொரு தடவையும் தன்னோட மூக்கு கண்ணாடி மூலமாக பார்க்குறார். பார்க்குறப்பெல்லாம் அவர் பார்த்தது என்னமோ அடர்த்தியாக மூடு பணியத்தான். கரையை பார்க்க முடியாததுனால சாட்விக்கு தன்னோட முயற்சியை கைவிட்டுறார். கரை ஏறினதுக்கு அப்புறம் பார்த்தா தான் வந்து கரைக்கு ரொம்ப அரை மைல் தூரத்தில் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதும் சாட்விக் ரொம்பவே வருத்தப்படுறார். அவரால் நீந்த முடியாமல் அவர் முயற்சியை கைவிடலை. அவரோட இலக்கு எட்டக்கூடிய தூரத்தில் எங்கேயுமே தெரியாததுனால தான் கைவிட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டார். மற்ற எதுவுமே அவரை தடுக்கலை. சாட்விக்கு நான் வேண்டாத சாக்குகளை காரணங்களை சொல்ல விரும்பலை, நான் கரையை மட்டும் பார்த்துருந்தாக்க வெற்றி இலக்கை அடைஞ்சிருப்பேன்னு சொல்கிறார். 2 மாதங்களுக்கு அப்புறம் பழையபடியும் அதே ஃப்ளாரன்ஸ் சாட்விக்கு திரும்ப போய் கேட்டலினா கால்வாயை நீந்தி கடந்தார். இந்த தடவை ரொம்ப மோசமான பருவநிலை வானிலை இருந்தால் கூட தன்னோட மனசில் இலக்கை வந்து அவர் திரும்ப திரும்ப நினைவில் கொண்டாந்து அதை நிறைவேற்றிக்கிட்டது மட்டும் இல்லாமல் அந்த கேட்டலினா கால்வாயை 2 மணி நேரம் முன்னதாகவே நீந்தி கடந்து மற்ற ஆண்களோட சாதனைகளை முறியடிச்சாரு அப்படிங்கிறது வரலாறு. இலக்குன்றது ஒருமுகப்படுத்துகிற சக்திக்குள்ளே அடங்கும். நல்ல திறனோடு இருக்கிற ஒரு லென்ஸு மூலமாக சூரிய கதிரை ஒரு தாள் மேலே அசைச்சிக்கிட்டே இருந்தாக்க அந்த தாளில் தீ பற்றவே பற்றாது. ஆனால் அந்த லென்ஸை ஒரே இடத்துல மையப்படுத்தி பிடிச்சிக்கிட்டு இருந்தாக்க அந்த தாள்

0: தீப்பத்திக்கணும் இல்லையா. இதுதான் ஒருமுகப்படுத்துதல் அப்படிங்கிற தன்மை. ஒருத்தர் பயணம் போய்கிட்டு இருக்கிறான், பல சாலைகள் சந்திக்கிற ஒரு சந்திப்பில் நின்று அங்கே இருக்கிற ஒரு பெரியவரை பார்த்து இந்த சாலை எங்கே போகுது அப்படின்னு கேட்குறான். அந்த பெரியவர் திரும்பி நீ எங்கப்பா போகணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த மனுஷன் எனக்கு தெரியாது அப்படின்னு பதில் சொல்கிறான். அந்த பெரியவர் அப்படின்னா நீ எந்த சாலையிலையும் போகாமே இதுதான் எங்கே போகுதுன்னா ஏன் கேட்குற, இதில் என்ன கேள்வி அப்படின்னு சொல்கிறார். எந்த சாலையும் உனக்கு ஒன்று தானே அப்படின்னு சொன்னாருன்னா, நாம் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாதப்ப எந்த ஜாலையாக இருந்தால் என்ன, உண்மைதானே. மீண்டும் சந்திப்போம். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வணக்கம் நேயர்களே.
1: தமிழ் மலரும் நந்தவனம் கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டு ரசித்தோம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் மகா சோமஸ் கந்தமூர்த்தி அவர்கள்.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: திருமணம் பண்டிகை பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
6: கோபுரம் மஞ்சள் தூள் குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
7: 7வது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
8: RS Infotainment எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
9: இசைவேகம் 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
10: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
11: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
12: நேயர்களின் இதயங்களை இசையால் நனைத்துக் கொண்டிருப்பது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் 8:16. மனதோடு ராக நிகழ்ச்சியில் அடுத்ததா யாருங்க வாங்க. வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க.
13: கிளம்பிக்கிட்டே
12: பேசிட்டு இருக்கீங்க அப்படிதானே? சரிங்க. நல்லா படிப்பீங்களா மோனிகா? சரிங்க. தோழிகள் நிறைய பேர் இருக்காங்களா உங்களுக்கு? எப்படி போவீங்க ஸ்கூலுக்கு, நடந்தா இல்ல?
13: அப்பா கூட வண்டியில போவாங்க.
12: சரிங்க சரிங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
13: பைசன் பரத்ல இருந்து சீக்கிரத்தி பாட்டு.
12: பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றிங்க மோனிகா.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
3: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது, செக் பண்ணி பாருங்க.
4: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
5: இன்ஃபர்டைன்மென்ட் எல்ரெட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
6: இசை மேகம் 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
7: அறிமுக நேர்களுக்காக கோடி பண்பலை 100.5 மனதோடு ராகம். அடுத்த நேருக்கு வணக்கம். செல்வகுமார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க?
8: ஒரு 5 வருஷமா பாத்துருக்கேன் மேடம்.
7: சரிங்க சரிங்க. நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்? உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க சொல்லிருங்க முதல்ல.
8: எங்க வீட்டுக்காரர் நாகசுதா. எங்க பாப்பா பேர் கீர்த்தி.
7: சரி.
8: எங்க பாப்பா பேர் சத்யா. எங்க அம்மா பேர் மாத்தியம்மாள்.
7: சரிங்க சரிங்க. பாப்பா பேர் என்ன?
8: சத்யா கீர்த்தாஸ்ரீ.
7: சரிங்க. நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம் அப்போ சொல்லுங்க.
8: இட்லிக்கிறது என் சாம்பியன் சாம்பியன் மேடம்.
7: பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

0: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் ஜக்கம்பட்டி மாரியம்மன் கோவில் அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கே.எஸ். கார்த்திக்.
0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நீர்களிலும் கோடை பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு விரிகிறது உஷா சன்ஃபிளவர் ஆயில். உலாஸ் நாட்டு சர்க்கரையின் வானவில் இன்றைய வண்ணம் ஜன்னலோரம் ஜன்னலோரம். மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் இருக்கும். அடுத்த நேருக்கு வணக்கம். வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க.
2: ராஜலட்சுமி.
1: ராஜலட்சுமி, எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருப்பூர் மாவட்டம்.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: வீட்ல தான் இருக்கேன்.
1: உங்களுடைய பொழுதுபோக்கெல்லாம் என்னன்னு சொல்லுங்க.
2: வீட்ல இருந்தே டீ செக் பண்ணிட்டு இருக்கேன்.
1: என்னங்க?
2: டீ செக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன்
1: மேடம். சரிங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க?
2: ஒரு பொண்ணு ஒரு பையன்.
1: சரி, என்ன பண்றாங்க?
2: பையன் காலேஜ் போறீங்க.
1: சரிங்க.
2: பொண்ணு ஸ்கூலுக்கு போறாளே.
1: சரிங்க சரிங்க. வீட்ல சமையல்லாம் ஆச்சா?
2: ஆச்சு.
1: என்ன சமையல்?
2: சாம்பார்.
1: சாம்பார், வெறும் சாம்பார் தான் வச்சு.

0: காலையில சரிங்க சரிங்க. இப்ப நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் ராஜலட்சுமிக்கு?
1: டிசி படத்துல இருந்து
0: பாட்டு கேட்கலாமா? நன்றிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: RS Infotainment, Eldred Kumar வழங்கும் சூரி நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
2: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: கோடை பந்தலை 100.5 இன்று பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி முல் சீதா சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டல் குறித்து நேரலையில் விளக்கம் தருகிறார் பழனி பாப்பம்பட்டி எஸ் கோமதி.

0: சத்தியமாழ்வர்கள் கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி கேட்க தவறாதீர்கள்.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், உலாஸ் நாட்டு சர்க்கரையின் வானவில், ஜன்னலூரம் என்ற தலைப்பில் வர இருக்கிறது. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாருங்கள் நீர்களே வானவில் நிகழ்ச்சியில். மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் அறிமுக நீர்கள் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நேருக்கு வணக்கம்.
2: என்ன
1: பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய பொழுதுபோக்கு சொல்லுங்க. சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க.
2: வீட்டுல என் மனைவி சரசுங்க, ஐயா சரவணுங்க.
1: ஏன் இப்படி தயங்கி தயங்கி பேசுறீங்க?
2: நான் இன்னைக்கு தானே 15 வருஷமா லைன் பிடிக்க முடியலைங்க.
1: சரிங்க சரிங்க, அதனால பதட்டமா இருக்கா சந்தோஷமா இருக்கா?
2: ஆமாங்கம்மா.
1: சரி, பதட்டமா இருக்கா சந்தோஷமா இருக்கா சொல்லுங்க.
2: சந்தோஷமா
1: இருக்கு. உங்களுடைய ஆசை நிறைவேறிச்சு இல்லையா? எல்லா நிகழ்ச்சிகளுமே கேப்பீங்களா? எல்லா நிகழ்ச்சிகளுமே கேப்பீங்களா? பண்பலையில, கொடை பண்பலையில
2: காலையில இருந்து பொழுது வரைக்கும் எல்லா நிகழ்ச்சியும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். வீட்லயே
1: தான் இருக்கேன். சரிங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இன்னைக்கு கொடை பண்பலையில பேசிட்டு. சரி, அதோ அதே சந்தோஷத்தோட என்ன பாடல் வேணும்னு சொல்லிருங்க.
2: அடுத்த வாரிசுல இருந்து ஏதோ ஒரு பாட்டு போடுங்கம்மா.
1: பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

0: என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
0: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இசைவேகம் 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்
2: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்தில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மனதோடு ராகம். இன்னைக்கு மனதோடு ராகம் நிகழ்ச்சி அறிமுக நிகழ்வுக்காக அடுத்த நேருக்கு வணக்கம். இப்போ ஒரு பாடலை கேட்டுட்டு அடுத்த நேரம் சந்திச்சிடலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
3: கோடை பண்பலை 100.5 சைபால்.
4: முகத்தில்
5: ஒருத்தர் முகத்தை தொங்க போட்டுட்டு ஒரு மாதிரியா வந்தார். என்ன விஷயம்னு விசாரிச்சேன். என்னுடைய நண்பன் ஒருத்தங்கிட்ட கருத்து வேறுபாடு, இனிமே நமக்குள்ள எந்த சம்பந்தமும் வேணாம்னு நட்பை முறிச்சுட்டு வந்துட்டேன்னா. நண்பர்கள்னு இருந்தா கருத்து வேறுபாடு வரத்தான் செய்யும்னு, கருத்து வேறுபாடு வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்டாவே. அதை பற்றி நிபுணர்கள் சில யோசனைகளை சொல்லியிருக்கிறாங்கன்னு. முதல் விஷயம் என்னென்னா, உங்கள் நண்பனுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னா அதை நீங்களே நேரடியாக சொல்லுங்கள், அல்லது உங்கள் கைப்பட கடிதம் எழுதுங்க. அதாவது நேரடி தொடர்பு முக்கியம். அதை விட்டுட்டு இன்னொருத்தர் மூலமாக நண்பர்களுக்கு செய்தி அனுப்புனா நீங்கள் சொல்கிற செய்தி அப்படியே போய் சேராது, அது சேதமாயிடும். அதை கூட்டி குறைச்சி சொல்லிவிடுவாங்க, அது குழப்பத்தில் கொண்டாந்து விட்டுரும். இது ஒரு யோசனை. ரெண்டாவது யோசனை என்னென்னா, நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது உங்கள் நண்பரையும் சேர்த்துக்குங்க, அவருக்கும் அதில் ஒரு ஈடுபாட்டை உருவாக்குங்க. மூணாவது யோசனை, நம்ம பக்கத்தில் இருக்கிற நண்பர் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி ஏதாவது செய்யணும். சின்ன சின்ன செயல்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் நமக்கு எதுவும் செய்யலையே நாம் எதுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நாலாவது யோசனை என்னென்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனையா அல்லது உங்கள் நண்பருக்கு ஒரு பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து ஆலோசனை பண்ணுங்கள். நம்ம யோசனையும் கேட்கப்படுதே அப்படிங்கிற நினைப்பே அவருக்கு வந்து ஒரு மன நிறைவை உண்டாக்குமா. ஐந்தாவது யோசனை, உங்கள் நண்பர் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார், நீங்கள் உடனே அவசரப்பட்டு நீ செய்கிறது தப்புன்னு தீர்ப்பு சொல்லக்கூடாது. அவர் அதை செய்கிறதுக்கான நியாயங்கள் எவ்வளவோ இருக்கும், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆறாவது யோசனை, உங்கள் நண்பர் என்ன சொன்னாலும் அதை பொறுமையாக கேளுங்க. அவர் சொல்கிறத புரிஞ்சுக்கணும், அவர் சொல்ல விரும்புகிறத புரிஞ்சுக்கணும், அவர் சொல்ல முடியாமல் தவிக்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்படி மூணு விதமாகவும் அவரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். ஏழாவது யோசனை என்னென்னா, உங்கள் நண்பர் உங்கள் கிட்டே வந்து ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறார், அது உங்களுக்கு பிடிக்கல, அதுக்காக உடனே நீ சொல்கிறது சரியில்லை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்லாம் மறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் சொல்கிறத கேட்கணும், பொறுமையாக சிந்திக்கணும், அதுக்கப்புறம் பதில் சொல்லணும். இப்படிலாம் நடந்துக்கிட்டால் நண்பர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்படின்னு வல்லுநர்கள் தொகுத்து சொல்லியிருக்கிறாங்க இந்த யோசனைகளை. எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் உண்டு, அவங்களுக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் வராமல் இருக்கிறதுக்கு சில நுட்பங்களை கையாள்றது உண்டு. ஒருத்தர் சொன்னார், அந்த டாக்டர் சின்ன வயசுலேருந்து என் கூட பழகினவர், நாங்கள் ரெண்டு பேரும் இணை பிரியாத நண்பர்கள், இருந்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் அவர்கிட்ட

0: வைத்தியம் பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னார் ஒருத்தர். ஏன் அப்படின்னு கேட்டேன். எங்கள் நட்பு கெட்டு போடக்கூடாது இல்லையா, அதனால தான் அப்படின்னாரு இவர்.
1: கோடை பண்பலை நூறுபுள்ளியில் சைபால்
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
1: உயிரெழுத்து
6: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
5: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
5: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
5: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
5: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
7: அம்மா அண்ணா சும்மா இல்லடா
1: இதயம்
8: இதயம் இதயம் இடைகிறதே இது ஒரு புது கவிதை
1: பாசம்
9: ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே

0: யாரும் இங்கில்லே.
1: மழை
2: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
1: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
1: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
1: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்த நிகழ்ச்சி பகுதி,
1: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள்.
4: ரெடியா மாமே?

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அறிமுக உள்ளங்களை சந்தித்து நிறைவு பெறுகிறது இன்றைய மனதோடு ராகம். நாளை மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜி மீறி நன்றி நேயர்களே. இனி விரிகிறது உஷா சன்ஃபிளவர் ஆயில் குலாஸ் நாட்டு சர்க்கரையின் வானவில். நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்காக 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்று மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு காப்பீட்டு வசதியை வழங்கும் வகையில் பயிர்காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுகாதார சேவையில் நோயாளியின் பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப மாறிவரும் கடல்சார் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் கடலோர காவல்படை தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலனை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என மத்திய அரசு கூறியுள்ளது. யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கட்டண விகிதம் வெளிநாடுகளின் அழுத்தத்தின் காரணமாகவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அந்நிய முதலீடுகளால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் அதனை வரவேற்பதாக தேமுதிக தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஸ்ட்ராபெரி நடவு செய்யும் விவசாயிகளுக்கு தேசிய தோட்டக்கலை திட்டத்தின் கீழ் ஏக்கர் ஒன்றுக்கு 32,000 ரூபாய் வீதம் மானியம் வழங்கப்படவுள்ளது. சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தாராபுரத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன தணிக்கையின் போது 1,40,00,000 மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. நீலகிரி கோவை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசி. நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வல்வர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
1: குலாஸ் நாட்டு சக்கரை,
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை,
3: இது 100% சுத்தமானது, செக் பண்ணி பாருங்க.
4: வழங்கும் வானவில்.
5: இனிய காலை வணக்கம் நேயர்களே. கோடை பன்மலை 100.5 வானவில். தினந்தோறும் விதவிதமாய் வரும் வானவில் இன்று நமக்கு தந்திருக்கும் தலைப்பு ஜன்னலோரம். ஜன்னலோரம் ஓடும் சாலையை பின்னோக்கி ரசித்தபடி முன்னோக்கி நகர்கிறது நம் வாழ்க்கை பயணம். காற்று வந்து கண்ணமருட, மரங்கள் எல்லாம் கையசைத்து விடை கொடுக்க, ஜன்னலோரம் அமர்ந்தால் காட்சிகள் மட்டும் ஓடுவதில்லை, கடந்த கால நினைவுகளும் மனதுக்குள் ஓடத் தொடங்கும். ஜன்னலோரம் பயணித்தாலும் நின்றாலும் மனதில் ஏதோ ஒன்று சொல்லிக்கொண்டே இருக்கும். ஜன்னலோரம் ரசிப்பது ஓர் அழகுதான் கண்களுக்கு, ஆனால் மனதிற்கு ஒரு கேள்விக்குறிதான். ஜன்னலோரம் நிற்கும் போது அல்லது பயணிக்கும் போது என்ன தோன்றும் உங்களுக்கு? சொல்ல வாருங்கள் நேயர்களே. அறிமுகம் 24 24 24 மகளிர் 24 24 29 மற்ற அனைத்து நேயர்களும் அழைக்கலாம். 24 24 26 மற்றும் ஒரு எண் 290 333 முன்னிணைப்பாக 0 45 42 இணைத்து இந்த ஒரு மணி நேரமும் ஜன்னலோரம் பயணிப்போமா? கோடை பன்மலை 100.5 வானவில் நிகழ்ச்சிகளோடு. நிகழ்ச்சியில் உங்களுடன் தீபா நடராஜன்.

0: டைம் சரியாக காலை 9:07. நாம் இன்றைக்கி வானவில் நிகழ்ச்சியில் என்ன பேச போகிறோம்? ஜன்னலோரம் வந்து நம்ம பயணிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வீட்டிலே நம்ம ஜன்னலோரம் பார்க்குறப்ப என்ன தோணுது அப்படின்னு தான் நேயர்கள்ட்ட கேட்க போகிறோம். வாங்க, வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: வணக்கம். அன்பு சகோதரி தீபா நடராஜன் அவர்களுக்கு இனிய காலை வணக்கத்தோடு கங்கையம் சோழபாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன்
0: சொல்லுங்கய்யா.
1: அழகா ஜன்னலோரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவித்துவமான தலைப்பு கொடுத்துருக்கீங்க, என்னுடைய எண்ணங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேங்க.
0: சொல்லுங்க.
1: ஜன்னலோரம்

எல்லாம் இனிக்கும் நேரம். பிடிவாதக்காரனாய் திறக்க மறக்கும் சில ஜன்னல்கள், குடிப்பருந்து செயல்படும் துணையை போல தொட்டதும் திறக்கும் பூங்கதவாய் சில ஜன்னல்கள், கன்னத்தில் முத்தமிட்டு கொண்டே பயணிக்கும் காற்று காதலி, முடியை களைத்து விளையாடும் காற்றின் கரங்கள், நீ போகுமிடமெல்லாம் நானும் வருவேன் போ போ எனும் ஆகாயத்து ஆதவன், நீ போகுமிடமெல்லாம் நானும் வருவேன் போ போ எனும் ஆகாயத்து ஆதவன், மலை முகடுகளில் மறைந்து மறைந்து பார்க்கும் மனம் கவர் வெண்ணிலா, தூரத்து வயல்வரப்பில் தொட்டில் கட்டிய பசுமரங்கள், தூரத்து வயல்வரப்பில் தொட்டில் கட்டி

0: ஜன்னலுக்குள் பயணிக்கும் சாரல் மலை நேரங்கள், ஜன்னலோரம் எல்லாம் இனிக்கும் நேரம். நன்றிங்கம்மா.
1: சிறப்பாக சொன்னீங்க கவிதை. ஜன்னலோரம் நின்றுட்டு இந்த கவிதையை கேட்குறப்ப எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. நன்றிங்க. நேரம் 9:08 இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம். ரொம்ப வணக்கம் மேடம்.
1: வணக்கம். சொல்வது
2: திண்டுக்கல் மாவட்டம் சின்னாரப்பட்டியிலிருந்து சிவகாமி மேடம்.
1: சிவகாமி அம்மா நல்லா இருக்கீங்களா?
2: ரொம்ப சந்தோஷம் மேடம்.
1: எங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கு. சொல்லுங்க. ஜன்னலோரம்
2: ஜன்னலோரம் வந்து பேருந்துல பயணிக்கிறது, ஜன்னலோரம் கிடைச்சா கிடைக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மேடம். பஸ்ல போகிறப்ப கசகசப்பு இதெல்லாம் இயற்கையான காற்றை சுவாசிக்கலாம். இரண்டாவதாக சாலை ஓரத்தில் மரங்கள் இருந்தால் இந்த பச்சை மரங்களை பார்த்து ரசித்துக் கொண்டே போகலாம். கடைகளோ வீடுகளோ இருந்தால் அதை பார்த்து கொண்டே போகலாம். நமக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று பார்க்கலாம். மொத்தத்தில் ஜபலோரத்தில் பயணிக்கிறது என்பது பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய களைப்பு நீங்காமல் இருக்கும். அதே சமயத்தில் வீட்டில் ஜபலோரத்தில் மழை பெய்கிற போது நாம் அந்த மண் வாசனையை நிகழ்த்து பார்த்தால் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஜன்னலோரம் எனக்கு மிகவும் பிடித்தமான விஷயம்.
1: மொத்தத்துல ஜன்னலோரம் அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு வச்சுக்கலாமா? சரிங்க, நன்றிமா. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்ப்பா.
1: வணக்கம்.
3: குள்ளக்கா படிச்சிருக்கா. மாணிக்கம்
1: கொஞ்சம் வானொலி விட்டு தள்ளி வந்துருங்க.
3: வந்துட்டப்பா. தீபா அம்மாக்கு காலை வணக்கம்.
1: உங்களுக்கும் காலை வணக்கம்.
3: எப்படினா ரெண்டு இது சொல்றப்பா நானு. எப்படின்னாங்க, இப்ப கொடைக்கானுக்கு வந்திருந்தோம். கொடைக்கானுக்கு வரும்போது முன்னாடி அந்த பழனி வேன்ல வந்திருந்தோம். ஃபர்ஸ்ட் வேன்ல வரும்போது அந்த பழனி பக்கம் வரும்போது அந்த பழனி மலையில பாக்கும்போது எங்களுக்கு கண்கொள்ளா காட்சி இருந்துச்சு. அப்புறம் மேல அந்த ஆகாயத்தை பாக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. எங்களுக்கு காலையில் வெடி காலம் போறமே எவ்வளவு நல்லா இருக்குது, மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்குது அப்படின்னு சொல்லியே பாத்துட்டே வந்தோம். கொடைக்கானுக்கு வரும்போது அந்த சைடில் உட்காந்துட்டு வரும்போது எங்களுக்கு பார்க்க பார்க்க அவ்வளவு ஆசையா இருந்துச்சு. அப்புறம் ரெண்டாவது வந்து வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் கழிச்சு வந்து வீட்டுக்கு வந்து அந்த ஜன்னலோட வீட்டுக்கு முன்னாடி நின்னானா போன ஞாபகம் தான் வருது. அங்க போய் சுத்தி பார்த்த ஞாபகம், அதை பார்த்து அந்த ஜன்னலோட நிக்கும் போது அந்த ஞாபகம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டே இருந்தது ரெண்டு மூணு நாளைக்கு.
1: அதனால நீங்க வந்து வீட்டுல இருந்தாலும் உங்களுக்கு வந்து அங்க பயணிச்சதுதான் ஞாபகம்.
3: ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சுப்பா.
1: மொத்தத்துல ஜன்னலோரம் இருப்பதே ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு வச்சுக்கலாமா சித்ராமா?
3: மகிழ்ச்சியப்பா.
1: சரிங்க, உங்களை சந்திச்சதுல எங்களுக்கும் மகிழ்ச்சி. நன்றிமா. இது கோடை பன்மலை 100.5 வானவெளி நிகழ்ச்சி. இன்னைக்கு வந்து ஜன்னலோரம் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். நேயர்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இன்னப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்
1: மேடம். உங்க பேர் சொல்லுங்க.
4: தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன்.
1: மேலவீதி. உங்க பேரு?
4: என் பேர் ரேவதி.
1: ரேவதி, என்னமா பண்றீங்க ரேவதி அம்மா?
4: மெடிக்கல் ஃபார்மசியில வர்க் பண்றேன்
1: மேடம். அப்படியா? ரொம்ப பயந்து பயந்து பேசுற மாதிரி இருக்கே. அப்படியா?
4: அது இல்ல இல்ல, நேரா லைன் கிடைக்காம மூச்சு வாங்குது.
1: ஓ, லைன் வாங்காதக்கு மூச்சு வாங்குதா? என்னது இது, லைன் கிடைக்கலன்னா மூச்சு வாங்குமா? ஓடி ஓடி லைன் பிடிச்சிங்களோ?
4: ஆமா மேடம், இது அப்படி வேலையும் பாத்துக்கிட்டு.
1: சரி, இப்படியே பொண்ணு வச்சுட்டே பேசுவோம். சொல்லுங்க, ஜன்னல் ஓரம் உங்களுக்கு என்ன தோணுது?
4: ஜன்னல் ஓரம் நம்ம வாழ்க்கையின் சந்தோஷமான அந்த இடம். அப்புறமா கல்யாணம் பண்ணி அத்தனை வயசு போகும்போது அந்த நிகழ்வு காலங்கள் வந்து எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம சந்திப்போம். அப்போதைக்கு நம்ம சந்தோஷத்தை இழந்துருவோம். அந்த ஜன்னல் ஓர சந்தோஷம் வந்து நம்ம கடைசி வரைக்கும் அந்த நினைச்சு நிற்கும். இதுதான் என்னோட ஜன்னல் ஓர கதை.
1: நிறைய கதை இருக்கும் போல நீங்க சுருக்கி சொல்லிட்டீங்க அப்படி நினைக்கிறோம்.
4: ஆமா மேடம், ஏன்னா அத்தன் தொழில்கள் 1000 அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஆகும். அப்ப அவங்க சந்தோஷமா இருக்கும்போது அதை நினைச்சதெல்லாம் சேர்ந்திருந்தாலும் சரி பிரிஞ்சிருந்தாலும் சரி அந்த ஜன்னலோட சந்தோஷம் வந்து என்னைக்குமே திறமை சேர்த்தா கூட அந்த சந்தோஷம் இருக்கு.
1: அந்த நினைவுகள் ஓடிட்டே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி ரேவதியம்மா, நன்றிங்க.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால்
7: 350-5151. திருச்சி சாரதாசில்.
8: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
9: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை இல்ல, அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
8: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு

0: லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்டு 100% கடல் எண்ணெய்.
3: நம்ம அவங்கள சேர்க்கணும்னா உங்கள ஒவ்வொருத்தனும் காத்தே நீவாடி நினைக்கிற ஒரு சில மண்டாடி ஆகணும்.
4: RS Infotainment எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
5: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
6: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
7: குலாஸ் நாட்டு சர்க்கரை
6: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: வானவில் நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்கு பெறும் ஒரு நேயருக்கு முத்தான நேயராக தேர்ந்தெடுத்து பண்பலைக்கு அழைக்கப்படுவார். ஏற்கனவே முத்தான நேயராக பங்கு பெற்ற நேயர்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறையே வாய்ப்பு வழங்கப்படும். இது கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி. இன்றைக்கி வானவில்ல ஜன்னலோரம், அதாவது ஜன்னலோரம் நம்ம பயணித்தால் எப்படி இருக்கும், எல்லோரும் வந்து பேருந்து தான் சொல்கிறோம், ஆனால் ரயிலில் பயணிக்கிறது தாங்க உண்மையிலே அது ஒரு சிறப்பான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் நமக்கு ஜன்னலோர சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த டக்கு டக்கு டக்கு டக்குன்னு அந்த சத்தமும், அதே மாதிரி அந்த அதாவது பேருந்து கூட கொஞ்சம் வேகமாக போகும், ரயில் வந்து அவ்வளோ வேகமாக போகிறப்போ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் மெதுவாக போகிறப்ப அந்த சத்தமும் அந்த மரங்கள் ரெண்டும் கேட்குறப்ப நமக்கு ஒரு இசை மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம யோசிப்போம், சின்ன வயசில் நம்ம ரயிலில் போகிறப்ப எப்படி இருந்துச்சு, இப்போ ரயிலில் போகிறது எப்படி இருக்குது, அதே குடும்பத்தோடு போகிறப்ப எப்படி இருக்குது, நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றதே மறந்துடும். அந்த மாதிரி தான் ஜன்னலோரம் நீங்கள் ஒரு வீட்டில் இருந்தாலும் இல்லை பயணிக்கிறப்பே உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கேட்டுட்ருக்கோம். இப்போ இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க.
1: கிராமத்து இசை அரசன் 100.5 தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி மகாராஜன் பரமேஸ்வரி.
0: அது என்ன கிராமத்து இசை மட்டும் சொல்றீங்க, ஏன் நகரத்து இசை போட மாட்டோமா? சரிங்க, மாத்திரும், ஆனா ஃப்ரீக்வன்சி எடுக்குமான்னு எங்களுக்கு தெரியல.
1: ஆமா மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி மகாராஜன் பரமேஸ்வரி மேடம்.
0: சொல்லுங்கயா
1: மேடம். ஒவ்வொரு நம்ம அறிவிப்பாளருக்கும் ஒவ்வொரு ஊராருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. உங்ககிட்ட என்ன திறமை இருக்கு சொல்றீங்க கேக்குறீங்களா?
0: ஜன்னலோரம் சொல்லுங்கனா என்னைய சொல்லிட்டு இருக்கீங்க
1: மேடம். உங்க பேர் சொல்லுங்கன்னு சொல்றீங்களா, அது ஒரு இனிமையா இருக்கு மேடம். ஆமா மேடம். ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்தாச்சுடா மேடம், பழைய நினைவுகளா எட்டி பார்க்க, அப்படியே அது ஒரு பாட்டெல்லாம் போட்டாங்கடா, அப்படியே ஒரு இயற்கையோட போறப்ப சூப்பரா இருக்கு மேடம். செந்தாலம் பூவில் பந்தாடும் தெண்டல் என் மீது மோதுதம்மா, அப்படியே பூவாசம், நம்மள பழகின அளவு சைல நிற்பாங்க, அவங்களை பார்த்து ஒரு புண்ணைய சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்கப்ப ரொம்ப விட்டுக்கொடுக்கிறவரு.
0: சரிங்க, இனிமே தேனியில் இருக்கவங்கலாம் கேட்டுக்கோங்க, மகாராஜன் எந்த பேருந்தில் இருந்தாலும் நீங்கள் அங்கே போயிட்டு மகாராஜன் அன்னைக்கு சொன்னது ஞாபகம் இருக்கா எந்திரிங்க அப்படின்னு எழுப்பிவிட்டு உட்காந்துக்கோங்க. சரியா? சரிங்க, நன்றிங்க. இது கோடைப்பண்பலை 100.5 வானவில். இன்றைக்கு வானவில் வண்ணம் வந்து ஜன்னலோரம், ஜன்னலோரம் பயணிக்கிறதா இருக்கட்டும், ஜன்னலோரம் நிற்கிறதா இருக்கட்டும், அப்போ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு தான் கேட்டுட்ருக்கோம். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர்வாங்க. வணக்கம்.
2: கூட போகும்போது மரம் சரி நம்மளுக்கு

0: நானும் எங்க அண்ணாவும் பூசிக்கு போகேன். இப்ப போனாலும் அந்த மழை நினைவு எனக்கு தருதுங்க.
1: இணைப்பு சரியாவே இல்லையே, நீங்க பேசுறது ஓரளவு புரியுது, மீதி ஒண்ணுமே புரியல. கேக்குது, அதாவது உங்க சகோதரரோட பயணித்தப்ப மரம்லாம் நகலுது நம்ம கூட வருதுன்னு சொன்னது புரிஞ்சது. அதுக்கடுத்து என்ன சொன்னீங்க?
0: நல்ல விவரம் தர்மசிங்கம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பேருந்து நிக்கிற பேருந்துல போய் உட்காந்து அந்த ரோட்ல பத்தி யாசகம் கேட்க வர்றவங்களுக்கு குடுக்கறது நமக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே அதே ஜன்னல் ஓரத்துல உட்காந்துக்குவாங்க. நம்ம வரும்போது இந்த மலை சாலை வருது பாருங்க, அந்த சாலை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: வாழ்த்துக்கள், நன்றிங்க. நேரம் சரியாக 9:19 இப்ப இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தேனியில இருந்து வடகிபட்டி சந்திரா.
1: சந்திராமா, ஏன் இந்த சோகம்?
2: இல்லைங்க, சோகம்
1: அதானே தீபாட்ட பேசினா சந்தோஷமா பேசுறது இல்லையா?
2: லைன் கிடைச்சது சந்தோஷம்.
1: சரிங்க, நான் சொல்லுங்க சந்திரா.
2: இப்ப பயணிங்க ஜனலோர பயணிங்க கேட்டிருக்கீங்க. அந்த ஜனலோரத்துல இப்ப பஸ்ல போகும்போது நம்ம அந்த இயற்கை காத்து போகும்போது அந்த மழை வரும் ஒரு ஒரு நேரம், அந்த மரங்கள் எல்லாம் ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒரு நம்ம போகும்போது சோகமா போனாலும் சரி, ஒரு வருத்தமா போனாலும் சரி, ஒரு சந்தோஷமா போனாலும் சரி, அப்ப வந்து நமக்கு இனிமையான பிடிச்ச பாட்டு பார்த்தா பழைய நினைவுகள்லாம் வந்து வந்து போகும்.
1: அப்படி என்ன நினைவு வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா சந்திராமாவுக்கு?
2: நிறைய வருங்க.
1: ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள, அதாவது பயணிக்கிறப்ப என்னதான் நினைவு வரும், அதான் நாங்க எல்லாத்தையும் கேட்கறோம். எல்லாரும் நினைவு வரும்ன்றீங்க.
2: பிடிச்ச பாட்டு வரும், நம்ம பின்னாடி வாலி வயசுல நடந்தது ஏதாச்சும் ஒண்ணு ஃப்ரெண்டோட இருந்தது, அந்த பாட்டு வரும்போது அந்த பயணி ஜனலோரத்துல அந்த காத்து இந்த மரங்கள் ரசிச்சுக்கிட்டே போகும்போது அதுல புடிச்ச பாட்டு போடுவாங்களா, அப்ப வந்து நம்மளுக்கு அந்த பழைய நினைவுகள் வரும் கண்டிப்பா.
1: சரிங்க,
2: அது வரும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: கண்டிப்பா பழைய நினைவுகள் எல்லாருக்குமே வரும், அப்படித்தானே?
2: கண்டிப்பா வருங்க,
1: எங்களுக்கும் சந்தோஷம்.
2: வராம இருக்காது,
1: இனிமையான நினைவுகள் வந்து எல்லாருக்குமே மகிழ்ச்சி தான். நன்றிமா, தொடர்ந்து கேட்கலாம் வானவில் நிகழ்ச்சி ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: கோஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18-20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
4: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குலாஸ் நாட்டு சர்க்கரையின் நல்வாழ்த்துக்கள்.

0: ஜன்னலுக்கு பக்கத்தில் சின்ன ரோஜா இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய பேர் வந்து கிச்சனில் ஜன்னல் பக்கத்தில் வந்து நிறைய பூச்செடிகள்லாம் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஜன்னல் வெளிச்சத்துக்கும் அந்த பூச்செடியை பார்க்குறப்போ அந்த நம்ம சமையல் அறைக்கு போனோன்னே நம்ம வந்து டல்லாக சமைச்சா அந்த சாப்பாடு நல்லா இருக்காது. நம்ம வந்து புத்துணர்ச்சியாக அந்த சந்தோஷத்தோடு சமைச்சோன்னா நல்லா இல்லாத சாப்பாடு கூட நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தாங்க அந்த ஜன்னல் ஓரத்தில் அந்த பூச்செடியெலாம் வச்சு அந்த பூத்திருக்க பூவை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிப்போம், அப்போ தான் நம்ம மனசும் நல்லாயிருக்கும். அப்படி தான் அந்த மாதிரி தாங்க ஜன்னல் ஓரம் உங்களுக்கு என்ன தோணுது? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். திண்டுக்கல் பசுமை நகர்ல இருந்து சந்திரசேகர் பேசுறேங்க.
0: சொல்லுங்கயா.
1: அருமையான தலைப்பு, ஜன்னல் ஓரம். பேருந்து பயணத்துல வந்து ஜன்னல் ஓரம் அப்படிங்கிறது பல்வேறு கவிஞர்களை உருவாக்கக்கூடிய இடங்கம்மா, பல கற்பனை கவிதைகளை தரக்கூடிய இடம். அதனாலதான் இன்னமும் அந்த ஜன்னல் ஓர இயற்கைக்கு அடிக்கடி சண்டைகள் கூட வரும். என்னுடைய கல்லூரி நாட்கள்ல நடந்த ஒரு சின்ன அனுபவத்தை மட்டும் சொல்லிடுறேங்கம்மா.
0: சொல்லுங்க.
1: நான் உட்கார்ந்திருந்த ஜன்னல் ஓரத்துல ஆனந்த வெயில், இடியுடன் கூடிய அடைமலை, தெய்வீக தென்றல், ஆள் இலை மர இலைகளின் சப்தம், ஆனந்த பூங்காற்று, அரும்புகளின் சிலுங்கள், பின்னோக்கி வரும் இயற்கை, இனிய இளையராஜா பாடல்கள், இனிப்பு ஊற்றும் பெற்றோர் சப்தம், இன்ஜின் இடையே இடையிடையே வரும் சங்கீத ஹாரல், இவை எவற்றையுமே ரசிக்க விடவில்லைம்மா எனக்கு. நடத்துனர் எனக்கு தர வேண்டிய சில்லறை பாக்கியை நினைத்துக் கொண்டே வந்ததார்.
0: நிறைய பேர் பயணப்பு அப்படி பயணிக்கிறப்ப இதாக நடிச்சுட்டு வருவாங்க. இறக்குறதுக்குள்ள கொடுத்துருவாரா, கேட்டா திட்டுவாரா, வரத்துருப்பாரா? நாங்க நிறைய நாள் அனுபவிச்சிருக்கோங்க. வித்தியாசமா சொன்னீங்க. நிறைய நாள் நீங்க அந்த வத்தலக்குண்டுக்கு போற வரைக்கும் 2 ரூபா இல்ல 5 ரூபா, ஐயோ கேட்டா ஒரு மாதிரி நினைப்பாரோ, 2 ரூபாய்க்கு கேக்குறீங்களேன்னு சொல்லிடுவாரோன்னு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். வத்தலக்குண்டுல இறங்குறப்ப கேட்டா கொடுத்துருவாரா, திட்டிடுவாரா, முகத்தை கட்டிடுவாரா அப்படிலாம் தோணும். அதனாலே இந்த அவர் சொன்ன மாதிரி தாங்க, அந்த ஜன்னலோரம் கொடைக்கானல்லேருந்து வத்தலக்குண்டு இறங்குற வரைக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும், ஆனால் மனசுக்குள்ளே ஓடுறது என்னமோ அந்த சில்லறையை கொடுத்துருவாரா அப்படின்னே யோசித்துட்டு தான் போவோம். சந்திரசேகர் ஐயாவோட மனசு தான் எங்களுக்கும். சரி, இப்போ இணைப்பில் ஒரு நேயர். வாங்க. வணக்கம்.
2: வணக்கங்க.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் திருப்பூர்லேருந்து பாலம் பேசுகிறேம்மா.
0: ம், சொல்லுங்கய்யா.
2: நிலையத்தில் நலமாக இருக்குங்களா?
0: நலமாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேங்கம்மா. நீண்ட வருடங்களுக்கு பிறகுதான் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
0: சரி,
2: ஜன்னலோர பயணத்தின் அனுபவம் தானங்கம்மா?
0: அதாவது ஜன்னலோரம், அது நீங்க வீட்டிலயா இருக்கலாம் இல்ல பயணிக்கிறப்பயா இருக்கலாம், உங்களுக்கு ஜன்னலோரம் அப்படின்னா என்ன தோணுது?
2: ஒரு பயணத்தினுடைய நினைவு, அத உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்.
0: சொல்லுங்க.
2: ஆந்திராவில் எங்க அண்ணன் வீட்டுல இருந்து மகாநந்தி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ரயில்ல பயணம் போயிட்டு இருந்தோம். அவரு நான் இதை அனுபவிக்கணுங்கிறதுக்காகவே எதுவுமே சொல்லாம இருந்தாரு. ஒரு இடையில ஒரு தூரத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு இடி விழுந்து பூமி அதிர்ச்சி மாதிரி ஒரு சத்தம், ரயில் எல்லாமே வெளியில எல்லாம் இருட்டாயிடுச்சு. ஒரு பனி மலைக்குள்ள போன மாதிரி குளிர் பிரதேசம் மாதிரி, ஐஸ் மாதிரி ஒரே குளிர், தட தடன்னு ஒரே சத்தம், இருட்டு, எல்லாம் பயந்து ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஒரு 15 நிமிஷம் அதே மாதிரி ஒரு பயணம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில வந்துச்சு. என்னங்கண்ணா அப்படின்னு கேட்டேன். இது ஒரு மலையை கொடைஞ்சு போற பாதை, அதை நீ அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஒண்ணும் சொல்லலைன்னாரு. அது ஒரு புதுமையான அதிர்ச்சியான ஆனந்தம் கலந்த அனுபவங்கம்மா. வாழ்க்கையில எப்பவுமே மறக்க முடியாது. ஏன்னா அதை நான் அனுபவிக்கணுங்கிறதுக்காக அவர் முன்னெச்சரிக்கை பண்ணாம இருந்தாரு. திடீர்னு ஒரு சத்தம், இருட்டாயிருச்சு, ஒரு பனிமலைக்குள்ள போன மாதிரி குளிர்ச்சி, 15 நிமிஷம் யாரும் ஒன்னும் பேச முடியல. அந்த குகையை விட்டு வெளியில வந்தவுடனேதான் எனக்கே மனசு இதாச்சு. அப்புறம் சொன்னாரு, ஒண்ணும் இல்ல, மலையை குடைஞ்சு இந்த பாதை வச்சிருக்காங்க, ஒரு 20 நிமிஷம் பயணம், அது உனக்கு அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணுங்க என்ன அப்படின்னா, அது இன்னைக்கு வரைக்கும் மனசுல நிறைஞ்சிருக்குமா. ஒரு
0: ஆனா இத சொல்லணும், அதிர்ச்சியான அனுபவம் ஆனா ஆனந்தமான அனுபவம், ரெண்டுமே அதிர்ச்சி கலந்த ஆனந்தம் எப்படி இருக்கும், எப்பயுமே மறக்க முடியாதுங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதாங்க.

0: ரயில் பயணத்தில் என்ன அப்படின்னா, கூட்டம் அவ்வளோ இருக்கும், ஆனால் நம்ம அந்த ஜன்னலோர சீட்டை பிடிச்சி உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு மணி நேரத்துக்காவது நம்ம ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவங்க எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு, நான் இடம் பிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா, ஓரத்தில் வேடிக்கை பார்க்குறோமோ இல்லையா, அவங்களெல்லாம் பார்த்து ஓரத்தில் உட்காந்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு ஒரு கெத்தாக அப்படி ஒரு பார்வை பார்ப்போம் பார்த்தீங்களா, அதுவே ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கூடா, இடம் பிடிச்சிட்டேல அப்படின்னு. அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி ஜன்னல் ஓரம் ரொம்ப இனிமையான நினைவுகள் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கேட்கலாம் கொடை பன்மலையின் 100.5 வானவில்.
1: கோடை பந்தலை 100.5 இன்று பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி முல் சீதா சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டல் குறித்து நேரலையில் விளக்கம் தருகிறார் பழனி பாப்பம்பட்டி எஸ் கோமதியம்மாள் அவர்கள். கோடை பந்தலை 100.5 இன்று பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி கேட்க தவறாதீர்கள்.
2: கோடை பன்மலை 100.5 நாம் ரசிக்க உஷா சன்ஃப்ளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் குலாஸ் நாட்டு சக்கரை
1: வழங்கிய வானவில்
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை
3: இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
4: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் ஜக்கம்பட்டி மாரியம்மன் கோவில் அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கே.எஸ். கார்த்திக்.

0: ஜன்னல் வழியாக நம்ம நிலவை பார்க்கறது கூட ஒரு அழகு தான். அதை விட குழந்தைகள் செய்கிற அட்டகாசங்கள் நிறையா இருக்குங்க. நம்மளுமே பள்ளி படிக்கிறப்போ ஜன்னல் பக்கம் தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, மத்தியானம் நல்லா சாப்பிட்டு அந்த ஜன்னலோரம் அடிக்கிற வெயிலில் உட்கார்றப்ப அப்படி வருவோம் பாருங்கள் தூக்கம். எங்களுக்கெல்லாம் அப்போ தான் வந்து மேக்ஸ் கிளாஸ் நடக்கும். மேக்ஸா அப்படின்ட்டு நாங்கள் தூங்குவோம். நிறைய நாள் டீச்சர்கிட்ட சாக் பீஸில் அடி வாங்கியிருக்கோம், எந்திரி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அதே மாதிரி சாயந்தரம் ஆனால் அந்த ஜன்னலோரம் எட்டி பார்க்குறது, ஏதாவது விற்றுட்டு வராங்களா, எப்போ பெல் அடிப்பாங்க வீட்டுக்கு போவோம், அம்மா வந்துட்டாங்களா, இதெல்லாமே அந்த ஜன்னலோரதாக நடக்கும். அதுக்காகவே எப்போ எந்த கிளாஸ்க்கு போனாலும் நான் ஜன்னலோரம் தான் உட்காருவேன், நீங்கள் அங்கிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுற காலங்கள்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் ஜன்னலோரம் என்ன தோணுது சொல்லவாங்க. வணக்கம்.
1: அன்பு சகோதரிக்கு அன்பான வணக்கம் கூறுவது. புதுக்கோட்டை மாவட்டம் கோனாப்பட்டிலேருந்து பழனியாய் பேசுகிறேன்ப்பா.
0: ம், சொல்லுங்கம்மா.
1: நாங்கள் உதய விழாவில் பார்த்தேன், பேச வாய்ப்பு இல்லாமல் போச்சு, கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு.
0: பரவாயில்ல பரவாயில்ல, இப்போ ஜன்னலோர நின்று நம்ம ரெண்டு பேரும் பேசிடுவோம்.
1: ஆமாம், ரொம்ப அழகா. ஆமாம் ஆமாம், ரொம்ப அழகான தலைப்பு. எல்லாருக்கும் இந்த சன்னலோரம் இருக்கணுங்கிறது ரொம்ப ஆசை தான். நானும் எனக்கும் இந்த சன்னலோரம் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த பஸ்ஸில் போனாங்க, ஏன்னா ரயிலில் ஒரு தடவை தான் பயணிச்சிருக்கேன். இந்த பஸ்ஸில் போகும்போது எனக்கு வாந்தி வரும். அப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக் பைய வச்சுக்கிட்டு இந்த சன்னல் வரம் போய் உட்காந்துருக்குவேன். அப்ப வந்து இந்த ஆள் இல்லாத இடத்துல அங்க த்ரோ பண்றதுக்கு சரியா இருக்குமே. அதுக்கும் பிறகு நமக்கு வாந்தி இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இயற்கை, எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த இயற்கை அழகை ரசிக்கிறதுக்காகவே நான் போய் அந்த சன்னல் வரம் உட்காந்துக்குவேன். நான் போய் முன்னாடி உட்காந்துருவேன், யாராவது உட்காந்துட்டா கூட கேட்குவேன், ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் அந்த சன்னல் வரம் விடுங்களே அப்படின்னு கேட்பேன். சில பேர் விடுவாங்க, சில பேர் மாட்டேன்பாங்க. அப்ப நமக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும்.
0: அதுக்கு சிம்பிள் ஐடியா, நீங்க என்ன சொல்லிடுறீங்க.
1: எனக்கு முக்கிய காரணம் என்ன

0: கேட்டியப்பா. இந்த நான் சன்னல்ல உட்கார்ந்து இந்த குழந்தைங்க எல்லாம் வந்து இந்த ரோட்லயே அதோட நிக்கீங்கல்ல, அது நான் டாடா
1: காட்டுவேன்.
0: அது வந்து திருத்திக்கிட்டே நமக்கு திருப்பி டாடா காட்டுங்க பாத்தீங்களா, அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் நமக்கு.
1: அது இந்த கொடைக்கானல் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பஸ்ல அந்த டூர் வராங்களே காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க அவங்க எல்லாமே ஜன்னலோர இருக்கவங்க எல்லாருக்குமே டாடா காமிச்சிட்டு போவாங்க. அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நாங்க கொடைக்கானலுக்குள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு.
0: கண்டிப்பா நம்மளும் பாத்துருக்கோம், நம்ம அப்படி அவங்க காட்டும் போது நம்மளுமே காட்டுறதுதான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தீச்சுக்கிட்டே போவோம். அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே டூர் போறவங்க நம்ம போய்கிட்டு இருக்கும் போது எல்லாருமே டாட்டா, நாங்களுமே வந்து இப்ப கூட அழகு கோயிலுக்கு போயில நிறைய டாடா காட்டிக்கிட்டு தான் போனோம்.
1: நல்லதுதான், நமக்கும் ஒருத்தர் டாட்டா கட்டுறாங்க, உங்களை யாரும் தெரியுதோ தெரியலையோ டாட்டா கட்டுறாங்கல்ல, நம்மளும் காட்டுவோம் அப்படின்றதே ஒரு மன மகிழ்ச்சி தான். இதெல்லாம் தப்பு கிடையாது, அது குழந்தைங்க நமக்கு திரும்ப காட்டுறது, ஒரு பிளைன் கிஸ் குடுக்கறது, அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி
0: தான்.
1: இதை விட உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா என்னன்னா, ஓரத்துல உட்கார இடம் கொடுக்கலன்னா எனக்கு வாமிட்டு வருதுங்க, எடுத்து விடவா உங்க மேல அப்படின்னா உடனே இடம் கொடுத்துருவாங்க. ஏன்னா நாங்க கொடைக்கானல்ல இதை தான் ஃபாலோ பண்றோம், பஸ்ல ஏறணும் ஓர சீட் கொடுக்குறீங்களா இல்லையா எனக்கு போகமாட்டது
2: சொல்லுங்க ஜன்னலோரம். அல்ல இப்ப காலையில வெளில நான் போன முத வண்டிக்கு போனோம்னு வச்சுங்களேன், அந்த பனைமரமா இருக்கு கடல் கரையோரம் பனைமரமா இருக்கு, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அழகா மயில ஆடு, மயில ஆடு மேல அண்ணாந்து பார்த்தோம்னா தூக்குநாங்குருவி கூட அப்படியே அந்த காத்துக்கு அழகா பறக்குற மேமாடி வெளில கட்டிருக்கு தூக்குநாங்குருவி. பாத்தீங்கன்னா அந்த பொழுது கிளம்புறத பாத்தீங்கன்னா அழகா ஒரு வண்டி சக்கர மாதிரி அப்படியே செவியின் அந்த தண்ணிக்குள்ள இருந்து கடலுக்குள்ள இருந்து கிளம்பும் போது பார்த்தா அழகா குளிச்சுட்டு வர்ற மாதிரி இருக்கு. அது இப்ப பார்க்கும் போது
1: எங்களுக்குமே நீங்க சொல்ல சொல்ல நாங்க யோசித்து பாக்குறோம், எப்படி இருக்கும் கடல் குளிச்சுட்டு வந்தா, ஆல்ரெடி கடல் குளிச்சுக்கிட்டுதான் இருக்கு அப்படின்னு தான் யோசித்துட்டு இருக்கோம். நல்லாதான் இருக்கும், ஒவ்வொருத்தரோட ரசனையும் வித்தியாசம், உங்களோட ரசனை அபாரம். சரிங்க, நன்றிங்க. இனி கேட்கலாம் கொடைப்பண்பலை 100.5ல என்னங்க, 9:35 ஆயிடுச்சு, விளம்பரம் தான், கேட்கலாம்.
3: திருச்சி சாரதாசில் ஆர் எஸ் இன்ஃபோடெயின்மெண்ட் எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
4: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
5: இதுவும் நம் வசந்த் அண்ட் கோ காலம்,
6: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: ஜன்னலோரம் அப்படின்னு சொல்கிறப்பே நம்ம மனசுக்குள்ளே என்னென்னமோ தோணும். இப்போல்லாம் நீங்கள் இயல்பாக எடுத்துக்கிட்டீங்க, ஒரு வீட்டில் கதவு சின்னதாக வைக்கிறாங்க, ஆனால் ஜன்னல்லாம் பெருசாக வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு யோசித்தோன்னா, அந்த ஜன்னல் வெளிச்சம், அந்த ஜன்னல் வெளியே நம்ம பார்க்குறது, அதுதான் நமக்கு மனசுக்கு வந்து ஒரு இனிமை தருது, புத்துணர்ச்சி தருது. அப்படின் தான் எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஜன்னல் வந்து ரொம்ப பெருசாகவும் கதவு அந்த அளவு வந்து கொஞ்சம் குறுகலாகவும் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரி, நம்ம ஜன்னலோரம் எப்படி இருக்கு அப்படின்னு நேயர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிடலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்மா, சித்திபாய் பேசும். சீதாவுக்கு வணக்கம் கூறுவது கரண்குடியிலிருந்து ராஜேஸ்வரி.
0: வணக்கம்.

0: மா சொல்லுங்க.
1: ரயில் பயணங்கள் தான் அதிகமா போவாங்க மக்களை. ரயில் பயணத்துல போகும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். என்ன ஜன்னல் ஓரத்தை நான் தான் பிடிப்பேன். அந்த இடம் மட்டும் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். வேற மேத்தியில கூட அடம் பிடிச்சு உட்கார்ந்துருப்பேன். அது என்னன்னா, ஜன்னல் ஓரத்துல உட்காரும் போது பல விதமான செயல்கள், பல விதமான மாடு மாடுகள், பயிர்கள், உயிர்கள் எல்லாத்தையுமே பாக்குறோம் இல்லையா. அப்ப நம்ம மனசு வந்து ஒரு சிறகடிச்சு பறக்குது. நிறைய பாடல்கள் கூட மனசுக்குள்ள தோணும். சொன்ன மாதிரி ஏதோ நினைவுகள் அந்த பாட்டு வரும், ஆயிரம் மலர்களே. இப்ப கூட கொடப்பான மாசம் வந்தார் வென்றாருக்கு, கொடைக்கானலுக்கு மலை மேல போகும்போது ஜன்னல் சீட்டு கிடைச்சிச்சு எனக்கு. அதுல உட்கார்ந்து இருக்கும் போது இருந்த ஆனந்தம் இருக்கே அளவிட முடியாதது. அதுவும் பாடலும் போட்டுக்கிட்டு இருந்தாங்களா, அது என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி ஆயிட்டேன்னா. எப்பவுமே அதுல உட்காந்த உடனே ஜன்னல் ஓரத்துல உட்காந்து சின்ன பிள்ளை மாதிரி மாறிடுறான். ஆனா ஒரு குட்டி பையன், 10 வயசு பையன் ரயில உட்காந்து அப்பா கூட உட்காந்துருந்தானா, அப்பா அப்பா அந்த பாருங்கப்பா மரம் ஓடுது, அப்பா அப்பா செடி ஓடுது, அப்பா அப்பா எல்லாமே ஓடுதுன்னு சொன்னானா. அப்ப பக்கத்துல உட்காந்துருந்தவர் கடைசி வரைக்கும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு எரிச்சப்பட்டுக்கிட்டு, என்ன உங்க மாயை பார்த்ததே இல்லையா, எப்ப என்ன எல்லாத்தையுமே ரொம்ப இன்னைக்குதான் புதுசா பாக்குற மாதிரி பாக்கறாங்க. சொல்லும் போது அவங்க அப்பா சொன்னாங்க, என் பையனுக்கு இவ்வளவு நாள் கண்ணு தெரியல, இன்னைக்குதான் ஆபரேஷன் பண்ணி நீ கண்ணு தெரிஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், அதனால அவன் இந்த காட்சிகள் எல்லாம் பார்த்து ஆனந்தப்படுறான்னு சொன்னப்போ கண்ணீர் வந்துருச்சான் பக்கத்துல உள்ளவருக்கு. அது போலதான் ஒவ்வொரு காட்சிகளுமே நம்ம அந்த கண் தெரிஞ்சவங்க பாக்குற அழகு இருக்கு பாருங்களேன், அது அழகா அழகு புற அழகு ரெண்டையுமே குறிக்குங்க அம்மா. மனசு ரொம்ப தூய்மையாகும் உங்க அம்மா ஜன்னல் ஓரத்துல இருக்கும்போது.
0: சரிங்க, நீங்கள் சொன்னது எல்லாம் உண்மைதான். இருந்தாலும் ஜன்னல் ஓரம் உட்கார்றது மட்டும் இல்லை, எப்பயுமே நம்ம மனசை வந்து இனிமையாக தான் வச்சுக்கணும். நம்ம பார்க்குற அழகு மட்டும் இல்லை, அந்த புற அழகு எப்பயுமே இனிமை தராது, அக அழகு தான் இனிமை தரும்னு சொல்லுவாங்க. அதனால் உள்ள நம்ம உள்ளத்தை வந்து நம்ம அழகாக வச்சுக்கிட்டோனாலே பார்க்குறது எல்லாமே நமக்கு அழகாக தான் தெரியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ இனிப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம், சொல்லுங்க ராஜகுமாரி அம்மா.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லாமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க. ஜன்னலோரம்,
2: ஜன்னலோரம் நம்ம எல்லாமே மறந்துட்டு நம்ம உலகத்தை பாக்குறதுக்கு போறோங்க ஜன்னலோரத்துல.
0: எத்தனை தடவை ஜன்னலோரம் உட்காந்து போயிருப்பீங்க?
2: நாங்க கோயம்புத்தூர்ல பாப்பால கேட்டு கொடுத்துருக்கேன், ஜன்னலோரில தான் உட்காருவோம்.
0: சரி, யாரும் உங்களுக்கு இடம் தரல, என்ன பண்ணுவீங்க?
2: இடம் தரட்டாலும் நான் டிரைவர் பக்கத்துல கேட்டு கூட உட்காந்துக்கிறோம்.
0: டிரைவர் பக்கத்துலயா? அவர் வண்டி ஓட்ட வேடா,
2: இடம் இல்லாத கூட உட்கார வச்சிருவாங்க.
0: ஓ, எப்படியாவது தாஜா பண்ணி ஜன்னல் ஓரம் போயிடுறது. சரி, எப்படி இருக்கும் ஜன்னல் ஓரம்?
2: எப்படி இருக்குங்கம்மா, நம்ம அன்னைக்கு ஒரு புது மனிதன் போலதானுங்கம்மா. அன்னைக்கு நம்ம ஊரை விட்டு போய் ஒரு கோயம்புத்தூர் பக்கம் பார்த்தா இந்த உலகத்தை மறந்து அந்த எல்லைக்கு போய் வந்தாலே மனசு திருப்தியா இருக்குங்கம்மா. அந்த மண் வாசமும் இந்த நறுமணமும் அந்த மதுரையை தாண்டியாச்சுனாலே எல்லாமே ஒரு புது மனசுமா தான்.
0: நீங்க பயணிச்சது எங்களுக்கு புரியுது, ரொம்ப சந்தோஷமா பயணிச்சிருப்பீங்க போல. அதுவும் பிள்ளைய பார்க்க போறோம், ஐயோ எவ்வளவு நாள் கழிச்சு என் பிள்ளைய பாக்குறேன், பிள்ளை என்ன செய்யுதோ அதெல்லாம் யோசிக்கிறப்ப உண்மையிலே அந்த தாய் மனசு எங்களுக்கு புரியுது. நன்றிங்க. நேரம் சரியாக 9:42, தொடர்ந்து பேசலாம் மாணவில் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஜன்னலோரம். அதற்கு முன்பாக
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
5: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
4: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
6: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
7: இதுவும் நம் வசந்த் அண்ட் கோ காலம்.
8: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: ஜன்னலோரம் நிறைய பயணிக்கிறவங்க வேகமாக இடத்த போய் பிடிச்சிருவாங்க அந்த ஜன்னல்கிட்ட. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா வேடிக்கையெல்லாம் பார்க்க மாட்டாங்க, தூங்கிடுவாங்க. நம்ம எவ்வளவோ எழுப்புனா கூட எந்திரிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ஸ்டாப் வந்தால் கரெக்டாக எந்திரிப்பாங்க. அது எப்படின்னா இப்போ வரைக்கும் எனக்கெல்லாம் புரியவே இல்லைங்க. அது வரைக்கும் தூக்குவாங்க, கரெக்டாக அவங்க ஸ்டாப் அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு எந்திரிச்சு இறங்கி போவாங்க. இப்படியும் ஜன்னலோரம் ரசிக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அதாவது ஜன்னலோரம் உட்காந்தாலே எங்களுக்கு சிலுசிலு காற்றுல தூக்க வருதுங்க, அதனால் நாங்கள் தூங்குவோங்க அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்காங்க. அந்த மாதிரி ஜன்னலோரம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படி தான் நேயர்கள்ட்ட கேட்டுட்ருக்கோம். ஒவ்வொருத்தரும் வித்தியாச வித்தியாசமாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இணைப்பில் ஒரு நேயர், வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். சிறந்த வணக்கங்கள்மா உங்களுக்கு.
0: ம், சொல்லுங்க.
1: இணைப்பு கொடுத்தவங்களுக்கும் வணக்கம்.
0: ம்,
1: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டி மல்லிகார்மன் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: ம், நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: ஆ, நல்லா இருக்கோம். என்னுடைய பார்வைக்கு சென்னல் ஓரத்துல உட்கார்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆபத்துமா. ஏன் கேக்குறீங்களா? இந்த அதாவது நம்ம சென்னல் ஓரத்துல உட்கார்ந்தனா சில நேரம் கையை தொங்க போட்டோம், எதுக்க வர்ற பசு வந்து லேசா உரைச்சிட்டு போயிருது. அது ஒண்ணு. இந்த சீமக்கார் ஒரு புல்லு செடி இருக்கலாமா,
0: குத்திட்டு போயிருதா?
1: அது நம்ம என்னமா
0: குத்திருமா?
1: சீமக்கருள் முள்ளு வந்து ரொம்ப வந்து நாங்க வந்து அருப்புக்கோட்டையில இருக்கனால இருக்கும் குடிச்சு அந்த சைடு போனா நெண்மேனின்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா முள்ளு செடி ரொம்ப வந்துருக்கு. அது கண்ணுல காலில ரொம்ப குத்துது மேடம். அதனால சென்னல் ஓரத்துல உட்காருது ரொம்ப ரொம்ப ஆபத்து. நம்ம இசையை காட்டாலும் சரி, நம்ம இயற்கையை ரசித்தாலும் சரி, நம்ம கைய வந்து உள்ள வச்சுக்கணும் மேடம், அந்த சீட்டுக்கு உள்ள வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப ஆபத்தானது.
0: ஜன்னலோரம் பயணிக்கிறப்ப ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். அதாவது நம்ம எவ்வளோதான் இயற்கையை ரசித்தாலும், நம்ம வந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்தாலும், தூங்கினாலும், நம்மளோட வேலை அதாவது நம்மளோட கவனம் எல்லாம் என்ன இருக்கணும் அப்படின்னா, ஆபத்து, அந்த ஆபத்தோட அறிகுறிகள் நமக்கு வராமல் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கணும். இப்போது நிறைய இடங்களில் வந்து பஸ்ஸில் வந்து நடத்துனராக இருக்கட்டும், ஓட்டுநராக இருக்கட்டும், அவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க கண்ணாடி வெளியே பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க, கையை உள்ளே வைங்க, குழந்தைங்க கையை வெளியே விடாதீங்க, குழந்தைகளை அங்கிட்டு தூக்கி வைங்க, இப்படிலாம் சொல்ல தான் செய்கிறாங்க. அதனால் நிறைய பேர் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதேமாரி நீங்கள் சொன்ன ஊரில் நிறைய பேர் கேட்டுட்ருப்பாங்க, அந்த முள்வேலியெல்லாம் அகட்டிட்டா அந்த வாகனம் போகிறப்ப இந்த மாதிரி மோதாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நிகழ்ச்சிக்கு ஒரு நேயர், வாங்க. வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: ஈரோடு சோரமட்டி வளசந்து இளங்கோ பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: எனக்கு ஜன்னல் ஓரம் எனக்கு பிடிக்காதுமா. ஏன் சொல்றீங்களா? எந்த புகை வண்டியில ஆகட்டும் அல்லது பஸ்ல ஆகட்டும், ஏன்னா யாரோ ஒருத்தர் உட்காந்துருவாங்கம்மா, எல்லா ஜன்னல் ஓரத்துல உட்காந்துருப்பாங்க.
0: நான் வந்து பேருந்து பயணம் மட்டும் கேட்கல, வீட்லயும் ஜன்னல் இருக்குல்ல?
2: வீட்லயும் ஜன்னல் இருக்குதுமா. இப்ப கூட பத்தி ஜன்னலத்துல பேசுனா நீங்க நிகழ்ச்சி வராது எனக்கு. ஏன்னு கேட்டீங்களா, அது இந்த பக்கம் ரேடியோ இருக்குது, அப்ப என்ன எதிரொலிக்கும். அதனால எனக்கு வந்து ஜன்னல் வரங்கிறது எனக்கு வந்து ஒருவேளை ராசி இல்லையா என்பது இல்ல. இன்னொன்னு இருந்தா நானும் எங்க மனைவி மூலமா எங்க வீட்டுக்காரமா நான் ஜன்னலத்துல எப்பயும் உட்காந்துக்குவாங்க. அப்ப நான் என்ன பண்ண, அவங்க பக்கத்துல உட்காந்தாகணும்.
0: உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை.
2: ஆமா, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்படி இருந்தாலும் ஜன்னல்ல ஒருத்தர் விரும்பாம அடுத்தது அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல
0: உட்காந்துக்குவேன்.
2: ஏன் தெரியுங்களா, இறங்குறவங்க எல்லாம் ஜன்னல் ஓரத்துல ஃபர்ஸ்ட் இறங்குறீங்க எல்லாம் உட்காந்துக்குவாங்க, அவங்க ஒவ்வொருத்தருக்கா வழி
0: விட்டுருவேன்
2: இறங்கட்டுமேன்னு. அவங்க இறங்குற பிறகு அந்த ஓரத்துல இருக்கிறப்ப என்னன்னா, நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதாவது இட வசதி சௌரியமா இருக்கும், நல்ல தாராளமா உட்காந்து ஜன்னல் ஓரத்துல நெருக்கிட்டு உட்காரணும். அதே மாதிரி என்னன்னா, ஜன்னல் ஓரத்துல உட்கார்ப்பேன் ஒரு சில ஒரு நேரத்தில் சந்தர்ப்பம் கிடைக்கும், வித்தியாசமான ஊர் பேர் எல்லாம் கிடைக்குமா. அந்த ஊர் பேர் எல்லாம் படிக்கிறப்ப வித்தியாசமா இருக்கும் அந்த ஊர் பேரு. அதே மாதிரி இந்த பள்ளிக்கூட சீருடைய எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா அந்த குழந்தைகள் போட்டு போவாங்கல்ல, அதெல்லாம் வந்து வித்தியாசமானு பார்ப்பேன். அதே மாதிரி இந்த அழகா பூ விற்பாங்க, டிசைன் டிசைனா பூ கட்டி விற்பாங்க, அந்த பூ கட்டு விற்கிறதுல அதெல்லாம் பார்த்துட்டு நான் ரசிக்கப்பேன். அப்ப நான் நினைப்பேன், அந்த ஜன்னலோரம் எல்லா நேரத்திலயும் வாய்ப்பு கிடைச்சா பரவாயில்லையே, நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு. ஆனா எங்க வீட்டுல கூட நான் எல்லா ரூம்லயுமே ஜன்னல் வச்சிருக்கிறேன். ஏன் தெரியுங்களா, இயற்கை காட்சிகள், அதே மாதிரி யாராவது அங்க போறீங்க வரீங்களா கண்காணிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் பாக்குறதுக்கு கண்டிப்பா ஜன்னல் தேவைப்படுது. ஆனா நாங்க இன்னொன்னு, நான் டெய்லருங்கனால நாங்க ஜன்னல் வச்சு ஜாக்கெட்டும் தைக்கிறோமா.
0: சரிங்க. ஆனா கண்டிப்பா வந்து எல்லாருமே விரும்புறது வந்து ஜன்னலோரம் தான், கிடைக்குதோ கிடைக்கலையோ நாங்கள் நின்றுக்கிட்டாவது ஜன்னல் வழியாக பார்ப்போங்க வேடிக்கை அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. இன்னமுமே பயணிச்சுட்டு இருக்காங்க, வேலைக்கு அவசரமாக போகிறவங்க கூட அந்த ஒரு நிமிஷம் அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்பாங்க. அதில் அது ஒரு சந்தோஷம் இப்பயும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நேரம் சரியாக காலை 9:48. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர், வாங்க. வணக்கம்.
3: காலை வணக்கம்.

0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் சகோதரி. உங்க பேரு?
0: எங்க வீட்டுல இருந்து அமுதாங்கக்கா.
1: சொல்லுங்க அமுதாமா.
0: திருச்செங்கோடு நண்பரோட போயிருந்தேங்கக்கா. போயிருந்தப்ப வந்துட்டு அந்த ஜன்னலோர சீட்ல வந்துட்டு புடிச்ச பாடல் ஓடிக்கிட்டு அது அனுபவமே தனியா இருந்தது.
1: நீங்க சொன்னதுதான் எங்களுக்கும் ஞாபகம் வருது. நாங்களும் திருச்செங்கோடு போனோம்ல உதய விழாவுக்கு. நாங்க போன வாகனமும்
0: பார்த்தது வந்துட்டு அவ்வளவு சந்தோஷமா இருந்த நேர் ஒரு அத்தனை பேருமே பார்த்து மகிழ்ச்சி விட்டது அது வாழ்க்கையில மறக்கவே முடியாது.
1: எங்களுக்கும் மறக்கவே முடியாது. நாங்களும் அந்த வாகனத்துல பயணம் செய்யறப்ப நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு நினைச்சோம். இருந்தாலும் எல்லாருக்குமே தனித்தனி ஒரு சீட்டு தான். அந்த மாதிரி தான் உட்காந்துருந்தோம். எல்லாருமே ஜன்னலோரம் உட்காந்துருந்தோம். அப்போ நாங்க வந்து
0: இன்னொன்னு சொல்லிக்கிறேக்கா, காத்தால நேரம் இந்த கதவை நீக்கிட்டு அந்த ஜன்னலோரம் நின்றுட்டு அந்த பறவைகள் சவுண்டு எஃப்எம் போட்டுக்கிட்டு ஒரு கப்ப டீ குடிச்சுட்டு அந்த அனுபவம் இருக்குங்களே அது சொல்ல வார்த்தையே இருக்காதுங்க. ஜில்லுன்னு அந்த காத்து அந்த பூ மலர்ந்து இருக்கும் அதெல்லாம் பார்த்து அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்கக்கா.
1: நிறைய பேரோட காலை பொழுது வந்து அப்படிதான் விடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் அந்த பயணம் செஞ்சப்போ இப்படிதான் பாடல் போட்டுட்டு நாங்களும் பாடிக்கிட்டு அந்த இயற்கையும் பார்த்துக்கிட்டு பாடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ நினச்சாலும் திரும்ப வராதா அந்த ஜூலை 12ஆம் தேதி அப்படின்னு தான் தோணுது. அந்த மாதிரி இருந்துச்சுங்க அந்த ஜன்னலோர பயணம். இவங்க சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் வந்து இந்த ஜன்னலோரம் நின்றுட்டு மழை பெய்தாலும் சரி இல்லை வெயில் அடித்தாலும் சரி சின்னதாக ஒரு காஃபி குடிச்சிட்டோ இல்லை டீ குடிச்சிட்டோ பால் குடிச்சிட்டோ அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் யோசிப்பாங்க நம்ம வாழ்க்கையில் என்ன தான் நடக்குது, இது வரைக்கும் நம்ம கடந்து வந்த பாதைகள் எவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒவ்வொன்றையும் யோசிச்சுட்டு ஒரு 5 நிமிஷமாவது அந்த நேரத்தில் நிற்பாங்க அந்த ஜன்னலோரத்தில். அது ஒரு இயல்பான இதமான சுகம்தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க இன்றைக்கும் கேட்டுட்டு இருந்தோம் கோடை பண்பலை 100.5 ஜன்னலோரம். நிறைய நேர்கள் வித்தியாச வித்தியாசமாக சொல்கிறாங்க இவ்வளோ இருக்கா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. தொடர்ந்து கேட்கலாம் ஜன்னலோரம் வானவில் நிகழ்ச்சி. இது கோடை பண்பலை 100.5.
2: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: இதுவும் நம் வசந்த் அண்ட் கோ காலம்.
5: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: எல்லாருமே அந்த என்ன சொல்லணுன்னா ஜன்னல் ஒரு எட்டி பார்க்குறாங்களோ இல்லையாங்க, இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஜன்னல் வழியாக தான் எனக்கு காஃபி தூள் தெரியும், எனக்கு கொஞ்சம் ஜீனி தெரியும், இன்றைக்கி நான் இந்த குழம்பு செஞ்சேன் இந்தாங்க வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கதவு வழியாக வந்து பேச மாட்டாங்க, ஜன்னல் வழியாக தான் பேசுவாங்க. அது என்ன கதைன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல, ஆனால் கதவு பக்கமே வர மாட்டாங்க, ஜன்னல் வழியாகவே ரெண்டு பேர் பேசிக்குவாங்க, ஜன்னல் வழியாகவே முடிச்சுக்குவாங்க. இது வந்து இயல்பாகவே எல்லார் வீட்லேயும் நடக்கிறது, அதுக்காக தான் அங்கே ஜன்னல் வச்சுருக்காங்களான்னு தெரியல, ஆனால் அந்த ஜன்னலோரம் பேசுகிற கதை இப்போ வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்குப்பா நிறையா வீடல்களில். அதுவும் இந்த வீட்டில் நிறைய பேர் இல்லத்தரசிகளாக இருக்காங்களா, அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த ஜன்னலோரம் தான் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசுவாங்க, அவங்க வீட்டுக்கு இவங்களோ இவங்க வீட்டுக்கு அவங்களோ போக மாட்டாங்க, அந்த ஜன்னலோரமே பேசிக்குவாங்க, ஜன்னலோரமே டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரி தாங்க ஜன்னலோரம் உங்களுக்கு என்ன தோடுதுன்னு கேட்டுட்ருக்கோம். இப்போ இனிப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்
1: சகோதரி தீபா நடராஜன் அவர்களுக்கு காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி நிலையில சேலம் பேபடி தளத்துல நடவாணிமா
0: சொல்லுங்க.
1: சைக்கிள் இல்லாத கேரியில நானும் என் நண்பனும்

0: நண்பன் வந்து சீட்ல உட்காந்துக்கோ, நான் அந்த பார்ல உட்காந்துக்கோ, ரெண்டு பக்கமும் கை போட்டு ஓட்டிட்டு போகும்போது ஒரு பாதுகாப்பு
1: உணர்வேன்.
0: அதே மாதிரிதான் பஸ்ல உட்காந்து போகும்போது ஒரு பாதுகாப்பு, அதாவது சிறையில இருந்து இருக்கிற மாதிரி உணர்வு இருந்தாலும் அந்த இயற்கை அழக அழகா ரசிக்கக்கூடிய வாய்ப்பு பாதுகாப்போட கிடைக்குதுங்கிற உணர்வு உணர்ந்துக்குவேன். ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லயுமே ஒவ்வொரு நிகழ்வு இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்டாப்லையும் எண்ணி எண்ணி எண்ணி எண்ணி பார்த்துட்டு போய் பயணிக்கும் போது அது ஹாப்பி ஜேர்னியா இருக்கும். குறிப்பா இப்ப வென்றார் வந்த நிகழ்ச்சிக்கு நான் கொடைக்கானல் வந்த போதுமா, நல்ல பனிக்காலமா, அதாவது இப்ப ஆகஸ்ட் மாசத்துல வந்தேன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த குட்டி மேகமூட்டம் வந்துருச்சு, பஸ் என்னமோ அந்தரத்துல பறக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு இருந்தது. இந்த மாதிரி இயற்கை அழகையும் அந்த மலரும் நினைவுகளையும் பகிர்ந்துட்டு போகும்போது அந்த பயணம் நல்லா இருக்கு. அந்த ஜன்னலோர சீட்டு கிடைக்கலாம், அடுத்த பஸ் கூட போனாலும் போகல, தவிர அந்த பஸ் தொலைதூர பேருந்துகள்ல போகும்போது எல்லாம் ஜன்னலோர சீட்டை மட்டுமே தான் தேர்வு
1: செய்வேன்.
0: ஆனா எதிர் நம்ம வீட்டு ஜன்னல இருந்து இயற்கை அழக ரசிக்கலாம், எதிர் வீட்டுல என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தேவையில்லாத விஷயம் கூட.
1: ஆனா இப்ப எல்லாம் யாரும் எதிர் வீட்டுலாம் எட்டி பாக்குறது இல்ல, ஏன்னா அவங்களுக்கே வேலை ஜாஸ்தின்னு ஓடிடுறாங்க. ஆனா எதிர் வீட்டுக்காரங்க கூட ஜன்னல் வழியா தான் பேசுவாங்க, இது பாத்துருக்கீங்களா?
0: எனக்காக தேர்வு செய்யப்படுற மாதிரி தெரியுது. எப்பவுமே நான் ஜன்னலோர சீட்டை விரும்பக்கூடியவன் தான். ஒரு நான் ஒரு காலத்துல ஏரோப்ளான்ல பயணம் பண்ண அப்ப கூட ஜன்னலோர சீட்டா தான் தேர்வு
1: செய்வேன்.
0: வாழ்க்கையில அப்படி ஒரு பயணம் இருந்தா
1: கண்டிப்பாங்க உங்களுக்கு வாய்ப்பு அமையும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். வாழ்த்துக்கள். நேரம் 9:55, நிகழ்ச்சிக்கு வரும் நிறைவான நேயர் வாங்க. வணக்கம்.
2: காங்கயம் வீரசுலபத்துல இருந்து கணேசன் பேசுறேன்.
1: சொல்லுங்கய்யா.
2: சன்னல் வரம்னா நான் வீட்டு சன்னலை விட அந்த பேருந்துல சன்னல் இருக்கு இல்லைங்க, அதுதான் அதிகமா ரசிச்சு பாத்துருக்கேன். அந்த சன்னல் வரம் தான் அதுலயே வந்து எனக்கு தலை சுற்றல் இருக்கிறதுனால அந்த ஜன்னல் வந்து சீட் குடிக்கிறதுங்க, முதல்ல அடி குடிச்சு குடிச்சு அது போந்துக்கிறது. அது யாராவது பக்கத்துல பேசினாங்கன்னு கூட ஒரு ரெண்டு வாரத்தில் பதில் சொல்லிட்டு திரும்பி அந்த அந்த திரும்பி பாக்குறது, அப்பதான் எனக்கு அந்த வாந்தி வராங்க. அப்புறம் பக்கத்துல அந்த போர்ட்ல என்ன நூர் வருது, அது என் மக்கள்ல என்ன வேலை செய்யறாங்க என்ன பண்றாங்கன்னு பாப்பேன். முக்கியமா பாக்குறது இந்த இயற்கை காட்சி தாங்க, அந்த மலைமுகடு, அந்த வெள்ளை அருவியெல்லாம் அதுல வரிமலை, அந்த அந்த அழகு பாக்குறது, அந்த வெண்பஞ்சு மேகங்கள்லாம் அந்த கருப்பு மலை முகட்டல வந்து போறது, அதெல்லாம் ரசிச்சு பாப்பேன். ரசிச்சு பாக்குறதோட இல்லாம அந்த படத்துலயெல்லாம் வருது இல்லைங்க, அந்த மலையாள கரையோரம் செந்தாளம் பூவில் அதுல எல்லாம் அந்த பாட்டுல இருக்கிற வரிகள் அது கூட பொறுத்து பார்ப்போம். கரெக்டா எழுதிருக்காங்களா, கவிஞர் ரசிச்சு எவ்வளவு அனுபவிச்சு எழுதிருக்காங்க அப்படிங்கறத பாப்பேங்க. அதுதான் அது வந்து ஒரு அழகான ரத்தனை, ஆழ்ந்த நொடி நொடி மாறுற அந்த
1: வாழ்க்கையில வந்து நீங்க என்னத்தை பார்த்துட்டீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. என்னங்க பாக்கல, எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஜன்னலுக்கு வெளியே காட்சிகள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன, ஆனால் அவற்றை ரசிக்க அந்த நொடி மட்டும் மனதில் அப்படியே நின்று விடுகிறது. நினைவேளைகளை மீட்டிச் செல்லும் இனிய அனுபவமே ஜன்னலோரம். ஜன்னலோரம் பல பேர் வாழ்க்கை கதை சொல்லும், சில பேரின் இன்பத்தை தட்டி எழுப்பும். ஜன்னலோரத்தை ரசிப்பதை விட வாழ்க்கையோடு ஒன்றி போன ஒன்று ஜன்னலோரம். அந்த ஜன்னலோரத்தோடு நிகழ்ச்சியிலிருந்து நிறைவு பெறுகிறேன். நன்றி நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. யார் அப்படின்னா திண்டுக்கல் பசுமை நகர் சந்திரசேகர். இவர் சொன்னது பல பேரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு, அதனால இன்றைய முத்தான நேயர் திண்டுக்கல் பசுமை நகர் சந்திரசேகர்.

இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் ஆர் கே ராஜேஷ், எம் சரவணன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு ஜே லிஷா. கணினியின் கைவண்ணம் சரஸ்வதி, சங்கர் கணேஷ். இனி கேட்கலாம் பண்பலை வானவில் இந்தியாவில் வெளியே வராத வெளிச்சங்கள் நிகழ்ச்சி வரும் முன்பாய் செய்திச் சுருக்கம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்காக 1,00,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்று மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு காப்பீட்டு வசதியை வழங்கும் வகையில் பயிர் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுகாதார சேவையில் நோயாளியின் பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததென்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக கேரளம் மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கு இன்று அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலனை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கட்டண விகிதம் வெளிநாடுகளின் அழுத்தத்தின் காரணமாகவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. உலகின் மிக விரைவாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்று அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய்மோகன் குவாட்ரா கூறியுள்ளார். இராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றார். விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,160 ரூபாய் உயர்ந்து 1,13,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 10,453 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு பாசனத்திற்காக 12,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மக்களை அச்சுறுத்தி வந்த புலியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: திசைகளெட்டும் போற்றப்படாமல் காத்து கிடக்கின்றன சிலரின் திறமைகள்.
1: சின்ன வயசுல சரியான கைடன்ஸ் இல்ல, அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெயிக்கணும்னு. முடியாதா கோச்? அப்ப நாங்களாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா?
2: இந்த உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரும் யாரையும் ஜெயிக்கலாம். இங்கே திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது, திறமையை வெளிப்படுத்தாத மனுஷங்க தான் அதிகம்.
0: முன்னுதாரணமாய் முன்னேறிவிட்டு முகம் காட்டாது காத்து கிடக்கின்றன சிலரின் முகங்கள்.
3: கழுகுகளை வம்புக்கு இழுக்கிற ஒரே பறவை காகம் தான். ஆனா கழுகு காகங்களை எதிர்த்து ஒருபோதும் சண்டை போடுறதுல, மாறா கழுகு மேல மேல பறக்கும் போது அப்போது காகம் உயர செல்லும் போது மூச்சு விட சிரமம் ஏற்பட்டு தானா கீழே வந்துடும். அது போல நம்ம நிலையை கண்டு கேலி கிண்டல் செஞ்ச யாரையும் நம்ம கண்டுக்காம நம்ம இலக்குல குறிக்கோளா இருந்து வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே இருக்கும் போது நம்மள கேலி செஞ்ச சில்லறைகள் எல்லாம் தானா செதறிடும்.
0: பல நூறு சாதனைகளுக்கான கலங்கரை விளக்காக காத்து கிடக்கின்றன சிலரின் சாதனைகள்.
1: உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. ஒண்ணு, இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு.
0: அரிதாரம் பூசாத அந்த முகங்களையும் அவர்தம் சாதனைகளையும் அவரின் திறமைகளையும் உங்கள் செவிவசம் கொண்டு வந்து சேர்க்கின்றது கோடை பண்பலையில் வெளியே வராத வெளிச்சங்கள். களப்பயணத்தில் தேடி கண்டறிந்த வெளிச்சங்களை உங்கள் வசம் சேர்க்க நான் அறிவிப்பாளர் கார்த்திகேயன். நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம்.

0: ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறை சார்ந்த புதிய சாதனையாளர்களை அறிமுகப்படுத்துறது வழக்கம். அந்த வகையில் இந்த வாரம் நம்முடைய நிகழ்ச்சியில் விவசாயம், மதிப்பு கூட்டப்பட்ட பொருள், உணவு பதார்த்தம் இவைகளோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நபரை சந்தித்து பேசப்போகிறோம். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி இந்த பகுதியில் முருங்கை விவசாயம் ரொம்பவே அதிகம். முருங்கை நேரடி விற்பனை அப்படின்றது காலங்காலமாக இங்கே நடந்து வரக்கூடிய ஒன்று தான். அந்த முருங்கையில் மதிப்பு கூட்டப்பட்ட பல்வேறு பொருட்களை தயாரித்து உள்ளூர் அளவிலும் வெளிநாடு அளவிலும் ஏற்றுமதி செய்து வரக்கூடிய ஒரு தொழில் முனைவோரை தான் இந்த வார நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து பேசவிருக்கின்றோம். யார் அவர் என்று யோசிக்கிறீர்களா? கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் ஜமீன் ஆலமரத்துப்பட்டி பகுதியைச் சார்ந்தவர் கண்ணையன் வரதராஜ். கடந்த 15 ஆண்டுகளாக முருங்கையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களையும் சிறுதானியம் சார்ந்த பல்வேறு உணவு பதார்த்தங்களையும் தயாரித்து ஏற்றுமதி செய்து வரும் அவரைத்தான் இந்த வார நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து பேசவிருக்கின்றோம். சந்திக்கலாமா அவரை?
1: ஐயா வணக்கங்க. ஐயா
2: வணக்கம். கோடை எப்பம் நேயர்களுக்கும் கார்த்திகேயன் அவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம்.
1: இந்த நல்ல நாளில் உங்களை சந்தித்து பேசுவதில் மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா.
2: எனக்கும் மகிழ்ச்சி. கோடை பண்பலை நேயர்களுடன் பேசுவதற்கு எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது.
1: இயற்கை சார்ந்த துரித உணவுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறை. இந்த துறைக்குள்ளே நீங்கள் எப்போருந்து இயங்கிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய பயணம் எங்கேருந்து தொடங்குச்சு? உங்களுடைய பயணம் குறித்து விரிவாக நம்ம பேச போகிறோம். முதல்ல நம்முடைய நேயர்களுக்கு உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகங்க ஐயா.
2: நான் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி டாலகில் வந்து ஈசனத்த கிராமத்தில் வந்து கருங்கல்பட்டிங்கிற ஊரில் கிராமத்தில் வந்து பிறந்தேன். என்னுடைய கல்வி படிப்பு எல்லாமே வந்து ஆண்டிப்பட்டி கோட்டைங்கிற இடத்துல, இதுவும் அரவக்குறிச்சி பகுதியில் தான் இருக்குங்க. அங்கே வந்து +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். இதில் வந்து எனக்கு ஆர்வம் எப்படி வந்துச்சுன்னா, என்னுடைய மனைவி வந்து நான் +2 படிக்கும்போது என்னுடைய ஒய்ஃப் கல்யாணம் பண்ணிட்டான். அதுக்கு முன்னாடி அவங்க வந்து BE படித்தாங்க. அதுக்கு அடுத்து ஃபுட் ப்ராசஸிங்கில் வந்து MA முடிச்சிருக்காங்க. அதில் வந்து ஃபுட் ப்ராசஸிங்கும் போது எனக்கு வந்து CFTRI மைசூரில் வந்து ஒர்க் பண்ணாங்க.
1: சரிங்க.
2: அப்போ வந்து அவங்க கூட இருந்தனால எனக்கு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக

0: பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் வந்து ஒரு 15 வருஷமாக இந்த ஆர்கானிக் ஃபீல்டெலாம் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது முருங்கையில் சாப்பிட்டா வந்து முடி கொட்டாதுங்கிறத ஒரு இது, தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனை வராதுனால அதில் ஆரம்பித்து இப்போ வந்து ஒரு 15 வகையான சூப் ரெடி பண்ணிகிட்ருக்கேன்.
1: சரிங்கய்யா, நீங்கள் சொல்வதை வைத்து பார்க்குறப்போ 15 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த துறைக்குள்ளே இயங்குறீங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் இந்த ஆர்கானிக் உணவுகளை பற்றின பெரிய அளவில் விழிப்புணர்வு அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த துறையை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு சவாலாகத்தானே இருந்திருக்கும்?
0: கண்டிப்பாக பெரிய சவாலுங்க. இதில் வந்து ஒரு ஒரு 20-30 டைம் வந்து நான் தோத்துருக்கேன். அதை கடுமையாக உழைப்பேன், எல்லாம் பண்ணுவேன், யாருமே இதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. நான் கொடுக்குற சூப் யாருமே குடிக்க மாட்டாங்க. ரொம்ப அவமானப்பட்டிருக்கேன். இதில் எப்படியாவது ஜெயிக்கணும், எல்லாத்தையும் குடிக்க வைக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் இதுவரைக்கும் வந்து ஒரு 800,000 கப் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் மக்களுக்கு. எனக்கு எங்கெங்கே இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பேன், குடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா

ரொம்ப அவமானப்பட்டிருக்கேன். இதில் எப்படியாவது ஜெயிக்கணும், எல்லாத்தையும் குடிக்க வைக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் இதுவரைக்கும் வந்து ஒரு 800,000 கப் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் மக்களுக்கு. எனக்கு எங்கெங்கே இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பேன், குடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா முருங்கை சோப்பு குடித்தாங்கன்னா அதனுடைய நன்மைகள் இப்போ எல்லாருக்குமே பரவலாக தெரியும், அதனால நான் கொடுத்துட்டே இருக்கேங்க.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் பெடரேஷன். அனுமதி இலவசம்.
3: எப்பவுமே மிஸ்டர் கோல் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
4: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
3: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: சென்னை மற்றும் கிளைகள்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
8: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் முருங்கையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து வரும் தொழில் முனைவோர் கண்ணையன் வரதராஜ். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.
10: இப்ப உங்களுடைய நிறுவனத்துல என்னென்ன மாதிரியான இயற்கை சார் பொருட்களை தயார் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை பத்தி சொல்லுங்கய்யா.
11: சூப் வகையில வந்து ஒரு 14 வகையான சூப் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. அதாவது முருங்கைகளை, ஆவரம்பூன், நாவல், முருங்கைக்காய், வல்லாரை, தூதுவளை, கொள்ளு சூப்புங்க, முடவாட்டு கிழங்குங்கிறது இப்போ ஃபேமஸாக நிறைய ஓடிட்டுருக்கு, அது கொடுத்துட்டு இருக்குங்க. கருவேப்பிலை இந்த மாதிரி எல்லா சூப்புமே கிடைக்கும். அதெல்லாம் வந்து லட்டு வகையில் வந்து சிறுதானிய லட்டு வந்து நிறையா பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு 12 வகையான லட்டு பண்ணுறோம். கருப்பு கவுனி, மாப்பிளை சம்பா, கொள்ளு லட்டு, கம்பு, ராகி, பாசிப்பயிறு, கருப்பு உளுந்து, இந்த மாதிரி ஒரு 12 வகையான லட்டு கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் வந்து இதுலேயே ரெடி மிக்ஸாக வந்து நிறைய கொடுத்துட்ருக்கோம். தோசை, முருங்கைகளை அடை தோசை,
10: சரிங்க,
11: முடக்கத்தான் அடை தோசை, இன்ஸ்டன்ட் தோசை, நீங்கள் தண்ணியில் கலந்துட்டு தோசை ஊற்றினா நீட்டாக வந்துடும். அடை தோசை ரெண்டுமே அதில் வருதுங்க. அதே மாதிரி வந்து ராகி மால்ட் வந்து ராகியில் பால் எடுத்து பண்ணுறோம், அதுவும் நிறைய போயிட்டுருக்கு. தொக்கு வகை வந்து ஒரு 12 வகையான தொக்கு பண்ணிகிட்ருக்கோம்.
10: நீங்கள் சொல்கிற பொருட்களை எல்லாம் வைத்து பார்க்குறப்போ உங்களுடைய அடிப்படை ஆதாரமாக அந்த முருங்கை அப்படின்றது தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி அந்த முருங்கையை கொண்டு நம்ம மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்கலாம் அப்படின்ற எண்ணம் எப்படிங்க உண்டாச்சு?
11: அது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மனைவிக்கு வந்து முடி கொட்டிடுச்சுங்க, இல்லை தைராய்டு வந்து கொட்டிடுச்சு. ஒரு டாக்டர் வந்து, சித்தா டாக்டர் வந்து, முருங்கையில் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடி வளரும், அந்த தைராய்டு பிரச்சனைலேருந்து வரலாம் அப்படின்னு சொன்னார். அன்றைக்கி வந்து அவங்களுக்கு கொடுத்த ஒரு 3-4 மாதத்துலேயே அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வந்தாங்க. அன்னைக்கு ஆரம்பித்தேன், சரி இது எல்லாத்துக்கும் கொடுக்கணும், ஏன்னா எங்கள் தோட்டத்திலேயே முருங்கையிலலாம் கிடைக்கிது, அதனால் எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் ஆரம்பித்தது தான். இப்போ எனக்கு குறைஞ்சது மாதத்துக்கு 1000 பாக்கெட்லேருந்து 2000 பாக்கெட் வரைக்கும் முருங்கை சூப் வந்து சேல் ஆகுது. இந்த மாதிரி நிறையா கொடுத்துட்ருக்கேன். அதுலேயே முருங்கையிலே வந்து ஒரு 10 வெரைட்டி பண்ணிகிட்ருக்குங்க. முருங்கை சூப் இருக்குங்க, முருங்கைக்காய் சூப் இருக்குது, முருங்கைக்காய் இட்லி பொடி, முருங்கை சாதப்பொடி, முருங்கை ஜாம் ரெடி பண்ணி தரேன் குழந்தைகளுக்கு, முருங்கையில் லட்டு இருக்குது,

0: இந்த முருங்கை காய் தொக்கு இருக்குது, ஒரு 10 வகையான இது முருங்கையிலே பண்ணுறாங்க.
1: இப்போ நீங்கள் அரவக்குறிச்சி பகுதியில் இயல்பாகவே உங்களுக்கு முருங்கை அப்படின்றது அதிகம், அதனால் உங்களுக்கு அதில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் உண்டாச்சுன்னு வச்சுக்கலாமா?
0: இல்லை அப்படியே வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல மருந்து, அருமையான ஒரு மருந்துங்கிறனால தான் நான் இதுக்கு வந்தேன்.
1: சரிங்க.
0: இது வந்து சாப்பிட்டா கண்டிப்பாக நல்லது, குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே. ரெகுலராக சாப்பிட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிற வேலையே இருக்காது.

0: ஆர் எஸ் இன்ஃபோர்டெயின்மெண்ட் எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குலாஸ் நாட்டு சர்க்கரையின் நல்வாழ்த்துக்கள்.

0: இதில் வெளியே வராத வெளிச்சங்கள்.
1: இப்போ நீங்கள் நிறைய பொருட்கள் தயாரிக்கிறீங்க, அதனுடைய பட்டியல் சொன்னீங்க. இந்த தயாரிப்பு பணிகள் எல்லாமே இங்கே அரவக்குறிச்சி தாலுக்காவில் ஆண்டிப்பட்டி கோட்டை அப்படிங்கிற இடத்துல தான் உங்களுடைய தொழிற்சாலையை இயங்கிக்கிட்டு இருக்கு. இங்கிருந்து உங்களுடைய பொருட்கள் எங்கெங்கெல்லாம் வெளியூர்களுக்கு அனுப்பப்படுது?
2: சார், இங்கேருந்து எனக்கு ஃபாரினுக்கு வந்து ஒரு ரெண்டு கண்ட்ரிக்கு போகுதுங்க. அதை நான் டைரெக்டாக பண்ணல, வேற ஒரு கம்பெனி மூலமாக எங்கள் இது போகுதுங்க. மெயினாக வந்து எனக்கு சென்னை, கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல் இந்த மாதிரி பரவலான ஏரியாவில் போகும். அதிகமாக போகிறத வந்து எனக்கு என்னுடைய மாவட்டத்தில் தான் போகணும். கரூர் மாவட்ட மக்கள் தான் எனக்கு இது விரும்பி நிறையா சாப்பிடும்.
1: சரிங்க, இப்போ ஒவ்வொரு தயாரிப்புகளுக்கும் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நிறைய ஊக்குவிப்பு திட்டங்கள் மூலமாக நிறைய முன்னெடுப்புகளை எடுத்துகிட்ருக்காங்க. அந்த வகையில் உங்களுக்கு அரசு சார்ந்து என்னென்ன உதவிகள்லாம் கிடைச்சிருக்கு, இதை பற்றி சொல்லுங்கய்யா.
2: எனக்கு ஆரம்பத்துலேருந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான், அக்ரி, ஹார்டிகல்ச்சர், கேவிகேன்ட்ருக்கு இல்லைங்களா, அதில் வந்து எனக்கு நிறையா கேவிகேயில் வந்து மாலதி மேடம் இருக்காங்க, திரவியம் சார்னு இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எனக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறது அவங்க தான். வந்துட்டு நல்லாயிருக்கு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. அது மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எனக்கு நிறைய இங்கங்கே ஸ்டால், கவர்மெண்ட் ஸ்டால் கிடைக்குதோ அங்கே எல்லாமே வந்து எனக்கு வந்து ஃப்ரீ ஸ்டால் கொடுப்பாங்க. அந்த இதில் போகும் மிஷினரிலாம் கவர்மெண்ட்டில் தான் எனக்கு சப்சிடியில் கொடுத்துருக்காங்க.
1: சரிங்க,
2: இதில் ஒரு நல்ல விஷயமா எனக்கு வந்து கரூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட்டுங்கிற ஸ்கீமில் வந்து எனக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு கடை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மூணு வருஷமாக வந்து தொடர்ந்து அங்கே வந்து ரெண்டு மாதத்துக்கு இருக்க எனக்கு வந்து இடம் அந்த கடை கொடுக்கும்போது அங்கே வர்ற மக்கள் எல்லாத்துக்குமே முருங்கைல சூப் வந்து கொடுப்போம். அங்கேயும் நல்லா எனக்கு வந்து நிறைய முருங்கை தான் அதிகமாக விற்பனைக்காக பண்ணுவோம். ஏன்னா நல்ல விஷயங்கள்னால முருங்கை வந்து நிறையா கொடுத்துட்ருக்கோம்.
1: சரிங்க.

0: விரைவில் திருச்சி சாரதாசில்
1: 7வது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் பெடரேஷன். அனுமதி இலவசம்.
2: நம்ம அவங்களை செய்யணும்னா உங்கள ஒவ்வொருத்தனும் காத்து நீவாடி கணிக்கிற ஒரிஜினல் மண்டாடி ஆகும்.
3: RS Infotainment எல்ரெட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
4: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள்.
8: நம்ம தரமான பொருளை உற்பத்தி பண்ணினாலும் அதை சந்தைப்படுத்துறது, நுகர்வோர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது ஒரு சவாலான பணி. நீங்க எப்படி அந்த சந்தைப்படுத்துதல் பணியை செய்றீங்க?
9: சூப் வந்து எல்லாத்தையும் குடிக்கிறதுக்காக கொடுப்போம். அதை வச்சுதான் நான் ஒவ்வொரு இதை சந்தைப்படுத்திட்டே இருக்கேன்.
8: ஃபர்ஸ்ட் அந்த சாம்பிள் மாதிரி கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாடிக்கையாளர்கள் தானா தேடி வந்து
9: தேடி வந்து தான். வேற விளம்பரம்லாம் எனக்கு அதிகம் கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் என்ன தயார் பண்ணுறோம், எல்லா பொருளையுமே மக்களுக்கு சாப்பிட கொடுத்து அவங்களுக்கு பிடிச்சாதான் வாங்கிப்போம். அந்த அளவுக்கு நாங்கள் கொடுப்போம்.
8: இப்போ உங்களுடைய தொழிற்சாலையில் எத்தனை தொழிலாளர்கள் இயங்குறாங்க? எப்படி உங்களுடைய பணிகள், அன்றாட பணிகளை மேற்கொள்வீங்க, அதை பற்றி சொல்லுங்கய்யா.
9: என்னுடைய தொழிற்சாலையில் வந்து ஒரு 15 பேர் வேலை பார்க்குறாங்க. எல்லாமே லேடிஸ் ஒரு டைம் சொல்லிட்டு அவங்க அதே இதில் மெத்தடில் வந்து கொஞ்சம் இயற்கையாக நல்லாவும் பண்ணுவாங்க. 15 பேர் இருக்காங்க. அதே மாதிரி வேலை வெளியில் வந்து ஒரு என்னுடைய இதில் வந்து ஒரு 10-15 பேர் வந்து மறைமுகமாக வேலை பார்த்துருக்கேன். இந்த மெட்டீரியல் சப்ளை பண்ணுறது இந்த இதுக்கெல்லாம் தனி ஆள் இருக்குது. இந்த கம்பெனியை பொறுத்தவரை 15 பேர் இருக்காங்க.

0: என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
1: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள்.

0: இந்த இயற்கை சார் துரித உணவுகள் தயாரிப்பு பணியில் எதிர்கால திட்டங்கள் அப்படின்னு என்னவெல்லாம் வச்சுருக்கீங்க?
1: இல்லை எல்லா மக்களையும் குடிக்க வைக்கணும் சார். எனக்கு அதான் எங்கெங்கே இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து குடிக்க வைக்கணுங்கிறது தான் என்னுடைய. முருங்கைல கண்டிப்பாக வந்து முருங்கைலை சூப்பு குடித்தாங்கன்னா அவ்வளோ எனர்ஜி இருக்குது.
0: சரி,
1: தொடர்ந்து குடித்தாங்கன்னா எனக்கு 65 வயசு ஆச்சு, இனி கார் எடுத்தேன்னா ஒரு 500 கிலோமீட்டர் நிற்காமல் போகணும். ஏன்னா அதுக்கு எனர்ஜி வந்து நான் காலையிலேயே முருங்கை சூப் குடிப்பேங்க. காலையில் எந்திரிச்சு முருங்கை சூப் ரசமும் வந்து முருங்கை ரசம் தான் வைப்பேன், முருங்கை போடுறேன். நான் சாப்பிட்ற இதில் ஒரு நாளைக்கு 5 கிராம் வரைக்கும் எனக்கு என்னுடைய இதில் முருங்கை.
0: நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, பயன்படுத்துறது தான் வாடிக்கையாளர்களுக்கும் கொடுக்குறீங்க?
1: கொடுக்குறான். இங்கே இருக்கிற அத்தனை பேருமே ஒரு வேளை வந்து சூப் முருங்கை சூப் ஒரு நாள் அவன் போய் நாவல் இந்த மாதிரி மாறி மாறி டீக்கு பதிலாக அதுதான் நாங்கள் வந்து கொடுக்குறோங்க.
2: வாழை இல பரப்பி வச்சு ஒரு கடலை.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள்.
1: இயற்கை சார்ந்து அல்லது விவசாயம் சார்ந்த தொழில் முனைவோர் பார்த்திங்கன்னா ஒரு புதிய முயற்சியை முன்னெடுப்பாங்க, அது பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கல அப்படின்றப்போ மனம் உடஞ்சி போய் உட்காந்துருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய தொழில் முனைவோருக்கு நீங்கள் உங்களுடைய அனுபவத்திலிருந்து என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
2: நிறைய டைம் தோல்வி அடைஞ்சு தான் இதில் ஜெயிக்க முடியும். இந்த இயற்கை இதில் வந்து கண்டிப்பாக உடனே எடுத்தோடனே ஜெயிக்க முடியாது. இப்போ வந்து நாங்கள் அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, ஈடி பெரிய குளம்ட்டு அங்கே தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையம் இருக்கு, அது மூலமாக நிறைய கிளாஸ் இந்த முருங்கைன்னா நான் தான் கிளாஸ் எடுப்பேன். இந்த மாதத்தில் கூட ஒரு 3-4 கிளாஸ் நான் எடுக்க போகிறேன்.
1: அது சிறப்பு.
2: என்னுடைய நேரில் வந்தாலும் நான் அவங்களுக்கான இது வந்து சொல்லி தருவாங்க, எப்படி பண்ணலாம், இதிலேருந்து லாஸ் இல்லாமல் அதை நஷ்டம் இல்லாமல் இந்த தொழில் கொண்டு வருது அப்படின்னு நானும் இங்கே ட்ரைனிங் கொடுப்பேங்க. அது யார்கிட்டையும் அமௌண்ட் வாங்கிறது
1: இல்லை,
2: இலவசமாக. ஆண்கள் வந்து இதில் அவ்வளோ இதாக பண்ண முடியாது, பெண்கள் இருந்தாங்கன்னா பொறுமையாக பண்ணுவாங்க. அதனால் அவங்க யார் எப்போ வந்தாலும் நான் சொல்லி கொடுப்பேன்.
1: சரிங்க.

0: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000 பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில் திருச்சி மணப்பாறை திண்டுக்கல் சென்னை மற்றும் கிளைகள்.
1: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
2: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெய்னி சீசன்ல பிரெக்னென்ட் பீப்புள் எப்படி நம்மள கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரெய்னி சீசன்ல எப்பவுமே இன்ஃபெக்ஷன் ரேட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஈரப்பதத்தில் நிறைய கிருமிகள் வளரும். டைஃபாய்ட், காலரா, ஃப்ளூ இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். முடிஞ்ச வரைக்கும் உங்களை வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. அதிகமாக யாருக்கா பக்கத்தில் கோல்டு இருக்குன்னா அவங்க கூட அதிகமாக இன்வால்வ் பண்ணுறதை குறைச்சிக்கோங்க. இது இல்லாமல் வாட்டர் கண்டென்ட்டை ப்ராப்பராக நல்ல தண்ணியை சுட வச்சு ஆற வச்சு குடிக்கும் போது இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு குறையும். ரெண்டாவது, உங்களுடைய இன்னர் பேட்ஸ், இன்னர் வேர்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை ஆகவும் கிளீனாகவும் வச்சுக்க பார்க்கணும். ஏன்னா ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், டீனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்லாம் இந்த வெட் கிளைமேட்டில் அதிகமாக வரும். அதனால் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூணாவது, இந்த ரெய்னி சீசனில் மஸ்கிட்டோஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். டெங்கு, மலேரியா அப்படிப்பட்ட நிறைய விதமான இதெல்லாம் ப்ரெக்னென்சியில் இதெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பாடிக்கு ரொம்ப கஷ்டம், பேபிக்கும் கஷ்டம். அப்படிங்கிறதுனால இதை அவாய்ட் பண்ண பாருங்கள். நாலாவது, ஃப்ளோர் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். நடக்கும்போது உங்களுடைய ப்ரெக்னென்சியில் உங்களுடைய வாக்கிங்கே கொஞ்சம் வேட்லிங்காக இருக்கும், கஷ்டப்பட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த டயத்தில் உங்களுக்கு பேலன்ஸ் ப்ராப்பராக இருக்காது. வெட் ஃப்ளோரில் காலை வச்சிங்கன்னா ஈஸியாக ஸ்லிப்பாகி விழுந்துருவீங்க. விழுகும்போது குழந்தைக்கும் அடிப்பட வாய்ப்பு இருக்குது. அப்ரப்ஷன் போன்ற பெரிய விளைவுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால இதை அவாய்ட் பண்ணுங்க. அஞ்சாவது, ஸ்டே ஹைட்ரேட்டடா இருக்க பாருங்க. நிறைய டைம் இந்த ரெய்னி சீசன்ல உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்காது, பசி எடுக்காது அப்படிங்கும் போது, ஆனா தண்ணியை ப்ராப்பரா குடிக்கும் போது உங்க பேபி சேஃப்டியா இருக்கும். அதனால தண்ணி குடிக்கிறத ஒரு கேலண்டர் மாதிரி போட்டு இல்ல வாட்டர் ரிமைண்டர்ஸ் வச்சு தண்ணி எடுக்கிறது உங்களுடைய பேபிக்கும் சேஃப்டியான விஷயமா இருக்கும். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்குமான சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் முருங்கையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து வரும் தொழில் முனைவோர் கண்ணையன் வரதராஜ். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.

0: உங்களுடைய இந்த வெற்றிக்கு உங்களுடைய குடும்பத்தினர் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க?
1: இல்லை, ஒரு பொண்ணு ஒரு பையன், பாப்பா வந்து யூஎஸ்எல் இருக்கான்.
0: சரிங்க.
1: பையன் வந்து இதில் டெல்லியில் ஒர்க் பண்ணுறான், எங்கள் வீட்டில் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு என்னை வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி நீங்கள் ஜெயிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை எந்த விதத்துலேயும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான்.
0: சரிங்க. அவங்க கொடுத்த அந்த சுதந்திரம்
1: தான் என்னை வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி. முலையனுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் கொடுத்த ஒரு ஊக்கம்தான் எனக்கு இதில்
0: சிறப்புங்க. சிறப்பு, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. கோடை பண்பலையின் வெளியே வராத வெளிச்சங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நம்முடைய நேயர்களுக்கு இந்த முருங்கை சார்ந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் என்னென்னவெல்லாம் தயாரிக்கலாம், அதை எப்படி சந்தைப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி விரிவாக சொன்னீங்க. உங்களுக்கு கோடை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் ஐயா.
1: கோடை பண்பலைக்கும் கார்த்திகேயன் சாருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் என்ன, நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 9486720838. இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.
2: என்ன நண்பர்களே, இந்த வார சிறப்பு விருந்தினர் பகிர்ந்து கொண்ட அனுபவ கருத்துக்களை கேட்டீர்களா? வாழ்க்கையில் நம்மிடம் எதுவும் இல்லை என்று நாம் யோசிப்பதை விட நம்மிடம் இருப்பதை கொண்டு துணிந்து இறங்குவதில்தான் வெற்றியின் முதல் படி இருக்கிறது. அப்படி இறங்கியவர்கள்தான் இந்த உலகத்தின் பார்வையில் வெற்றியாளர்களாக தென்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த வார சிறப்பு விருந்தினர் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் இல்லையா? நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சிறப்பு விருந்தினருக்கும் கேட்டு பயனுற்ற நேயர்களான உங்களுக்கும் நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் வரும் திங்கள் காலை 10 மணிக்கு வரும் வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி நண்பர்களே.

0: இனி நம் கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி வரும் முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு காப்பீட்டு வசதியை வழங்கும் வகையில் பயிர் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று கேரளம் மற்றும் கர்நாடகாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலனை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கட்டண விகிதம் வெளிநாடுகளின் அழுத்தத்தின் காரணமாகவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. உலகின் மிக விரைவாக வளர்ந்து வரும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்று அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய்மோகன் குவாட்ரா கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1160 ரூபாய் உயர்ந்து 113,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 10,453 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு பாசனத்திற்காக 12,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் நாளை அந்தந்த வட்ட வழங்கல் அலுவலகம் தலைமையில் நடைபெறும் என ஆட்சியர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மக்களை அச்சுறுத்தி வந்த புலியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தாராபுரத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன தணிக்கையின்போது 1,40,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ராஜ்காட்டில் 19 வயதுக்குட்பட்டோருக்கான இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடங்குவது மழை காரணமாக தாமதமாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: அசந்த் அண்ட் கோ.
1: இனிய வணக்கம் நேயர்களே, இசை தேன் சிந்தும் பூஞ்சோலை கோடை பண்பலை நொறுப்பிள்ளை ஐந்திலிருந்து தேடி வரும் பண்பலை. இன்றைய தேடி வரும் பண்பலை தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் ஜக்கம்பட்டி மாரியம்மன் கோயில் அருகிலிருந்து உலாவர இருக்கிறது.

0: வளாகத்திலிருந்து நிகழ்ச்சியை வழங்க கே எஸ் கார்த்தி.
1: இனிய முற்பகல் வணக்கம் நேர்களே. தேடி வரும் பண்பலை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பகுதியில இருக்கக்கூடிய நம்முடைய நேயர்களோட அலாவலாகும் நிகழ்ச்சி. இன்றைக்கு தேனி மாவட்டத்துல ஜக்கம்பட்டி ஆண்டிப்பட்டின்னு சொன்னாலே ஒரு பெருமிதம், அதுலயும் ஜக்கம்பட்டின்னு சொன்னா இன்னும் பெருமிதம். அப்படி நம்மளுடைய நேயர் பட்டாளங்கள் சூழ நம்ம இப்ப நின்று இருக்கோம். நேர்களும் பேச தயாரா இருக்காங்க, அதனால நான் பேசுறத குறைச்சிட்டு நேர்களை பேசலாம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: அமீனா சுந்தரம், ஆண்டிப்பட்டி. நமஸ்காரம், ஆசீர்வாதம். ஆண்டிப்பட்டி, ஜக்கம்பட்டி, சுப்லாவரம், இது மொத்த ஆண்டிப்பட்டியை சுற்றி 166 கிராமங்கள் இருக்கு. இதுல வந்து ஜக்கம்பட்டி சுப்லாவரம் வந்து எல்லாமே நூல் சேலை, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜவுளி சம்பந்தப்பட்ட அத்தனையுமே இங்க உற்பத்தி ஆகி அத்தனைக்கும் அந்த காலத்திலிருந்து 60-70 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ கைத்தறி இருந்தது, இன்னைக்கு பவர் லூம்ஸ் வந்துச்சு. இங்கிருந்து ஈரோடு எல்லா ஏரியாவுக்கும் இந்தியாவுடைய அத்தனை ஊருக்கும் ஜக்கம்பட்டியிலிருந்து போகுது. அதனால இப்போ அந்த விவசாய சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலா இருந்தாலும் இந்த தொழில் வந்து யாருமே இன்னும் விடலை. அடுத்த தலைமுறை கூட பிஇஎம்இ எல்லாமே முடிச்சுட்டு கூட அவங்க வர்றாங்க. அதனால ஆண்டிப்பட்டி வந்து எப்பயுமே நூலுக்கோ அல்லது அந்த சேலைக்கோ அல்லது வேஷ்டிகளுக்கோ ரொம்ப ஃபேமஸ். அந்த காலத்துல காந்தி வேஷ்டினாலே ஜக்கம்பட்டி. அதனால இப்ப எந்த ஊருன்னு கேட்டா ஆண்டிப்பட்டி. அந்த முக்கியமான முதல்வர்கள் யாரு, ஜெயலலிதா, எம்ஜிஆர், இந்த மாதிரி எல்லாருமே நின்ன ஒரு தொகுதி ஆண்டிப்பட்டி தொகுதி. இன்னைக்கும் வந்து வைகேடாம் பக்கத்துல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இயற்கையான ஒரு எழில், அருமையான ஒரு சுழல், மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொன்னால கனவா காத்து, அது உங்களுக்கே ஞாபகம் இருக்கும். இந்த அத்தனையும் வந்து கொடைக்கானல் கோடை எஃப்எம் இதற்காக நாங்க என்ன செய்யறோம்னா இப்போ லைன்ல நின்று இப்ப பேசிட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம்.
1: ரொம்ப நேயர்கள் அதிகமா இருக்கிறீங்க, அதனால லைன்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டீங்க, ரொம்ப நகைச்சு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேரு முத்து முருகேசன், நான் ஆண்டிப்பட்டியில் தான் இருக்கேன். ஆண்டிப்பட்டி பாத்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி ஜக்கம்பட்டி வந்து கோடை எஃப்எம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பகல்ல வந்து நண்பராகவும் இரவுல வந்து தாளாட்டக்கூடிய ஒரு தாயாகவும் தான் இருக்கு. எல்லா வீட்லயும் கோடை எஃப்எம் கேட்டுக்கிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய தொழில் வந்து விசைத்தறி கைத்தறி இருக்கிறதுனால அவங்களுக்கு பொழுது போகிறதுக்கும் தகவலை பரிமாறுறதுக்கும் இதை ரொம்ப பயன்படுத்துவாங்க. கூட ஒருத்தர் இருந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் எங்களுக்கு, அதுதான் ஒரு என்ஜாய்மெண்ட். நான் பாத்தீங்கன்னா எனக்கு 2004 கும்பகோணம் டிவி பத்துல அந்த குழந்தைகளை பார்த்த அந்த நொடி முதல் நான் டிவி பாக்கறத நிறுத்திட்டு இந்த கோடை எஃப்எம் மட்டும்தான் 24 மணி நேரமும் என்னுடைய வீட்டுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அது என்னுடைய நண்பர்களையும் அதனால அந்த கோடை எஃப்எம்ங்கிறது வந்து ஆண்டிப்பட்டி, ஜக்கம்பட்டி, இந்த தீசுப்லாபுரம் எல்லா பகுதி மக்களுக்கும் ஒரு முக்கிய ஆதாரமா இருக்கு. இந்த இன்னைக்கு நீங்க வந்து இந்த ஆண்டிப்பட்டிக்கு விஷயம் பண்ணது வந்து வரவேற்கிறதுக்கு ரொம்ப வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். நன்றி.
1: நன்றிங்க, நன்றிங்க. எனக்கு உங்க பேர் சொல்லிடுங்க.
4: தேசிய மண்ணின் மைந்தன் அதோடு போட்டு போடலாம். இந்த ஊரிலுடைய கல்வித்துறை வளர்ச்சியில மிகுந்த பயன்பாடு செய்து கொண்டிருக்கேன். 1960 நான் பணி ஆசிரியர் சார்ந்தேன். 95 மாநில நல்லாசிரியர்களுக்கு 99 தேசிய நல்லாசிரியர் ஜனாதிபதி அவர்கள் வழங்கப்பட்டேன். அதன் பின்பு சோசியல் சர்வீஸுக்காக எனக்கு டிஎம் கலைஞர் கருணாநிதி அவர்களால் கோட்டை அமை மத நல்லிணக்க விருது கிடைத்தது. அதன் பின்பு அந்த சிஎம் அவர்கள் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுப்பாங்க. அதோடு என்னுடைய பணி இன்னுமா தான் நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு தனியார் பள்ளியில் தான் வேலை பார்த்தேன். அதன் பின்பு இந்த மக்கள் இலவச கல்வி பெற வேண்டும் என்பதற்காகவே அரசு பள்ளி போராடி கலைஞர் வரை சென்று போராடி அரசு பள்ளி ஒரு எலிமி எலிமெண்ட்ரி ஸ்கூல் செய்யணும். அதே ஹைஸ்கூல் ஆகிக்கலாம், மிடில் ஸ்கூல் ஆகிக்கலாம், ஹைஸ்கூல் ஆகிக்கலாம். இப்ப ஹையர் செகண்டரி நோக்கி அது போயிட்டு என் கடன் பணி செய்து கிடப்பதே. அதே போல என்னை பொறுத்த வரைக்கும் எனது இறுதி முடிச்சு இருக்கின்ற வரை இந்த கல்வி பணி ஆற்றுவதற்கு நான் பயன்படுவேன். இந்த

0: கொலை பண்ணது எங்க ஊருக்கு வந்தது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதாவது தமிழ் கூறும் நல்லோகம் எல்லாம் கோடை பண்பதி ஒரு சிறந்த பணி. ஆகவே அவரை இந்த முத்துவாரிமன் தலைவர் அவரை அன்போடு வரவேற்கிறேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என்னோட பேரு எம் கஜேந்திரன். நான் ஆக்சுவலா என்னுடைய கிராமம் பேச்சியம்மன் கோயில்பட்டி. நான் ஒரு ஃபிலிம் டைரக்டர். கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி தெரிஞ்சா காதலிங்க அப்படிங்கிற படத்தில் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து ஆண்டிபட்டினாலே எம்ஜிஆர் 2-3 முறை முதலமைச்சர் ஆகின தொகுதி, ஜெயலலிதா அம்மன் என்ன தொகுதி, இங்கே அதோடு சிறப்பு வைகடம் ஒன்று. இதில் நம்ம சின்ன பயிலாக இருக்க காலங்கள்லாம் வந்து ஸ்லோன் ரேடியோவில் வந்து நிறைய நாங்கள் நீங்கள் கேட்டதை கேட்போம். அதுதான் எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருந்துச்சு 4.5 வருஷம் போட்ட காலத்தில். ஆனால் இன்னைக்கு அந்த இடத்த குடை பண்பலை நிறைவேற்றிருக்கு, அதை புல் பண்ணியிருக்கு. அதனால் குடை

0: இதுல நம்ம சின்ன பயிலா இருக்க காலங்கள்லாம் வந்து ஸ்லோன் ரேடியோல வந்து நிறைய நாங்க நீங்கள் கேட்டதை கேட்போம். அதுதான் எங்களுக்கு ஒரு பொது ஒக்காவ இருந்துச்சு 4.5 வருஷம் போட்ட காலத்துல. ஆனா இன்னைக்கு அந்த இடத்த குடை பண்பலை நிறைவேற்றிருக்கு, அதை புல் பண்ணிருக்கு. அதனால குடை பண்பலைக்கும் குடை பண்பலை நேர்களுக்கும் என் சார்பாகவும் என்னுடைய மக்கள் சார்பாகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த மக்களை வந்து சந்திக்கிற இந்த நிகழ்ச்சியை உண்மையே ரொம்ப பாராட்டுறேன். இன்னும் இதை நீங்க விரிவுபடுத்தணும், நிறைய வந்து இந்த மக்கள் வந்து கேட்கிற மாதிரி குடை பண்பலைய கேட்கிற மாதிரி மக்களுக்கு நிறைய பயன்படுற மாதிரி செய்திகளை சொல்லணும் அப்படிங்கிறது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, குடை பண்பலையில செப்புக செந்தமிழ்னு ஒரு நிகழ்ச்சி வரும், அது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு தமிழ் பேசவே தெரியாமவே இருக்கிறோம், தமிழை இப்படி ஒரு வழியெல்லாம் வளர்க்கலாம் அப்படிங்கிறத குடை பண்பலை இந்த மக்களுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்குங்கிறத நான் உண்மையாவே ரொம்ப இதயபூர்வமா நன்றியை சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி, இந்த வாய்ப்பளித்தமைக்கு குடை பண்பலை நேயர்களுக்கு நன்றி.
1: ரொம்ப மகிழ்ச்சியா சிறப்பா பேசிட்டு இருக்கோம். இது கூடவே நம்மளோட நிறைய நம்மளுடைய தாய்மார்கள் நம்ம கூட இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: மாரியம்மா சார்.
1: எங்க இருந்து வரீங்க?
2: இங்கதான், பக்கத்துலதான் இருக்கு வீடு.
1: எப்படி எல்லாம் போகுது உங்களுடைய?
2: 25 வருஷமா கேட்டுக்கிட்டே இருக்கேன். டி வீராசாமி ஐயா இருக்கும்போது இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன், இப்போ வரையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாருமே தெரியும் எனக்கு, கே மகேஸ்வரி, பூனியா மார்த்தாண்ட பூபதி, தீபா நடராஜன், எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். மாமாவை பிடிக்கும், ரவிச்சந்திரன் ஐயா பிடிக்கும், மயிலப்ப சார் பிடிக்கும், எல்லாருமே பிடிக்கும். எல்லாத்தையும் விசாரிச்சு சொல்லுங்க,
1: எல்லாமே கேட்டுட்டு தான் இருப்பாங்க,
2: எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால நான் ரொம்ப நாளா கேக்குறேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சி மாமா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் மீனா.
1: நீங்க என்ன பண்றீங்க?
3: நான் நூல் சித்திரேன்
1: வீட்டுல. இப்போ ஒரு
2: உங்களையும்
1: தேடி வந்துட்டோம். சொல்லுங்கம்மா, நீங்க
3: வீட்டுல
1: என்ன மாதிரி ஒரு சேலை நெஞ்சு வெளியில வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்?
3: ஒரு சேலை நெஞ்சு வெளியே வர்றதுக்கு ஒரு நாள் நினையலாம். ஆனா வேலைப்பாடு நிறைய இருக்கு, தறி ஓட்டணும், பா ஓடணும், ஒரு 10 பேர் அங்க இருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்.
1: உழைப்பு அதிகம் தான்,
3: உழைப்பு அதிகம்.
2: கண்டு ஓட்டணும், அப்புறம் பண்ணத்தணும், அப்புறம் தறி ஓட்டணும், தறி தார் ஓட்டணும், அப்புறம் தான் சேலை ஆகும். சேலை வந்து 2.5 மணி நேரத்துல ஓட்டிடலாம் வச்சு தெரியல. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் வேலை பார்க்கணும்.
3: நாங்க ஃபர்ஸ்ட் கேப்போம், இப்ப கொஞ்சம் ரேடியோ சரியில்லை,
2: வேற
3: வாங்கிடுவோம்.
1: அக்கா ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா,
3: குட் மார்னிங் சார். என் பேர் பைக்கலட்சுமி. எங்க வீட்டுக்காரு என் பேர் முத்துசாமி, போஸ்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. என் பொண்ணு சார்லதான், பையன் பேர் ஆதவ், பேரன் பேர் ஆதவ். பேரனுக்கு கிட்ட ஒரு வயசு முடிஞ்சிருக்கு. ஆமா, உங்க பண்பலையில எல்லா நிகழ்ச்சியும் சுமார் 25 வருஷமா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். காலையில் தூங்கி எழுந்துச்சு 6 மணிக்குள்ள ரேடியோ போட்டுருவேன், கிச்சன்லயே ரேடியோ வச்சிருக்கேன். ரேடியோ கேட்டுக்கிட்டேதே நான் காலையில சமையல் வேலையை பார்ப்பேன், எல்லா நிகழ்ச்சியுமே விடாம கேட்பேன். ஆனா ட்ரை பண்ணுவேன் சார், ஒரு நிகழ்ச்சி கூட எனக்கு போன் போகவே மாட்டேங்குது சார். நான் ட்ரை பண்ணாத நிகழ்ச்சியே இல்ல. எல்லாத்துக்குமே 8 மணிக்கு 9 மணிக்கு வானவில் எல்லா அதுக்குமே ட்ரை பண்ணுவேன்.
1: பேசுறீங்களா?
3: கிடைக்கும், லைன் கிடைக்குங்க சார்.
1: தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. நிறைய பேர் 2 கையிலாம் போன் வச்சுட்டு அது முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி
3: 1 hour கூட முயற்சி பண்ணிருக்கீங்க சார், கிடைக்கவே மாட்டேங்குது சார். எல்லா நிகழ்ச்சியும் விடாம கேப்பீங்க சார். 12 மணிக்கு வர நிகழ்ச்சி, 1 மணி 3 மணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். 3 மணிக்கு வர நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
1: இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் கடிதம் எழுதலாமே?
3: கடிதம் எழுதலாங்க சார், அடுத்தாப்புல எழுதுங்க சார். சார், எங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு போடுங்க சார்.
1: என்ன பாட்டு?
3: கூலி படத்துல இருந்து என் பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும், மோனிகா பாட்டு. அந்த பாட்டு ஒரு வயசு தான் அந்த பையனுக்கு, அது அந்த பாட்டு போட்டாலே ஆட ஆரம்பிச்சிருவியா.
1: மோனிகா பாடல், சரி, இந்த மோனிகா பாடல் கொடுக்கலாம். ஆனா நாங்க என்னன்னா, இப்ப அங்க நின்றுக்கக்கூடிய இந்த இடம் மாரியம்மன் கோயில் வளாகத்துல இந்த சிவகார்த்திகனுடைய வருத்தப்படா வாலிபர் சங்கத்துல அந்த ஊதா கலர் முழுக்க படம் பிடிக்கப்பட்ட இந்த பகுதி அதையால அந்த பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து நிறைய நேயர்கள் நம்மளோட இருக்காங்க, அவங்களோட பேசலாம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக் அன்யூரிசம் ஏ

0: வசந்த் அண்ட் கோ.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். RS Infotainment, Eldred Kumar வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
4: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இணைந்திருப்பது தேடி வரும் பண்பலை. இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.

0: வசந்த் அண்ட் கோ.
1: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் பெடரேஷன். அனுமதி இலவசம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குலாஸ் நாட்டு சர்க்கரையின் நல்வாழ்த்துக்கள்.
3: நாம் அணிந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5 தேடி வரும் பண்பலை. இன்றைக்கு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டத்துல ஜெக்கம்பட்டியில இருக்கும் இந்த பகுதியினுடைய சுங்கிடி சேலைகள் அப்படின்னு சொன்னாலே சிறப்பு தான். அதை விட மிக சிறப்பு என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர் நம்மளுடைய பண்பலையினுடைய நேயர்கள், அனைவரும் பண்பலை கேட்கக்கூடிய நேயர்கள் சுத்தி வந்து நின்றுருக்காங்க. நான் பேசணும், நீ பேசணும்னு சண்டை இல்ல. இந்த ஒரு மணி நேரத்துல எல்லாத்தையும் கண்டிப்பா பேச வச்சிருவோம். ஆகையால முன்னுக்கு பின்னலாம் வர வேண்டாம், வரிசையா பேசிடுவோம், அத்தனை பேர்கிட்ட பேசுறோம். என் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் NVV இளங்கோ. நான் ரிட்டையர்டு ரயில்வே ஸ்டேஷன் மேனேஜர், பட்டிமன்ற நடுவர் பேச்சாளர். இதுல என்னன்னா, ஆண்டிப்பட்டி சக்கம்பட்டியில ரொம்ப விசேஷம் என்னன்னா, இங்க ஒரு நேசநாயனார் கோயில் ஒண்ணு இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த நேசநாயர் என்ன பண்ணுவார்னா, இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கௌபீனம் அப்படின்னு இந்த கோவணம் இருக்கு, அதுவும் மேலாடையும் தச்சு கொடுக்குறவர். அதை இந்த நெசவாளர்கள் குடியிருப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவருடைய நினைவாக இங்கே ஒரு ஆலயம் வச்சிருக்காங்க. அதுக்கடுத்ததாக நெசவாளரை பற்றி ஒரு பழம் பாடல் ஒன்று இருக்கு, அதாவது செய்யும் தொழிலெல்லாம் சீர்மூச்சி பார்க்குங்கார், நெய்யும் தொழிலுக்கு நிகரில்லை. வையகத்தில் தெள்ளுதமிழ் வேதம் தெப்பி என்னால் சீர்படுத்தும் வள்ளுவனார் சொன்னதல்லவோ அப்படின்னு அந்த பாட்டு. அதாவது இந்த எல்லா தொழிலுக்கும் ரொம்ப தலையாய தொழில் வந்து மிகச் சிறப்பான இந்த நெசவு தொழில். அது எதனால இன்னும் ஃபேமஸ் அப்படின்னா, வள்ளுவர் அந்த காலத்துல இந்த தொழில்லாம் பண்ணாரு. அப்ப அந்த நெசவு தொழில் அப்படிங்கும் போதே அந்த பருத்தி ஆடை வருது, அந்த பருத்தி உற்பத்தி பண்ற விவசாய தொழிலையும் அங்க முன்னிலைப்படுத்துறாங்க. ரெண்டு விஷயம் இருக்குது தக்கம்பட்டிக்கு, ரெண்டு சிறப்பு இந்த ரெண்டும். அப்புறம் கோடை எப்பமுக்கும் எனக்கு ரொம்ப ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு, ரொம்ப காலமா கேட்டுக்கிட்டோம். இதுல முக்கியமான நிகழ்ச்சி என்னன்னா, இந்த பாடல் எல்லாம் தொகுத்து ஒரு நபர் வழங்குவாரு. அந்த மாதிரி நான் ஒரு 6 தொகுப்பு இது வரைக்கும் நான் கோடை எப்பம் அனுப்பிச்சிருக்கேன். அதுல
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி,
4: ஆமா, அதுல செவ்வாய்க்கிழமை நைட்டு ஒளிபரப்பாகும். ஒரு தடவை அந்த எப்பம்ல இருந்து எனக்கு போன் பண்ணாங்க, இந்த மாதிரி உங்க நிகழ்ச்சி இப்படி ஒளிபரப்பாக போறது, ஒளிபரப்பாக போறது சொன்னோடனே, ஏமா நான் அசன்போல்ல இருக்கேன் வெஸ்ட் பெங்கால்ல, நான் இப்படி கேட்க முடியும் அப்படின்னா. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க போனை வந்து ஆன் பண்ணி வைங்க, உங்க போன்லயே அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும், நீங்க அதை கேட்டுக்கலாம். அது மிகப்பெரிய
3: நிகழ்ச்சியை வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்து கேட்டிருக்கு.
4: ஆமா, அது மிகப்பெரிய, அது கொடுப்பதுன்னா சொல்லலாம், நான் அங்கிருந்து கேட்க முடியாது இல்லையா. அவங்க போன் மூலமா பண்ணாங்க. அந்த அந்த அந்த அந்த அவங்க அந்த அவங்களுக்கு மிக மிக நன்றி. எல்லாரும் கூட எப்ப கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பாட்டு அந்த ஊரெல்லாம் உன் பாட்டு தான், உங்க எஃப்எம்ல தான் ஊர் முழுக்க பாட்டு கேட்டுட்டு இருக்கான், ஊரெல்லாம் உன் பாட்டு தான், அடுத்த பாட்டா போடுங்க. நன்றி, வணக்கம்.
3: அப்படி எல்லாம் ஒவ்வொருத்தருமே கேட்டானா, எங்கதான் போடுறது பாட்டு பாதுக்கு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: வணக்கம் சார், கோடை பண்பலைக்கு இனிய எங்களுடைய மனசார வாழ்த்துக்கள். தேனி மாவட்டம் ஆண்டிவிட்டி வட்டம் ஒத்தப்பட்டியிலிருந்து அழகர கணேசன் பற்றி பேசுகிறேன். கோடை பண்பலை இன்று வந்ததுக்கு எங்கள் நன்றி.
3: என்ன பண்றீங்க?
5: நான் சவர தொழில் செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஓடியோடி வந்து இந்த வானிலை நிலையத்தை நேரடி வர முடியாத காரணத்தினால் தக்கமுட்டியில் வந்து நம்ம அண்ணன் கே.எஸ். கார்த்திகேயனை பார்க்க வந்துள்ளேன். நன்றி, மீண்டும் நான் வருகிறேன்.
3: ரொம்ப சந்தோஷம், வாங்க. உங்க பேர் சொல்லுங்க.
6: வாழ்க வளமுடன். நான் என் பேர் சேதுராஜ், நான் ஆண்டிப்பட்டி ஏரியால தான் இருக்கேன். நான் ஆண்டிப்பட்டி வேதாத்ரி மகரிஷியோட மனவளக்கலை மன்றத்துல பேராசிரியர் இருக்கேன். ஒரு 15 வருஷமா ஸ்கூல் காலேஜுக்கு இந்த மதுபோதை மறுவாழ்வு மையத்துல போய் நான் போய் வகுப்படுத்திட்டு இருக்கேன். கோடை பண்பலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லா பேருமே தோட்டத்துல களை எடுக்கிறதுல இருந்து பெரிய ஹை லெவல் ஆபீஸ்ல இருக்கு, நம்ம கோடை பண்பலையை தான் எல்லாமே கேட்கறாங்க. கூட யாரோ இருக்கிற மாதிரியே எப்பயுமே ஒரு ஃபீலிங், நல்ல நல்ல பாட்டை செலக்ஷன் பண்ணி நம்ம பண்ணாலும் கூட அப்படி பண்ண முடியாது.

0: நான் இங்க கோடை பண்பலை மூலமா தெரிவிச்சுக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்து போச்சு, அதனால மனிதனுக்கு உடலாலையும் மனதாலையும் பாதிப்பு அதிகமாயிருச்சு. உடல் நோய் அதிகமாயிருச்சு, மனதுல குழப்பம் அதிகமாயிருச்சு. இந்த மனநோயும் உடல் நோயும் தீர்ப்பதற்கு ஒரு அருமையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யோகா தியானம் தான் அது சரியா இருக்கும். இன்னைக்கு என்னதான் கவர்மெண்ட் வந்தாலும் கூட குற்றங்களை குறைக்க முடியாது. போதையினால ஏற்படுற குற்றங்களையும் அல்ல திருட்டு கொலை எவ்வளவு குற்றங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இதை தீர்ப்பதற்கு கவர்மெண்ட் முயற்சி பண்ணாலும் கூட, காவல்துறை பண்ணாலும் கூட, நல்லபடியாக கிளியரா தீர்ப்பதற்கு ஒரு அருமையான வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல் காலேஜ்ல நம்ம மனவளக்கலை பயிற்சியில ஒரு அரை மணி நேரமா ஒரு பீரியடா கொடுப்பதன் மூலம் தான் தீர்க்க முடியும்ன்றது என்னுடைய தீர்க்கமான கருத்து.
1: சிறப்பு. அதாவது பொதுவாக தியானம் செய்தாலே நிறைய விஷயங்களை நம்ம கைகூடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வணக்கம். நிறைய பேர் ஓடோடி வந்து பேசணும்னு இருக்காங்க. ஐயா வணக்கம். நீங்க உடனே போகணும் உடனே போகணும்னு சொன்னீங்க, அப்படி என்னங்கதான் போகணும் நீங்க?
2: நான் டெய்லர் கடைக்கு போகணும் ஐயா, அடைச்சிட்டு வந்திருக்கேன். கஸ்டமர் போன் பண்ணிட்டாங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அழகிரி பேசுறேன். பழைய நேயர், ஆரம்ப கால நேயர், சிங்கப்பூர், மலேசியா, சைனா, இலங்கை, தென்கிழக்கு ஆசிய வானொலி எல்லா நாள் ரேடியோவையும் கேட்டிருக்கேன் நான். ஆரம்ப கால நேயர் நான் எஃப்எம்க்கு.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி.
2: முதலாளியே கேட்டதாகவும் சொல்லுங்க, மகேஸ்வரி அக்காவையும் கேட்டதா
1: எல்லாத்தையும் கேட்டதா வச்சிருக்கலாம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: நான் மரிக்குடு கிராமம், கே பங்காரசாமி. நான் காலையில் தண்ணி கட்டும் போது அந்த எஃப்எம் வச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தேன். நான் என் கோட எஃப்எம் பிரியமா கேட்பாங்க டெய்லி. ராத்திரியும் மூணு மாட்டுக்கு கோடம் ரெடி பண்ணி காடியில் போட்டு விட்டு அப்படியே ஓடி வந்தேன். இங்கேயும் காலையில் கேட்டு வந்து உங்க பேர் கார்த்திக்னு சொன்னாங்க. எப்படி அவரை பாத்துருனு? அதாவது நீங்க முதல்ல இந்த ஜக்கம்பட்டி முத்துமாரியம்மன் கோயில தேர்ந்தெடுத்தீங்க பாருங்களா, அது ரொம்ப சிறப்பம்சம். கோயில் இருந்த பல கிராமங்களுக்கு போயிருக்கேன் வந்திருக்கேன். மீனாட்சி அம்மன் கோயில் கூட இந்த மாதிரி தூள் இல்ல. அதாவது சக்கம்பட்டி வந்து ஜக்கம்மாள் கட்டுனூர் அந்த ஒரு ஜக்கம்மாள் வந்து தேர்ந்தெடுத்தீங்களே, ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேங்க. நான்
1: ரொம்ப சந்தோஷங்க. உங்க நீங்களும் வந்து பேசுனதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தாய் குளங்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்ன நீங்க எங்களை பேசவே விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பேசுறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் ஜானகி. எனக்கு ஐயா சுந்தர அவடைய பண்ண ஐயா, மகாசமஸ்கிருந்தமூர்த்தி ஐயா, ஜான் ரிப்போர்ட் ஐயா, இவங்க அந்த 20 வருஷமா காட்டுக்கிட்டு இருக்கோம். உங்க நிகழ்ச்சிக்காக எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கூட ஒரு ஆள் இருக்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா.
1: நீங்க என்ன வேலை செய்றீங்க?
4: நாங்க நெசவு தொழில்.
1: நெசவு தொழில் குறிப்பா நான் இதுதான் பண்ணுவேன் அப்படி இருக்கா?
4: இல்ல அப்படி இல்ல, நெசவு எல்லா வேலையும் செய்வோம். வீட்டு வேலை நெசவு தொழில் தான் மெயினா.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: பழனியம்மாள். என் பேரு அம்மா. நாங்க நூல் கண்டு ஓட்டிக்கிட்டே எப்பவும் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆமா, பொறுப்பா 5 மணிக்கு மாமா மாப்பிள்ளைக்கு போயிருந்த நிகழ்ச்சி 4 மணிக்கு 5 மணி வரைக்கும் அதை நான் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க.
1: நேரம் போறதே தெரியல எந்த மணிக்கு வருது.
5: அது உண்மையா பிடிச்சிருக்குன்னு நினைக்கணும். நல்லா இருக்கு உங்க நிகழ்ச்சி. எங்க நெசவு தொழில் செய்யறவங்களுக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உறுதுணையா இருக்குங்க. நல்லா பொழுதுபோக்கா இருக்கு.
1: ரொம்ப மகிழ்ச்சி மாமா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: ஜெயலட்சுமி ரவிங்க. நாங்க நெசவு தொழில் தான் செய்யறோம். ஜக்க மாட்டீங்க.
1: என்ன மாதிரியான வேலை செய்யறீங்க?
6: நூல் தாங்க.
1: சரி, தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். ஏன்னா அடுத்த பாடலை கேட்டு நிறைய பேர் இருக்கும், எல்லாருமே பேசலாம் சரிங்களா? ஒரு கண்டிப்பா உங்களுக்கு தான் வாய்ப்பு அடுத்து கண்டிப்பா இருக்கு சரிங்களா? பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.
7: நேர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ. இந்தியா

0: இருக்கின்றோம். கோடை பண்படை வானொலி 100.5 தேனி வரும் பண்படை. இன்றைக்கு தேனி மாவட்டம் இயக்கம்பட்டியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களோட பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் பேசி ஆகணும் பேசி ஆகணும், நேரம் போடு என்ன பேச வைங்க அப்படின்னா சண்டை போறீங்க, சண்டை கட்டாதீங்க, அத்தனை பேர்ட்டையும் பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சார்?
1: என் பேர் கிரிஜா.
0: என்ன பண்றீங்க?
1: நான் கடை வச்சிருக்கேன்.
0: பண்பலை எப்படி, என்ன நிகழ்ச்சி கேட்பீங்க?
1: பண்பலையில காலையில 5 மணிக்கு போட்டேன்னா 12 மணி வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். உனக்கு ரொம்ப பிடிக்கும் நிகழ்ச்சி எல்லாம். அந்த 11 மணிக்கு போடுறாங்கல்ல பாட்டு பாடுவா நம்மள, இதுகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காமெடியா இருக்கும். கேட்க
0: பாடி இருக்கீங்களா?
1: இல்ல இல்ல,
0: கண்ணு நீங்க பாரு, பாட்டு பாடலாமா?
1: பாட்டு பாடுறது தெரியாது.
2: எங்க சேலைய பத்தி நீங்க கேட்டீங்க, கொஞ்சம் தகவல் சொல்லுங்க சொல்லி. எங்க சேலையே ஒரு சிறப்பு தான் சார், அதுக்கு மேல சொல்ல வேற எதுவுமே கிடையாது.
0: கம்பட்டினாலே சிறப்பு தாங்க.
2: அது எங்க சேலைனா வந்து மிக சிறப்பு.
0: உங்க பேர் சொல்லுங்க.
3: காளியம்மாள், நாங்க பூயா வாரம். என்னை கேட்டுட்டு இருக்காங்க பேசுறது, அதனால ஓடி
0: வந்தேன்.
3: பின்னாடி இருக்கிறோம், இப்ப பூ கட்டிட்டே கேட்டுட்டு இருப்பாங்க, அதனால நம்ம ஊருக்கு வந்துருக்காங்க. ஓடி வந்தோம்.
0: ரொம்ப சந்தோஷம். வணக்கம், உங்க பேர்
4: சொல்லுங்க. சார், ரேடியோ கேட்டு கேட்க இருக்கவே முடியல வீட்டுல, ஓடி வந்துட்டேன். பேச
0: ஓடி வந்தேன். சரியா நிப்பாடி வந்துட்டீங்களா?
4: ஆமா, சரி நிப்பாட்டி வந்துட்டேன். வீட்டுக்கார எல்லாரும் கேட்டுக்காங்க. 7 மணிக்கு போட்டோம்னா 10:30 இறக்கு மாட்டுவோம். கேட்கும் 10:30 கேட்டு
0: பிடிச்ச பாடலாம் கொடுப்ப. நீங்க கேட்ட பாடல்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. சரியா?
4: எல்லா நிகழ்ச்சியும் சூப்பரா இருக்கு.
0: நீங்க இப்போ இந்த காலத்துல ஒரு மாடல்ல சேலை நெய்யறாங்கல்ல, உங்க காலத்துல நெஞ்சிருப்பாங்கல்ல, அதுக்கு இதுக்கு எப்படி இருக்கு?
4: அதுக்கு இதுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ்.
0: எப்படி, என்ன டிஃபரண்ட்?
4: அங்க அந்த காலத்துல வந்து கைத்தறியல, கைத்தறிய கிடையாது.
0: வணக்கம், உங்க பேர்? நிறைய பேசிருக்காங்க சொல்லுங்க ஐயா.
5: என் பேர் திருப்பதி சார், சக்கம்பட்டி. எல்லாமே சாலையை பத்தி சொல்லிருக்காங்க. கோடை எஃப்எம் சிறப்பு பத்தி

0: சொல்லிருக்காங்க. தனி சிறப்பு ஒண்ணு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், காதலர்களுக்கும் கணவன் மனைவிக்கும் எப்பயுமே ஒரு பாலமா வந்து உங்க பாடல்கள்லாம் வருது, அது ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வி தேவராஜ் சார், கட்டில்பட்டில இருந்து வர்றேன். டெய்லர் கடை அரைச்சு போட்டு இங்க வந்திருக்கேன்.
2: நிறைய பேர் அப்படிதான் வாயில அப்படியே தறி அப்படியே நிப்பாட்டி போட்டு வந்துட்டாங்க.
1: சூப்பரா இருக்கு சார் பாட்டு போறோமே. உங்க பாட்டு கேட்டு முத்துமாரன் கோயில்கிட்டன்னு சொல்லாம டக்குன்னு கடை அரைச்சு பண்ணிட்டு.
2: சரிங்க, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: பாண்டி, எம்எம்ஜி பூ கடை. அது நம்ம நிகழ்ச்சியை நல்லதான் நம்ம தென்காசி சாமிநாதன் ஐயா அவர்களுடைய இது இருக்கு. அதே மாதிரி நம்ம நேரத்தில் பணிபுரியும் அனைத்து பேரும் சகோதர சகோதரிகளை கூட நல்லா காமனா பேசுறது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு கூட உங்களுடைய நிகழ்ச்சி நல்லா இருக்கு.
2: வரேன்
4: ஐயா. எங்க ஊர் சொந்த ஊர் எஸ் எஸ் புரம். நான் ஜக்கம்பட்டியில 30 ஆண்டுகளாக தையல் கடை வச்சுள்ளேன். நம்ம கோடையப்பம் ரொம்ப சிறப்பு, அதை விட ரொம்ப சிறப்பு இங்க வந்தது எங்களுக்கு சிறப்பு.
5: தேனி அரசு மருத்துவக் கல்லூரி அன்னை இந்திரா நகர் இளஞ்செழியன். எனக்கு செப்புகள் சென்றவை, மத்தியானம் வயிறு பஞ்சு நேரம் நெஞ்சில் நினைக்கிற மாதிரி தர நெஞ்சில் நிறந்தவை கேட்காம இருக்க மாட்டோம். எனது நண்பர் ஒருத்தர் ஒர்க்ஷாப் வச்சிருக்காரு, முருகன், மனோஜ் முருகன். அவரு கதவை திறந்து சுவிட்ச போட்டோன்னு எஃப்எம் எழுந்துச்சு. 5:30 நைட்டு போகும்போது 10:30 ஆஃப் பண்ணிட்டு போவோம், அப்பதான் சார் எஃப்எம் பார்ப்போம். எல்லாரும் கேட்போம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.
0: நான் ஜக்கம்பட்டில இருந்து ஆவண்ணா விஸ்வநாதன் பேசுறேன். கறி ஓட்டுறதுதான் என் வேலை. காலையில பிரேக்க போடுற மாதிரி இல்லையோ முதல்ல வெப்பமோட சுத்தியை போட்டுருவோம். அப்ப இருந்து நைட்டு 11:00 வரைக்கும் நிக்காம கேப்போம். எப்பமோட ரவிச்சந்திரனோட பயங்கரமான ரசிகர்கள் நாங்க. இன்னைக்கு காலையில வந்து
2: பயங்கரமான,
0: ஆமா, பெரிய ரசிகர்கள். இன்னைக்கு வந்து சென்னால வர நிகழ்ச்சி வந்து நல்லா இருந்தது. அந்த தீபா நல்லா பேசுனாங்க.
6: உயிருக்கு மேலான கோடை வெப்பம், கோடையப்பத்துக்கு மேலான கூடிய வணக்கங்கள் தெரிவித்து கொள்கிறேன். நான் 40 வருட காலமாக சூடான கோதுமல் வசையான பால் கோபா உருளைக்கிழங்கு காரமான முறுக்கு மிச்சரு சேவு நெய்களை
2: எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கீங்களா? தெரிஞ்சு கொண்டு வரணும்ல. வணக்கம், உங்க பேர்?
7: என் பேர் முத்துக்குமாரு. தறி ஓட்டுறேன். காலையில 7:00 வேலைக்கு போவேன். நைட்டு 8:00 ஐயா கொஞ்சம் பொறுமையாங்க. காலையில 7:00 வேலைக்கு போவேன். நைட்டு 8:00 தறி ஓட்டுவேன். நம்ம சுபீஷ்கம் ஐயா ஞான சமுதாய நல்லா கருத்து சொல்லுவாங்க. 4:00 போடுவீங்களே காத்தாயி, காத்தாயி ஐயா இந்த மாதம் சம்பளம் அப்படிம்பாங்க. ஆளை விடுமா கடையே லீவும் பாருங்க, சூப்பராக இருக்கும். நல்ல நிகழ்ச்சியாக இருக்கு. நம்ம நீங்கள்
2: ரொம்ப மகிழ்ச்சிங்க வந்து பேசுறதுக்கு.
7: வணக்கம் சார். என் பேர் ஆண்டவன் சார், ஜக்கம்பட்டி. சரிதான் விட்றேன் சார். கோடை பொம்பளைக்கு ரொம்ப
8: பேரு பெண்ணரசி. நாங்க வந்து கடை வச்சிருக்கோம், டிரெஸ் கடை. எப்பயுமே எங்களுக்கு எஃப்எம் தான் சிறப்பா இருக்கும். பெரிய நண்பர்னே சொல்லலாம். காலையில 7:00 போட்டனா நைட் 9:30 வரைக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ், ஜென்ரல் நாலேஜ் நிறைய சொல்றாங்க. எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப இருக்க சின்ன பிள்ளைங்களை இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி ஒரு இதா சொல்றாங்க. எங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க, அவங்களே ரிசன் பண்ணி எங்கள்கிட்ட சொல்றாங்க. ரொம்ப நன்றி.
2: ரொம்ப நன்றிமா.
9: என் பேர் காமாச்சிங் சார், ஜக்கம்பட்டிங் சார். சரிதாங்க சார் ஓட்டிட்டு இருக்கோம். காலையில 6:00 போட்டோம்னா நைட் 10:00 வரைக்கும் இதேங்க சார். உங்களுக்கு பொழுது ஓகே இல்லைங்க?
10: என் பேர் இந்திரா சார், சிலம்பலர் ரிப்போர்ட்டர் எங்க வீட்டுக்காரு. நாங்களும் 6:00 போட்டோம்னா நைட் 10:00 வரைக்கும் வேலை பார்க்கறோம்.
2: நீங்க என்ன வேலை பாக்குறீங்க?
10: பலசர கடை வச்சிருக்கோம்.
2: பலசர கடை? பலசரக்கு கடையில ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொருள் இந்த இடத்துல இருக்கா தீர்ந்து போச்சாலும் எப்படி தெரியும்? ஞாபகத்துல வச்சிருக்கீங்க?
10: ஞாபகத்துல வச்சிருக்கோம் சார்.
2: பொருள் இல்லைன்னா என்ன செய்வீங்க? எப்படி சமாளிப்பீங்க?
10: இருக்கும்.
2: சரி, தொடர்ந்து பேசலாம். நிறைய நேயர்கள் இருக்காங்க, எல்லாத்தோடய பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டுட்டு நேயர்களை சந்திக்க போறோம்.
11: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
12: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1:00 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
13: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
1: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: கோடை பன்மலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: நாம் அணிந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5 தேடி வரும் பண்பலை. இன்றைக்கு நம்ம கொடைக்கானல் இருந்து நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்துக்கு வந்திருக்கோம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டத்தில் இருக்கிற எக்கம்பட்டி, நம்மளுடைய நேயர்கள் அதிகமாக சுத்து வட்டாரங்களில் இருக்கக்கூடிய நேயர்கள், அவங்க எல்லாம் சந்திச்சுட்டு இருக்கோம். இப்ப நிறைய ஒரு கூட்டமே நம்ம கூட இருக்கு, பேசிடலாம். வணக்கம், உங்க பேர்?
6: வணக்கம், என் பேர் பாண்டியன். நான் எக்ஸர்வீஸ் மேனானு கொண்டம்நாயக்கம் மட்டும் ட்ரை ஃப்ரூட் கடைகள்லாம் வச்சிருக்கேன். அது போக பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு ஃபுல்லா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்பைசஸ் ஐட்டம் எல்லாம் எடுத்துட்டு போவேன். அதில் காரில் தான் போவேன். காரில் 8 மணிக்கு ஆரம்பிச்சா அப்படின்னா முடியற வரைக்கும் எங்கள் பாட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் காரில். நீங்கள் எங்கள் ஆண்டிப்பட்டிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி,
5: ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
6: நான் தகப்பது நாலாஸ் பேசுகிறேன். பானலையோட மிகப்பெரிய ஃபேன் நான். கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக கட்டிட்டுருக்கேன். அத்தனை ரொம்ப தித்திப்பாக இருக்குது. கேட்டுக்கிட்டே நேரம் போகிறது தெரியல, எங்களுக்கு வேலை நடக்கணும்னு தெரியல. அதனால் தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்தணும். பெரிய வாழ்த்துக்கள்.
5: நன்றிங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
7: என்னுடைய பெயர் முனைவர் பி அந்தோனி பிரான்சிஸ். நான் ஆண்டிப்பட்டி அரசு மருத்துவமனையில் மனநல ஆலோசகராக பணியாற்றிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய கோடை பண்புலை வந்து கிட்டத்தட்ட 24 மாவட்டங்களுக்கும் மிக அருமையாக, அதாவது பொழுதுபோக்கு அம்சமாகவும் மனநலத்தை மிகவும் சீர்படுத்துகின்ற ஒரு ஆற்றலாகவும் இருக்கிறது. அதை வாழ்த்தி இந்த கவிதையை சமர்ப்பிப்பதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். மலைச்சாரல் கூவத்தில் மலைச்சாரல் போலே காற்றில் மிதந்து வரும் எங்கள் காதல் பண்பலை, கோடை பண்பலை. 100.5 நுணுங்கும் தேனிசை நெஞ்சில் குடியேறும் நம்முடைய கோடை பண்பலை. பாட்டிசைத்து தூதுவிடும் பழைய நினைவுகள், பரிவுடன் கேட்கும் பண்பின் குரல்கள். காலங்கள் கடந்தாலும் கருத்தில் நிற்கும் காற்றோடு கலந்திருக்கும் கலைத்தமிழ் முழக்கம். நீர் வாழ்க பல்லாண்டு. கோடை பண்பலையில் பணி செய்யக்கூடிய அனைவரையும் வாழ்த்து மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம்.
5: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
8: ஐயா, நான் தேனி மாவட்டம் சுக்காங்கல்பட்டியிலிருந்து கங்காதரன் பேசுறேன். நான் 2004 நான் நேராக இருந்துகிட்டு இருக்கேன். 2015 கடிதம் எழுதுறது, இப்போ மற்றபடி உதவி விழா எல்லாருக்கும் போய் வந்துகிட்டு இருக்கிறேன். 22

0: தேடங்கள்ல இது வரைக்கும் தேடி வரும் பண்பலையில கலந்துருக்கிறேன்.
1: ஐயாவுடைய சிறப்பு என்னன்னா, தேடி வரும் பண்பலைக்கு எங்க போறோமோ தேனி மாவட்டத்துக்குள்ள உடனே கிளம்பி வந்துருவாரு. எங்க இருந்தாலும்
0: எங்க குழுவில 10-15 பேர் இருக்கிறாங்க. அவங்க 3 பேர் வெண்டாருக்கு தேர்வு ஆயிருக்கிறாங்க. இப்ப ஒரு அம்மா தேர்வாகி வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு சர்மிளா கம்பன் சர்மிளா அந்த அம்மாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து அந்த அம்மா தேர்வு செஞ்ச கோடை பண்பலை மற்றும் நிலைத்தார் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சேன். நன்றி, வணக்கம்.
2: கோடை பண்பலைக்கு காலை வணக்கம். நான் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் சித்தார்பட்டி சுருள்வெல் என்ற தம்பி ஸ்டெய்லர் தேடி வரும் தென்றல் ஜக்கம்பட்டி எங்கள் மாவட்டத்திற்கு வந்ததற்கு நன்றி ஐயா. கோடை பண்பலை இயக்குனர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் கே எஸ் கார்த்திக் சார் அவர்களுக்கும் வணக்கம். மற்றும் கோடை பண்பலையில் பணியாற்றும் அத்தனை நாள் உள்ளங்களுக்கும் பல்லாண்டு வாழ்க வளர்க என வாழ்த்துகிறேன். 19/9/2026 வருடம் இன்று புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி பிறந்தது. தெய்வங்களை வணங்கி மக்கள் மலைகள் பொழிந்து விவசாயிகள் தொழிலாளர்கள் மகிழ்ந்து பொற்காலம் பிறந்து மகிழ்ச்சியுடன் நலமாக
3: முத்துமாரியம்மன் அருளால உழவும் தொழிலும் எல்லாமே சிறந்தவங்களும் மீனாட்சியம்மன் கும்பாசம் முடிஞ்சதுனால மீனாட்சியம்மனை பத்தின ஒரு நல்ல பாடல் ஒளிபரப்பை நம்ம
1: கிடைச்சிடலாம்.
4: பேர் பெருமாள். நெசவு தொழில் பண்றோம், செட்டிநாடு கட்டணம் தயார் பண்றோம். நல்லபடியா தயார் பண்றோம், நல்ல சிறப்பா நல்லா போய்கிட்டு இருக்கு. இங்க வந்து எப்படின்னாக்க சக்கம்பட்டி சாலையில இந்த முதல் மரியாதை படத்துல வரும் படத்துல போட்டீங்க ரொம்ப சிறப்பு. தேடியூர் பண்பலைக்கு கோடை பண்பலை சார்பாக இங்க சக்கம்பட்டி வந்து ரொம்ப நன்றி,
1: ரொம்ப மகிழ்ச்சி.
2: குழு குழு கோடை பண்பலை 100.5 காலை வணக்கம். எங்களுடைய சக்கம்பட்டி நெசவு தொழிலாளர்களை தேடி வந்ததுக்கு மிக நன்றி.
1: சரிங்க, சிறப்பு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: என்ன
1: பண்றீங்க?
5: சரியான பாட்டு ஓடி வந்தாச்சு. நிகழ்ச்சியை கேட்டவனே அவர் சாப்பிட போயிருக்க நாளே ஓடி போயிட்டு வந்துட்டேன்.
1: என்ன சேலை போட்டிருக்கீங்க?
6: முத்துமாரி பாலசுப்ரமணி. சக்கம்பட்டிக்கு மாரியம்மன் கோயில் தேடி வந்ததுக்கு முக்கிய ரொம்ப நன்றி.
1: சக்கம்பட்டிக்கு உங்க நம்ம நேயர்கள் அத்தனை பேரையும் பாக்கணும்னே வந்து
6: ரொம்ப நன்றி. மீண்டும் மீண்டும் அதிகமா வரணும். நீங்க
7: கோடை பண்பை ஆரம்பத்துல இருந்து நான் கேக்குறேன். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்கு, நல்லா இருக்கு. நன்றி.
6: என் பேர் மாரியம்மா சார். கோடை பண்பை நாங்க தினமும் கேப்போம் சார். மனதில் சூப்பரா இருக்கும் சார். எல்லா நிகழ்ச்சியும் கேப்போம்.
1: எல்லா நிகழ்ச்சியும் பேசுறீங்களா?
6: இல்லைங்க சார், பேசுனது இல்ல.
1: ஏன் பேசுறது இல்ல?
6: டைம் கிடைக்கிறது இல்லைங்க சார்.
1: முயற்சி பண்ணுங்க, கிடைக்கும். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
7: என் பேர் பஞ்சுங்க, மேகவாளர்கள்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
8: என் பேர் ராஜேஸ்வரி. எம்சிஎம் முடிச்சிருக்கேன், இப்ப ஜாப் தேடிட்டு இருக்கேன். எஃப்எம் சின்ன வயசுல இருந்து கேட்போம் நாங்க. எஃப்எம் வந்து எல்லா நிகழ்ச்சியும் வந்து கேட்போம், பாட்டுலாம் கேட்போம். கடையில இருக்கிறதுனால கேட்போம். இருங்க, எங்க அம்மா.
9: என் பேர் ராதா. ஆன்லைன் சாரி சேல்ஸ் பண்றோம் சார். எஃப்எம் ரேடியோ எங்களோட சின்ன வயசுல இருந்து ஃபேவரேட் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார் எங்க ஊருக்கு வந்ததுக்கு.
1: வணக்கம்
10: சார். என் பேர் தண்டபாணி. நான் இந்தியன் ஆர்மியில ஒரு 17 வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்கேன். கோடை பண்பலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா சின்ன வயசுல தரையும் போது ஒரு பாட்டு படிப்பாரு. அவர் படிச்சுக்கிட்டே வந்து எவ்வளவு கஷ்டம் இருக்கு அதை சொல்வாரு. படிக்கிட்டீங்களா? தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தாக்குழியில் இறைத்து வைத்தான், மீதி மேல் மீதிக்க வைத்தான், எங்களை நாடாவை இழுக்க வைத்தான், நாடாவை இழுக்க வைத்தான். கட்டிய மனைவி தொட்டிலில் பிள்ளை, தாரை சுத்துவது யாரோ, திங்களும் வெள்ளியும் வரவு செலவு வைத்து கூலியை கொடுப்பவர் எங்கே.
11: கோடை பண்பலை எங்க மாவட்டத்துக்கு வந்ததுக்கு, சக்கமட்டிக்கு வந்ததுக்கு ரொம்ப பெருமை,
1: ரொம்ப மகிழ்ச்சி.
12: அம்மணியாண்டி முத்துமாரி கோவில்ல இருந்து, முத்துமாரி வாசல் மேலையில இருந்து கூட்டமாக பேசிக்கிறோம். எம்பர் மூணு அம்மணியாண்டி.
1: உங்க பேருங்க?
13: என் பேர் ஜெயராஜன் சார். ஆண்டி வீட்டு பக்கம் மாயாண்டி வீட்டு விவசாயம் தொழில் சார். கோடை பெருமாளைய கேட்டு கேட்டு நாங்க விவசாயம் பண்ணிக்கே இருக்கோம் சார். ரொம்ப நன்றி,
1: ரொம்ப நன்றி.
14: வணக்கம். தேனி மாவட்டம் ஜக்கம்பேட்டைக்கு தேடி வரும் பண்டலையை அனுமதி அளித்த இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சி பொறுப்பாளர்களுக்கும் அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் இங்க நிகழ்ச்சியா அழகா நடத்தி கொண்டிருக்கும் கே எஸ் கார்த்திக் சார் அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம் கூடி விடைபெற்றுக் கொள்கிறேன். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் சார்வட்டி பிச்சைமணி.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
15: நான் என் பேர் தர்மர். ஆண்டிப்பட்டி பாலக்கொம்பை. அன்னைக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை இதே டயத்துக்கு அங்கே பேசி பாஸ் ஆகிருக்கு, அழைப்பு கொடுப்பாங்க.
1: சரி,
15: அதில் எல்லாருக்கும் நன்றி.

0: உங்க பேருங்க?
1: என் பேர் வந்து சுந்தரங்க சார். நான் அந்த மாதிரி சக்கம்பட்டி தான் நெசவு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
0: ரொம்ப சிறப்பு, நிறைய நேயர்கள் நம்மளோட இருக்காங்க பேசுவதற்காக. அதற்கு முன்பாக ஒரு பாடல்

0: நாம் இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5 தேடி வரும் பண்பலை. இன்றைக்கு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டத்திலிருந்து செக்கம்பட்டிலிருந்து நம்மளுடைய நேயர்களோட சந்தோஷம் அளவிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள், நல்ல கூட்டம். ஆனா பேசியே ஆகணும் அப்படின்றதுக்காக எல்லாத்துக்கிட்டையும் பேரை மட்டும் கேட்டு வந்துடும். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் செந்தில் முருகன் சார். நெசத்தொழில் பண்ற சார். நெசத்தொழிலுக்கு ஊக்கத்தொழிலா இருக்க கோடை பண்பலைக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி சார்.
2: நன்றி. என் பேரு கு நாராஜ். நான் முன்னாள் பழைய நேயர்.
0: முன்னாள் பழைய நேயர் என்னாலுமே நேயர்.
2: ஆமா, 2004-2005 காலகட்டத்துல கோடை பண்பலையில ரொம்ப பிரபலமான ஆளு. நான்
0: பிரபலமான ஆள் இப்ப பேசுறது இல்ல, முயற்சி பண்ணுங்க.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் சார். என்னுடைய பெயர் முத்துராமலிங்கம். நான் ஒரு மருத்துவ உதவியாளர். தக்கம்பட்டி சர்வாவும் என்னுடைய சர்வாவும் மனமார்ந்த நன்றி கோடை பண்பலைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
3: சரி, மாவட்டம் ஆண்டிவெட்டி சேர்ந்து செல்வம் டெய்லர் பேசுகிறேன். கோடை பந்து ஆண்டிவெட்டிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம், வாழ்த்துக்கள்.
4: வைரமுத்து டெய்லர், ஆண்டிவட்டி, சக்கம்பட்டி. நல்லா இருக்கு, சிறப்பு, சூப்பரா இருக்கு எல்லாமே.
5: வணக்கம் சார். என் பேரு சிவகுமார். நான் ஆரம்ப கால நேயர். நிறைய தேனி மாவட்ட நிகழ்ச்சி நைட் 9 மணிக்கு போடும் போதெல்லாம் போன் போட்டா எடுக்கவே மாட்டேங்கிறீங்க.
0: நீங்க தொடர்ந்து போட்டுட்டே இருக்கணும்
5: சார். நிகழ்ச்சி ஆரம்பிச்சதும் முடிகிற வரைக்கும் போட்டா எடுக்க மாட்டேங்கிறாங்க சார்.
0: அப்படியா? எடுத்துருவாங்க. சரியா?
6: வணக்கம் சார். நான் தேனி மாவட்டம் ஆண்டிவட்டி தலைவா. நான் சின்ன வயசுல கோடை பண்பலை காதார கேட்டுக்கிட்டு இருந்து இப்ப நேர்ல பாக்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். எங்க ஊர் தெரியும்.
0: நீங்க கண்ணா அப்படியே மேல் நோக்கி பார்த்தாலே நம்ம தவறு அங்கிருந்து தெரியுது.
6: இருந்தாலும் நாங்க சின்ன வயசுல கேட்டுக்கிட்டு இருந்து இப்ப நேர்ல நாங்களா பேசுறது என்ன ரொம்ப பெருமை இருக்கு.
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களையும் தேடி வந்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
7: என் பேர் செல்லப்பாண்டி மகாலட்சுமி. செக்கமண்டல குடியிருக்கேன். நான் சிறு வயதுல கேட்டுக்கிறதுக்கு இன்னும் கேட்டுக்கிறதுக்கு இனிமேல் வரணும். வாழ்த்துக்கள்.
8: என் பேர் கலப்பையன் ஜாகர், ஆண்டிப்பட்டி. நான் ஒரு விவசாயத்த குடும்பத்தை சார்ந்தவன். சுகர்பேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய ஹாபியே வந்து எஃப்எம் கேட்கறது தான். எஃப்எம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள்லாம் எஃப்எம்ல ஒளிபரப்புறாங்க. அதனால வந்து அது வந்து உழைப்பை வந்து ஒரு ஒரு இனிமையாக எடுத்து போகிறதுக்கான வாய்ப்புகளாக கிடைக்கும். அதனால மேக்சிமம் மற்ற அலைவரிசையில் கேட்கறத விட எஃப்எம் வந்து ரொம்ப இனிமையா இருக்கும். அதனால அது தொடர்ந்து உண்மையிலே பல நாட்கள் எனக்கு வந்து ஒரு இனிமையா இருந்த காலகட்டங்கள் இந்த எஃப்எம்.
0: ரொம்ப நன்றிங்க. வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
9: தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி வட்டம் பசுபதி பேசுகிறேன். இந்த நிகழ்ச்சியில எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். கோடை எஃப்எம் எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபா இருக்கு. நீங்க சேல பெருமை.
0: செக்கம்பட்டி சேலை தான் பெருமை. அந்த என்ன பெருமைன்றதான் சொல்லவே மாட்டேன். வந்ததுல இருந்து கேட்டுட்டு இருக்கேன், என்னதான் அதுக்கு பெருமைன்னு சொல்ல
9: மாட்டேங்க.
10: வெயிலுக்கு காட்டன் உடுத்துறதுனால ரொம்ப பெருமை.
0: நீங்களும் அதே சேலை தான்
10: உடுத்துறீங்க.
0: ஒரு சேலைக்கு எவ்வளவு விதமான வேலைகள்லாம் இருக்கு?
10: அதுல ஒரு ஆளு கை சேலையா உருவாகனா 10-30 பேர் உருவாகினாதான் சார். நூலாயத எடுத்து சாயம் போட்டு அதை பாவோட கொடுத்து

0: டப்பா ஓட்டி பா ஓடி அதுக்கப்புறம் அங்க வைண்டிங் ஓட்டிதான் பத்து பேர் வேலை இருந்தாதே ஒரு புடவை ஆகும்.
1: இளவரசிங்கிறாங்க
2: இது மலைகளின் தேவை
1: நினைக்காம இருக்க முடியாது அப்படி ஒருத்தர் அவர் தான் இருக்கு. இந்த நிகழ்ச்சிகளுக்கும் நமக்கு குற்ற துணையாக இருந்து ஏற்பாடு செய்திருந்தார், அவரோட பேசிடலாம்.
3: வணக்கம். கோடை பெரும்பலுக்கு எளிய வணக்கம் கூறுவது தேனி ஆண்டிப்பட்டி தக்கம்பட்டி கூக்கண்ணன். பார்த்தீங்கன்னா வந்து எங்க ஊருக்கு வந்து தேடி விரும்பலை வந்ததுக்கு நம்ம நிலைய குறையாவுக்கும் நெகிழ்ச்சி பொறுப்பாளருக்கும் மற்ற கேட்டுக் கொண்டிருக்கும் அத்தனை நல்ல ஊழங்களுக்கும் பல மருந்து நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் மீண்டும் வந்து சக்கமட்டுக்கு நீங்க வரணும், நீங்க எங்களோட ஒரு வேண்டுகோள் அன்பு கட்டளை கூட சொல்லலாம். அப்புறம் பிடிச்ச பாட்டு பாத்தீங்கன்னா தாய திருச்சூலி பாடம் வந்து சிம்மராசி அது போடுங்க, பட்டை கழிப்பு விட்டுருவோம்.
1: நிச்சயமாக இந்த பாடலோடு நானும் நிலையும் திரும்பக்கூடிய நேரம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் கே எஸ் கார்த்திக், நன்றி, வணக்கம் நேர்களே.

நிறைவு பெறுகிறது இன்றைய தேடி வரும் பண்பலை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் ஜக்கம்பட்டி மாரியம்மன் கோயில் அருகிலிருந்து வலம் வந்தது. வளாகத்திலிருந்து நிகழ்ச்சியை வழங்கினார் கே எஸ் கார்த்தி.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு காப்பீட்டு வசதியை வழங்கும் வகையில் பயிர் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று கேரளம் மற்றும் கர்நாடகாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். வெளிநாட்டு நன்கொடைகளை முறைப்படுத்துவதற்கான சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்ட கூட்டு நாடாளுமன்ற குழுவின் முதல் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. ஜார்க்கண்ட் மாநில கூட்டுறவு வங்கி முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா மாநிலங்களின் 7 இடங்களில் சோதனை மேற்கொண்டுள்ளனர். யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கட்டண விகிதம் வெளிநாடுகளின் அழுத்தத்தின் காரணமாகவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. உலகின் மிக விரைவாக வளர்ந்து வரும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்று அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய்மோகன் குவாட்ரா கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1160 ரூபாய் உயர்ந்து 113,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 10,453 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு பாசனத்திற்காக 12,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் நாளை நடைபெறும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மக்களை அச்சுறுத்தி வந்த புலியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தாராபுரத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன தணிக்கையின்போது 1,40,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மீகிச் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:04.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இனிய வணக்கம் சகோதரிகளே. அன்பின் அடையாளமாய் இமயம் போல் எதையும் தாங்குபவளாய் இருள் நீக்கும் ஒளியாய் இல்லம் காப்பவளாயிருக்கும் மங்கையரை வாழ்த்தி வரவேற்கிறது நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய யாதுமாகி. இன்றைய நிகழ்ச்சியில் முள் சீதாப்பழ சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டல் குறித்து நம் சகோதரிகளின் கேள்விகளுக்கு விளக்கமளிக்க காத்திருக்காங்க சிறப்பு விருந்தினர் பழனி பாப்பம்பட்டி S. கோமதியம்மாள் அவர்கள்.

0: நிகழ்ச்சியில் பங்கு பெற சகோதரிகள் வரலாம். 24, 24, 24, 24, 24, 24, 26 மற்றும் 24, 24, 29 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0, 4, 5, 4, 2 இணைத்து இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியில நம்மோடு பயணிக்க காத்திருக்கவங்க யாருன்னா, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பிறந்து தன்னுடைய பள்ளி மற்றும் கல்லூரி படிப்புகளை முடிச்சுட்டு தன்னுடைய ஊரிலும் திருமணத்திற்கு பிறகு வெளிநாட்டிலும் பணிபுரிந்து மீண்டும் நம் தாய் மண்ணிற்கே திரும்பி வந்து விவசாயத்தில், அதிலும் குறிப்பாக முள் சீத்தாப்பழ சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டல் தொழில்நுட்பத்தில் சாதனை புரிந்து கொண்டிருக்கும் பழனி பாப்பம்பட்டி எஸ் கோமதி அம்மாள் அவங்கள தான் இன்றைய நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். நம் கொடைப்பண்பலை 100.5 சார்பாக அவங்கள வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. வணக்கம்மா.
1: வணக்கம் மேடம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கீங்க.
0: பண்பலைக்கு வந்ததில் எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. முத முதல்ல நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, சீத்தாப்பழம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அது என்ன முள் சீத்தாப்பழம் அப்படின்றது?
1: முள் சீத்தாப்பழம் அப்படிங்கிறது வந்து அது நார்மல் சீசனல் ஃப்ரூட்டு தாங்க. அது வந்து ஆரிஜின் வந்து நமக்கு ஆப்பிரிக்காங்க. ஆனால் இது இந்த பழம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தது வந்து 50 வருஷம் ஆச்சுங்க.
0: 50 வருஷம் ஆயிடுச்சு.
1: ஆமாங்க. இந்த பழத்தில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. இந்த பழம் வந்து எப்படின்னா நமக்கு 2 சீசனாக கிடைக்குங்க. ஒரு சீசனில் வந்து அதிகமாக கிடைக்குங்க.
0: அது இப்போ
1: ஆமாங்க. இப்போ நான் இப்போ அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் கிடைக்குங்க. அதுக்கப்புறமா சம்மர் சீசன்ல வந்து ஒரு கொஞ்சமான பழங்கள் வந்து வரும்.
0: இல்லை, எத்தனையோ பழவைகள் இருக்கப்ப இந்த முள் சீத்தாப்பழத்தை சாகுபடி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு?
1: நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களோட ஃபார்ம் வந்து தென்னந்தோப்பு தாங்க. அதில் கொஞ்சம் இடங்கள் இருந்தது. எங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பழம் மரம் வைக்கலாம், நம்ம வந்து அதுவும் வந்து மக்களுக்கு பயன் தரதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் நினச்சி முதல்ல இந்த முள்சீத்தா மரத்தை நாங்கள் அங்கே வச்சோம். அந்த மரத்தை வச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து அந்த பழத்தில் வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரிஞ்சதுங்க. மரம் வச்சு ஒரு 3 வருஷத்தில் வந்து நமக்கு பழங்கள் வர ஆரம்பித்தது.
0: எப்படி இருந்திருக்கும் என்ன, முத முத அந்த பழத்தை பார்க்கும்போது?
1: ஆமாம், எங்களுக்கே அது பார்க்குறப்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பழம் வந்து நாங்கள் ஏதோ ஓரளவுக்கு சின்ன பழமாக வரும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் 1.5 கிலோ, 2 கிலோ வரைக்குமே ஒரு பழம் வந்து 1.5 கிலோ, 2 கிலோ வரைக்குமே பெருசாக வர ஆரம்பிச்சது.
0: ஒரு குடும்பமே உட்காந்து சாப்பிட்றலாம்.
1: ஆமாம், அந்த அளவுக்கு பெருசாக வர ஆரம்பிச்சதுங்க.
0: சரிங்கம்மா, ஒரு நேயரும் காத்துட்ருக்காங்க, அவங்க என்ன கேட்க போகிறாங்கன்னு கேட்டலாம். வாங்க, வணக்கம்.
2: விருந்தினர் அம்மா, உங்களுக்கும் அதிக வணக்கங்களோட கைலாசமலையும் மலருங்கம்மா.
0: மலரம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கங்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்கம்மா.
2: ரொம்ப நன்றிங்கம்மா.
0: என்ன கேட்க போறீங்க? நீங்க அம்மசிதா எதுவும் போட்டிருக்கீங்களா?
2: ஆமாங்கம்மா, கண்டிப்பா. முள்ளு சீத்தா வந்து சாப்பிட்டுருக்குங்கம்மா. எங்க வீட்டுல வந்து சாதா சீத்தா தான் இருக்கு, இந்த முள்ளு சீத்தா இல்ல. ஆனா அம்மா சொன்ன மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேங்கம்மா. ஆனா பழங்கள் சாதா பழமே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குருவிகள் ஒரு நாளைக்கு விடுறதே கூட பெருசுங்கம்மா. இந்த மாதிரி குருவிகள் பறவைகள்கிட்ட இருந்து எப்படி அதை காப்பாத்துறது? இப்ப ஏதாவது நாங்க அதை வந்து பாதுகாப்படி படுத்தி பதப்படுத்தி நாங்க அதை எப்படிங்கம்மா செய்ய முடியும்? அது ஒரு கேள்வி. இன்னைக்கு விதைகள் போட்டா மத்த விதைகள் எல்லாம் முளைக்குங்கம்மா, சீத்த மத்த சீத்த விதைகள். ஆனா இது முளைக்குமாங்கம்மா?
1: அம்மா வணக்கம்மா.
2: சொல்லுங்கம்மா.
0: சரிங்கம்மா, கேளுங்க.
1: அம்மா வணக்கம்மா. அம்மா, இந்த முள் சீத்தா பழங்கள் வந்து எப்படின்னா, நீங்கள் இது இந்த பழம் வந்து நீங்கள் ரொம்ப இனிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த பறவைகள்கிட்ட இருந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நான் நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பிஞ்சு எடுக்க ஆரம்பிக்கும் போதே நீங்கள் அந்த பழத்தை சுற்றி வந்து ஒரு கவர் கட்டி விடணுங்க. கீழே வந்து நீங்கள் ஒரு சின்ன ஓட்டையாக போட்டு காற்று போய் வர அளவுக்கு வந்து நீங்கள் ஓட்டை போட்டு நீங்கள் இந்த கவர் கட்டி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் அந்த பழம் வந்து பெருசாகி வரும், அந்த சைஸ் வரும் தெரியலைங்களா? ஸோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கவர் கட்டி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் பறவைகள் கிட்டே இருந்து இந்த பழத்தை வந்து

0: நீங்கள் நல்லா காப்பாற்றி நீங்கள் அறுவடை பண்ணிக்கலாங்க.
1: கட்டும் போதே பெரிய கவராக செய்து,
0: பெரிய கவராக கட்டணுங்க. ஏன்னா இந்த பழம் எந்த சைஸில் வருங்கிறது தெரியாது, அரை கிலோக்கும் வரும், ஒரு கிலோக்கும் வரும், 1.5 கிலோக்கும் வரும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் பெரிய கவராக கட்டி கீழே காற்று போகிற மாதிரி நம்ம கட்டி விட்டுட்டோம்னா நம்ம இந்த பழங்களை வந்து பறவைகள்கிட்ட இருந்தையும் மற்ற பூச்சி தாக்குதல்ல இருந்தையும் நம்ம இதை பாதுகாத்துக்கலாம்.
1: விதை வந்து வளரல அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணலாம்?
0: இப்போ விதைகள் வந்து வளரல அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைங்க. எந்த விதையுமே வந்து நல்ல விதையாக தான் இருக்கும். அது நம்ம வந்து கரெக்டான அளவில் மண் எல்லாமே போட்டு நம்ம வைக்கிறப்போ வந்து அது நல்லாவே முளைச்சி வருங்க.
1: சரிங்க,
0: உரங்கள் அதிகமாக போடக்கூடாது. நம்ம இந்த மரத்துக்கு

0: வளர்க்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நல்லா வருங்க.
1: ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய எப்படி பொத்தி பொத்தி பாதுகாப்பாங்களோ அது மாதிரி இந்த சீதா பழத்தை
0: காப்பாத்த விட ரொம்பவே பாதுகாப்பா இந்த மரங்களை வளர்க்கணுங்க.
1: சரிங்கம்மா, அடுத்தும் ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. வாங்கம்மா. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: ம், சொல்லுங்கம்மா.
2: என் பேர் தூரிகா, தஞ்சாவூர் மாவட்டத்துல பேசுறோம்.
1: ம்,
2: எங்க வீட்டுல வந்து நாட்டு சீதா பழமும் இருக்கு, முழு சீதா பழமும் இருக்கு. இப்ப சீசன் டைம்ல வந்து அணில் கடிக்குது, உரங்கள் எந்த மாதிரி உரம் வைக்கணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
1: ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க, அதுக்கு கவர் போட்டு பாதுகாத்து பழத்தை வச்சுக்கணும், அதுக்கு வேற ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. உரம் வந்து
0: உரம் வந்து எப்படின்னா, நீங்க ஜீவாமிர்தம் இருக்குங்க, மீனமெல்லாம் இருக்குங்க, அப்புறம் வந்து இலைக்கரைசல் இருக்குங்க. ஜீவாமிர்தம் வந்து நீங்கள் 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து அளவாக தான் கொடுக்கணுங்க, இந்த மரத்துக்கு உரங்கள் அளவாக தான் கொடுக்கணுங்க. அதே மாதிரி மீனமலம் வந்து நீங்கள் அந்த பூ எடுக்கிற நேரத்தில் வந்து நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணலாங்க. ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அந்த பூ உதிராமல் உங்களுக்கு பழங்கள் நல்லா கிடைக்குங்க. அதே மாதிரி இலைக்கரைசலுமே ஜீவாமிர்தம் கொடுக்குற மாதிரியே அதுவுமே வந்து நம்ம வேர்களுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கலாங்க. இது நம்ம கொடுக்குறப்போ, ரெகுலராக கொடுக்குறப்போ பழங்கள் நல்லா வருங்க.
1: நன்றிங்கம்மா. ஒரு தொடர்ந்து பேசலாம், ஒரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: இணைந்திருக்கிறோம் கொடைபண்பலை 100.5 யாதுமாகி நிகழ்ச்சியில். இன்னைக்கு முள் சீத்தாப்பழ சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டல் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்மள ஒரு இடத்துல பேசப்படுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளை நிரூபிக்க மாற்றி எதையாச்சும் யோசிச்சிருப்போம். அப்படி வந்து பழத்தை நார்மலாக வாங்கி விற்காமல் அதை வந்து மதிப்பு கூட்டல் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு?
1: எங்களுக்கு வந்து முதல்ல பழங்கள் வந்து நாங்கள் பழமாக கொடுத்துட்ருந்தோம். கொடுத்துட்டு இருக்கிறப்போ அந்த பழம் வந்து பழமாயிடுச்சுன்னா எங்களால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல.
0: கரெக்டான பக்குவத்தில் எடுத்தாகணும்,
1: அதை வந்து நம்ம கரெக்டாக அவங்களுக்கு அனுப்பணும். ஸோ அதனால வந்து நாங்கள் அப்போ பழம் அனுப்ப முடியாத சூழ்நிலையில் வந்து அப்போ தான் நாங்கள் வந்து யோசித்தோம், இந்த பழம் வந்து சீசனல் ஃப்ரூட்டு தான், ஆனால் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை நம்ம வருடம் முழுவதும் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கே நம்ம இதை மதிப்பு கூட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் யோசிச்சு நாங்களே யோசிச்சு தான் அதை வந்து நாங்கள் பவுடராக பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பழத்தை வந்து நாங்கள் பவுடராக பண்ண ஆரம்பித்தோம். பவுடராக பண்ண ஆரம்பித்து அப்போ வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம எல்லாமே வந்து பழமாக கொடுத்ததை பவுடராக கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு.
0: ஆமாங்க, நமக்கு லாபமும் அதிகமாக வருது. இப்போ ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம். வாங்க, வணக்கம்.
2: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் சாங்கையம் வட்டம் வீரசலவரத்திலிருந்து சண்முகவல்லி.
0: சண்முகவல்லி அம்மா, கேளுங்கம்மா.
2: சீத்தாப்பழம் இருக்குது இல்லைங்களா,
0: பூச்சி
2: மாதிரி விலையேனு புழு மாதிரி விழுந்துருதுங்க. அதுக்கு இந்த எறும்பு மருந்து இருக்குதுங்களா, அதை துணியில போட்டு அடிச்சு விட்டோம், அதுக்கும் சரியா போகுதுங்களே.
1: அம்மா, இதுக்கு வந்து நீங்க மீனமிலம் வந்து நீங்க அடிக்கணுங்க. மீனமிலம் வந்து அந்த பூ மேலையும் விதை அந்த பிஞ்சு வரப்பையும் வந்து நீங்க மீனமிலம் அடிச்சீங்கன்னா பூச்சி தாக்குதல் வந்து கம்மியா இருக்குங்க.
2: அப்படிங்களா?
1: ஆமாங்க.
0: சரிங்கம்மா, இனிமே இந்த முறையில் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா பழத்தை வந்து காப்பாத்திரலாம். நேரம் 12:20 ஆயிடுச்சு. இப்போ யார் காத்திருக்காங்க? வாங்க. வணக்கம் சகோதரியே. வணக்கம்மா.

0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
1: ஹலோ, கொஞ்சம் கேட்கமா நீங்களா?
0: என்னங்கம்மா?
1: ஹலோ,
0: கேக்குறாங்கம்மா? சரிங்கம்மா, இந்த முள் சீதாப்பழத்தில் மதிப்பு கூட்ட பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த தரமானதானா, இந்த தரம் வந்து அந்த பழத்தில் இருக்க அதே குவாலிட்டி வந்து நம்ம அந்த பவுடர்லையும் இருக்கா அப்படின்றதுக்கு எப்படி நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்க?
2: நாங்கள் இந்த பழத்தை வந்து பவுடர் பண்ண ஆரம்பித்ததும் அதை வந்து நம்ம எப்படி நம்ம எடுத்துக்க கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு நம்ம அதுக்காக வந்து நம்ம டெஸ்ட் எடுத்தோம். அந்த பழத்தில் வந்து நம்ம பழமாக இருக்கிறப்ப கிடைக்கிற மதிப்புகள் வந்து அப்படியே அவங்களுக்கு கிடைக்குதா, பவுடர்லையும் இருக்கா அப்படிங்கிறத நாங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் லேப் டெஸ்ட்டுக்கு கொடுத்தோம். லேப் டெஸ்ட்டு கொடுத்தப்போ அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் அதே பழத்தில் இருக்கிற மாதிரியே தான் இருந்தது. ஸோ அதனால் நம்ம இதை வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கும் எவ்வளோ கொடுக்கணுங்கிறதையும் நம்ம அதிலேயே வந்து முடிவு பண்ணி நம்ம அவங்களுக்கு வந்து பழம் இல்லாத சீசன்லேயும் வந்து பவுடரை வந்து நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். இவ்வளோ கிராம் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம்.
0: பழத்துலேயும் பவுடர்லேயும் ஒரே அளவு தான் ஆன்டி ஆக்சிடென்ட்
2: லெவல் இருக்குது.
0: சரிங்கம்மா, இந்த பழத்தில் மட்டும்தான் மதிப்பு கூட்டல் பண்ணிங்களா இல்லாட்டி?
2: இல்லை, இந்த பழத்தையும் பண்ணோம். பழம் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறப்போ நிறைய பேர் வந்து இலைகளும் கேட்க ஆரம்பிச்சாங்க. இலைகள் கேட்க ஆரம்பிச்சதும் நாங்கள் இலையாக கொடுக்க ஆரம்பித்தோம். அது ஃப்ரெஷ் லீஃபாக நம்ம அனுப்புறப்ப வந்து கிளைமேட்னால அவங்களுக்கு சரியாக போய் சேரலை. ஸோ அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து ட்ரை பண்ணி ட்ரை லீஃபாகவும் கொடுக்க ஆரம்பித்தோம். ட்ரை லீஃபாக இருக்கு அப்படின்னோடனே அவங்க ட்ரை லீஃபாக வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நம்ம லீஃபாக கொடுக்கறதுக்கு நம்ம இதை வந்து ஒரு பவுடராக பண்ணி நம்ம
0: டீ போட்டு யோசிச்சுட்டு,
2: ஆமாங்க, இதை வந்து டீ போட்டு குடிக்கிற மாதிரி நம்ம பவுடராக கொடுக்கலாமே, பவுடராக கொடுக்கறதுக்கும் நம்ம வந்து அது எவ்வளோ அளவு சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம பவுடராக கொடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் அதுலேயும் வந்து அவங்களுக்கு சிலருக்கு வந்து நம்ம ஒரு அளவு சொல்லுவோம், அவங்க அளவு அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனைகள் வரும் இல்லைங்களா? எதுவுமே அளவாக எடுத்துக்கிட்டாதான். ஸோ அவங்களோட கன்வீனியன்ட்டுக்காக அந்த இலை பவுடரை வந்து நாங்கள் அதுக்கு அடுத்து டீ பேக்கை வந்து நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ டீ பேக்குங்கிறப்போ ஒரு நேரத்துக்கு ஒரு டீ பேக் வந்து அவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது, அவங்களுக்கு வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இப்போ பவுடராக இருக்கிறப்ப நம்ம அதை கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ டீ பேக்கா இருக்கிறப்ப வந்து அவங்களுக்கு ஒரு ஹாட் வாட்டர் கிடைச்சாலே போதும், அவங்க எங்கனாலும் எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ இது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்காக ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக அவங்க எடுத்துக்கிறதுனால அவங்களோட கன்வீனியன்ட்டுக்காக நாங்கள் அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பித்தோம். அவங்களும் ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
0: இந்த கொடைக்கானல் இருக்கவங்கலாம் பொழுதுனைக்கு டீ குடிச்சிட்டே இருப்போம். அதே மாதிரி இந்த டீயை வந்து ஒரு நாளைக்கு இத்தனை தடவை தான் குடிக்கணும், இந்த அளவு தான் சாப்பிடணும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா?
2: ஆமாங்க, இதுலேயுமே அளவுங்கிறது இருக்குங்க. இந்த டீ வந்து எப்படின்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. நம்ம நார்மலாக காஃபி டீ குடிக்கிற டைமில் வந்து நம்ம இந்த டீ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க.
0: சரிங்கம்மா, ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து பேசலாம்.
3: பாட்டி, என்ன குடிக்கிறீங்க?
4: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
3: இது எதுக்கு?
4: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
3: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு. ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ் நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
5: RS என்டர்டெயின்மென்ட் எல்ரெட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
6: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குலாஸ் நாட்டு சர்க்கரையின் நல்வாழ்த்துக்கள்.

0: இணைந்திருக்கிறோம் கொடைப்பட்மலை 100.5 யாதுமாகி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் முள் சீத்தாப்பழ சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டல் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து பல பவுட்ரு பழத்தில் வந்து பவுட்ரு பண்ணோம், இலையில் பவுட்ரு பண்ணலாம் சொன்னீங்கல்ல. இப்போ பழத்தை எல்லாருமே இந்த சீசனல் ஃப்ரூட்டை வந்து அப்பப்போ அந்தந்த சீசனில் என்னென்ன பழம் வருதோ அதை எல்லாருமே நம்ம எப்பயும் சாப்பிடுவோம். இந்த பவுடர்லாம் எல்லாருமே சாப்பிட்லாமா?
1: இந்த பழம் வந்து சீசனல் ஃப்ரூட்டு தான். இந்த பழம் வந்து சீசனில் கிடைக்கிறப்ப எல்லாருமே சாப்பிட்லாம். ஆனால் இந்த பழ பவுடர் வந்து எப்படின்னா, இந்த பழ பவுடராக பண்ணுறப்ப வந்து நம்ம வந்து இம்யூனிட்டினால பிரச்சனைகள் வர்றவங்க வந்து இதை மெயினாக வந்து எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது.
0: இப்போ எல்லாருமே சாப்பிடக்கூடாது,
1: எல்லாருமே சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்மளால பழம் சாப்பிட முடியும், நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நம்ம அந்த பழத்தை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை மதிப்பு கூட்டி விற்கிறது அப்படிங்கிறது வந்து அதை எல்லாம் சீசன் இல்லாத டைம்லேயும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அதை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அது அது வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்க தான் இதை வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்க சொல்லுவோம். இந்த பழ பவுடரையும் இலை பவுடரையுமே.
0: இந்த பவுடர்லாம் தயாரிச்சிங்கல்ல, அப்போ இந்த உணவுப் பொருள் எல்லாம் விற்பனை செய்யணும் அப்படின்னா பாதுகாப்பு உரிமை சட்டம் உரிமை ஏதாச்சும் வாங்கணும்ல கவர்மெண்ட்லேருந்து, அது வாங்கியிருக்கீங்க?
1: அது எல்லாமே நம்ம வாங்கியிருக்கோம். நம்ம நம்மளோட ஃபார்மே வந்து இயற்கை விவசாயம்

0: விவசாய பண்ணை தான் நம்ம ஆர்கானிக் சர்டிஃபிகேட் ஃபார்ம். அங்கே தான் நம்ம முல்சீத்தா வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கிறோம், ப்ளஸ் என்பிஓபி சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கோம். இந்த சர்டிஃபிகேட்டில் வந்து நமக்கு அதில் ப்ரொடக்ஷனும் இருக்குது, ப்ராசஸிங் சர்டிஃபிகேட்டும் நமக்கு இருக்குது.
1: வருஷத்துக்கு ஒரு தடவை ரெனியூவல் பண்ணணும் அது மாதிரி ஏதாச்சும்?
0: ஆமாம், நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சர்டிஃபிகேட் வந்து நமக்கு ரெனியூவல் பண்ணணும். அவங்க ஆடிட்டிங் வருவாங்க. ஆடிட்டிங் வந்து நம்ம பண்ணையில் நம்ம என்ன உரங்கள் யூஸ் பண்ணுறோம், எப்படி அதை பண்ணிகிட்டு இருக்கிறோம், நம்ம ரெகுலராக அதே உரங்கள் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோமா,
1: இயற்கை முறையில் தான் நீங்கள் விவசாயமே பண்ணிட்டு இருக்கீங்க.
0: ஆமாம், அந்த அது அந்த இயற்கை உரங்கள் தான் நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறத அவங்க வந்து ஆடிட்டிங் பண்ணுவாங்க. நம்ம வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து ரெக்கார்டை வந்து நம்ம வச்சுருப்போம். ஸோ அது எல்லாமே அவங்க செக் பண்ணி நம்ம பண்ணையும் முழுசாக ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த சர்டிஃபிகேஷன் வந்து ரினியூ பண்ணி நம்ம அடுத்த வருஷத்துக்கும் நமக்கு அந்த இயற்கை விவசாய பண்ணை அப்படிங்கிற சான்று வந்து நமக்கு கொடுப்பாங்க. இது வருஷம் வந்து நம்ம ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
1: ஒரு வழியாக எல்லாமே நல்லபடியாக போனாலும் ஒரு பெரிய சவால் அப்படின்னா, நம்ம விவசாயம் பண்ணதை அந்த ப்ராடக்டை வந்து சந்தைப்படுத்துறது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய சவால்னே சொல்லலாம். நீங்கள் எப்படி அதெல்லாம் எதிர்கொண்டீங்க?
0: இது வந்து நம்ம பழம் வந்து நம்ம சீசன் டைமில் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. நமக்கு இதை சந்தைப்படுத்துறதுக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு கிராமத்துலேருந்து பண்ணிகிட்ருக்குறோம், அப்போ நம்மளால் வந்து இதை வெளியே கொண்டு போய் நம்மளால் பெருசாக பண்ண முடியலை அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து சோசியல் மீடியா தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஸோ அதில் வந்து நாங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து இந்த மாதிரி முல்சீத்தா பழத்தில் வந்து நம்ம பவுடர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம், இலை பவுடர் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ரெகுலராக போஸ்ட் போட்டோ இல்லை நம்ம பண்ணுற விஷயங்களை வந்து வீடியோ எடுத்தோ நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம். அப்போ போடுறப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ்லேருந்து மேகசின்லேருந்து நம்மளை வந்து தேடி வந்தாங்க. நம்ம பண்ணையை தேடி வந்து புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் வந்து வீடியோ எடுத்து போடுறோம், நாங்கள் வந்து எங்களோட நியூஸ் பேப்பரில் போடுறோம் அப்படின்னு நிறைய நியூஸ் பேப்பரில் யூடியூப்பில் வர ஆரம்பித்தது தான் இது நிறைய மக்களை வந்து போய் சேர ஆரம்பிச்சது.
1: தரம் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பொருளுக்கு தரமான ஒரு பொருள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு விளம்பரம் தேவையில்லை, மக்கள் வந்து தானாக தேடி வருவாங்க.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் இந்த பவுடர்லாம் விற்பனை செய்கிறீங்களா இல்லை வெளிநாடு வெளி மாநிலம்?
0: இல்லை, இப்போ வெளிநாடுகளுக்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ எங்ககிட்ட வந்து வாங்குகிற கஸ்டமர்ஸ் வந்து அதோட தரம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சிங்கப்பூர் மலேசியாவுக்கு வந்து நாங்கள் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக நாங்கள் அனுப்பிட்டுருக்குறோம். அங்கே வந்து எங்களுக்கு ரொம்பவே கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் நாங்கள். ஸோ எங்களுக்கு அனுப்புறதுக்கு வந்து நிறைய உதவிகள் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கு வந்து நாங்கள் என்ஓபி சர்டிஃபிகேட் வேணும், அதுக்கு இன்னொரு சர்டிஃபிகேஷன் வேணும். ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுவும் இப்போ முடிஞ்சிருச்சுன்னா நம்ம அடுத்து வெளிநாடுகளுக்கும் நம்ம அனுப்பலாம்.
1: நம்மளோட தரமான ஒரு பொருளை வந்து உலகம் ஃபுல்லாக அனுப்புறோம். இணைந்தே இருங்கள். இது கோடிப்பண்பலை 100.5 யாதுமாகி.
2: திருச்சி சாரதாசில்
3: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும். அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
1: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்பலை 100.5 யாதுமாகி. நேரம் 12:40 ஆயிடுச்சு. இந்த பழத்தையும் இலையும் பவுடர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தீங்கல்ல, இப்போ மக்கள்கிட்ட வந்து இந்த அளவில் நீங்கள் சாப்பிடணும், இந்த அளவில் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து பேக்கிங் டீ தூள் பேக் போட ஆரம்பிச்சிங்க?
6: இப்போ பழமாக பவுடரை வந்து நாங்கள் கொடுக்க ஆரம்பித்ததுமே வந்து நாங்கள் வந்து இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் அதிகமாக இருக்குங்கிறதுனால நம்ம இந்த இவ்வளோ கிராம் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம சொல்லிடுறோம். சொல்லி தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம பேக்கிங்லேயும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆனாலுமே சில டைம் வந்து அவங்க அளவு அதிகமாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சனைகள் வர்றதுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா, அடுத்த 50 கிராம் 100 கிராம் பவுடரை வந்து நாங்கள் 15 பேக் இருக்கிற ஷேஷட் டைப்பில் கொடுக்கலாம். ஒரு ஒரு சிங்கிள் சர்வுக்கு வந்து அவங்க ஒரு நேரம் அந்த ஒரு பேக்கை கட் பண்ணி போட்டு அவங்க மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கிற மாதிரி அந்த மாதிரி கன்வீனியன்ட்டாக கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா திரும்ப வந்து அதே பவுடரையே வந்து நாங்கள் கேப்சூலாக கொடுக்கலாம். இது அப்படியே எடுத்துக்கிற பொருள் தான்.

0: இருக்க கேப்சூலாக கொடுத்தோன்னா அதுவுமே அவங்களுக்கு
1: ஈஸியான வேலை,
0: ஈஸியாக முழுங்கிடலாம். ஏன்னா மக்கள் வந்து எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறது தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால நம்ம இதை வந்து கேப்சூலாக கொடுக்க ஆரம்பித்தோம். அதே மாதிரி இலையுமே வந்து டீ வச்சு குடிக்கிறதுக்கு நம்ம பவுடராக இவ்வளோ போடணுங்கிற அளவு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அதுலேயும் கன்வீனியன்ட் வேணும் அப்படிங்கிறதுனால
1: தண்ணியை கொதிக்க வச்சு இவ்வளோ கிராமம் அள்ளி போடணும். அதே சேசை பாக்கெட்டாக வந்துச்சுன்னா தண்ணியில் முக்கு நம்மா குடிச்சோமா எளிய முறையில் எப்படி கொண்டு போகணும்னு செஞ்சுட்டு இருக்கீங்க.
0: ஆமாம், அதனால அப்படியே அதையும் வந்து நம்ம டீ பேக்காக அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ பல பவுடரை வந்து கேப்சூலாகவும் இலையை வந்து டீ பேக்ஸாகவும் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம்.
1: இப்போ பழம் பழுத்துருச்சு, இப்போ பழுக்கிறதுக்கு முன்னாடி அறுவடை செஞ்சீங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு நம்ம நாட்டுக்கெலாம் அனுப்பிச்சிங்க, ஒருவேளை பழம் பழுத்துருச்சு அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அப்போ என்ன
0: செஞ்சீங்க? அதான் ரொம்ப பழுத்த பழத்தில் வந்து எங்களால் முதல்ல அதை அனுப்பவும் முடியாது, நம்மளும் நிறைய யூஸ் பண்ண முடியும்,
1: எவ்வளோ தான் சாப்பிட முடியும்.
0: ஆமாம், எவ்வளோ சாப்பிட முடியும். அதனால வந்து நம்ம அதுக்கப்புறமா இதை திரும்ப இதை இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து முழுசீத்தலை வந்து ட்ரை ஃப்ரூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை வந்து நம்ம தோல் விதையை எடுத்துட்டு அதை ஸ்லைசஸாக கட் பண்ணி நம்ம வந்து அதை காய வச்சு ஸ்லைசஸாக கட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லைஸ் ரெண்டு ஸ்லைஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை ட்ரை ஃப்ரூட்டாகவும் இப்போ கொடுத்துட்ருக்குறோம்.
1: எவ்வளோ சுலபமாக சாப்பிட்றதுக்கு என்னென்னலாம் வழி இருக்கோ அவ்வளோதையும் செஞ்சாச்சு. அந்த பழத்தை பாதுகாத்து அந்த ஸ்லைஸ் போட்டிங்கல்ல, அதை எப்படி வெயிலில் உள்ளார வைக்கணுமா? அந்த பழத்தை காய வைக்கிறது என்ன
0: இல்லை, நம்மக்கிட்ட வந்து இப்போது எல்லாமே ப்ராசஸிங் யூனிட் நம்மக்கிட்ட நம்ம ஃபார்ம்லேயே இருக்குது. நம்ம காய வைக்கிறதுக்கும் நமக்கு டீஹைட்ரேட்டிங் மிஷின் இருக்குது, நமக்கு வெளியே வெயிலில் காய வச்சாதான் அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே போயிடும். ஸோ அதை பாதுகாப்பான முறையில் நாங்கள் வந்து அதை பறிச்சு அதை தரம் பிரித்து அதை வந்து டீஹைட்ரேட்டிங் மிஷினில் காய வச்சு அதுக்கு அரைக்கிறதுக்கும் நம்மக்கிட்ட பல்வரைசர் மிஷின் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்குமே வந்து நம்ம எல்லாமே ப்ராப்பராக சேஃபாக மக்களுக்கு வந்து எவ்வளோ நல்ல தரமான பொருளாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் எல்லாமே வந்து எங்கள் யூனிட்லேயே வந்து ப்ராசஸிங் யூனிட் வச்சு நாங்கள் அதை வந்து
1: சேஃபாக.
0: இப்போ எங்கள் யூனிட்டில் வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க.
1: உங்களை சேர்க்காமல்?
0: ஆமாம், என்னை சேர்க்காமல் வந்து 5 பேர் இருக்கிறாங்க. இப்போ பழம் வர்ற டைம்னா இந்த ரெகுலராக பழம் அனுப்புறதை அனுப்பிட்டு அதுக்கப்புறமா இதை எல்லாமே டீ பேக்ஸ் பண்ணுறது, பழ பவுடர் பண்ணுறது, இலை பவுடர் பண்ணுறது, அந்த ப்ராசஸ் எல்லாமே நாங்கள் அடுத்த சீசன் வர வரைக்கும் நம்ம வந்து இதை கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.
1: எத்தனை ஏக்கரில் போட்டிருக்கீங்க
0: இப்போது? எங்களுக்கு வந்து தென்னை வந்து 10 ஏக்கர் இருக்குது. முதல்ல நாங்கள் ஒரு 100 மரங்கள் தான் முல்சீத்தா மரங்கள் வச்சோம். இப்போ தென்னைக்கு நடுவில் நாங்கள் வந்து 200 மரங்கள் வந்து முல்சீத்தா மரங்கள் இன்னும் புதுசாக வச்சுருக்கோம். ஆக மொத்தம் எங்களுக்கு 300 மரங்கள் இருக்குது.
1: அந்த தென்னை மரத்தில் இருக்க அந்த நார் எல்லாமே உரமாகும்ல?
0: ஆமாம்,
1: அதுவும் நீங்களே பண்ணுறீங்களா இல்லை?
0: இல்லை, அதில் வந்து நாங்கள் ப்ராடக்ட் எதுவும் பண்ணல. எங்கள் தென்னையில் வந்து நாங்கள் தரமான காய்கள் கிடைக்கிறதுனால நாங்கள் அதிலிருந்து நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு அங்கேயே வந்து ரோட்டரியும் இருக்கு, நம்ம எடுக்கிற காய்களை நம்ம அங்கேயே அரைச்சு அதுலேயே வந்து நம்ம எண்ணெய் எடுத்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ தேங்காய் எண்ணெயில வந்து லாரிக் ஆசிட் வந்து நமக்கு 40% வரைக்கும் இருக்கு. நார்மலா நம்ம இயற்கை விவசாயம் பண்ணி இந்த அளவுக்கு வந்து நமக்கு நல்ல தரமான எண்ணெயாகவும் நமக்கு கிடைக்குது.
1: இயற்கையான ஒரு பொருள் வாங்குறதுக்குள்ள எவ்வளோ பாடுபட வேண்டியதா இருக்கு. இப்போ வந்து பவுடராக்குனீங்க, பழத்தை வந்து ஸ்லைஸ் போட்டீங்க, எல்லாமே செஞ்சிட்டீங்க, அடுத்து என்ன பண்ணலாம்? இலையிலையும் பழத்திலையும் செஞ்சிட்டீங்க, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க?
0: இப்போ நாங்கள் வந்து சிஎஸ்ஐஆரோட அவங்களோட அவங்க ரிசர்ச்ல இருக்காங்க. அவங்க வந்து நம்மளோட முல்சீத்தா இலையில வந்து அடுத்து என்ன ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நாங்கள் அவங்களோட வந்து கனெக்ட் பண்ணி அவங்க இன்குபேஷன்ல வந்து நாங்கள் இணைஞ்சு அவங்க வந்து எங்க இலையையும் வந்து எப்படி அடுத்து மதிப்பு கூட்டல் பண்ணலாங்கிறத அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
1: எடுத்து கொடுத்துருக்கீங்க இப்போ?
0: ஆமா ஆமா, நாங்கள் இப்போ அடுத்து இதை எப்படி வந்து மக்களுக்கு எளிய முறையில கொண்டு போய் அவங்களுக்கு தரமான பொருளாகவும் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்களோட சேர்ந்து இணைஞ்சு நாங்கள் வந்து அதுக்கான முயற்சிகள் வந்து எடுத்துட்டு இருக்கிறோம்.
1: சரிம்மா, தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலை கேட்டுட்டு.

0: ஆர்வமாக நிறைய விஷயங்களை எங்ககிட்ட சொன்னீங்க. எனக்கே வந்து ரொம்ப எனர்ஜியாக நான் ஃபீல் பண்ணுறேன்னா பார்த்துக்கோங்களேன். உங்களோட எதிர்கால கனவுனா என்ன?
1: எங்களோட எதிர்கால கனவு அப்படின்னா, இப்போது முல்சித்தால் நம்ம ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த பொருள் நம்ம தரமான பொருளாக கொடுக்கறது மூலமாக நம்ம வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு வந்து பில் பண்ணணும். அதுதான் எங்களோட எதிர்கால கனவு. ஒரு பெரிய கம்பெனியாக உருவாக்குறத விட நமக்கு அது கஸ்டமருக்கு கொடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம மேலே நம்பிக்கை வந்து அவங்க நிறைய பேருக்கு சொல்லி அது மூலமாக நமக்கு நிறைய பேர் வந்து நமக்கு வரணும், நம்மளை தேடி வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட பெரிய கனவு. அதுவும் இல்லாமல் இப்போது கிராமப்புறத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து மதிப்பு கூட்டல் பண்ணி அதை பண்ணணும். ஒரு ஒரு பெண்களும் வந்து இதை முன்னெடுத்து வரணும், மதிப்பு கூட்டல் பண்ணி அதை சந்தைப்படுத்துகிறப்போ நல்ல வருமானம் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து எல்லாருமே இதை முன்னெடுத்து முன் செய்ய வரணும்.
0: ஒரு பெண் தொழில் முனைவோரா நீங்கள் மற்ற பெண்களுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறீங்க?
1: இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு பெரிய நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கணும், நிறைய வந்து நம்ம இடங்கள் இருக்கணும், அதுக்கான வசதிகள் நிறைய இருக்கணும், பண்ணுறதுக்கு நிறைய பொருட்கள் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எவ்வளோ தரமான பொருளாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் வேணும். நம்ம ஒன்றுனா பண்ண ஆரம்பித்து நம்மளோட பொருள் வந்து தரமாக இருக்குது அப்படின்னா கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக நம்மளை தேடி வருவாங்க.

0: ஸோ அப்போ வந்து நம்ம கொடுக்குற பொருளை வந்து தரமாக கொடுக்கணும், அவங்களும் வந்து அது மூலமாக நமக்கு வந்து தரமான பொருள் கிடைக்கிது அப்படின்னு நம்மளை தேடி வர வைக்கணும். அதுதான் வந்து ஒரு பெண்களுக்கு வந்து நம்ம ஒரு தொழில் பண்ணுறதுக்கு ஒரு முன்னேற்றமாக அமையும்.
1: ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நம்ம மேலே நம்பிக்கை வேணும்,
0: நம்பிக்கை வேணும்,
1: சாதிச்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிடலாம்.
0: ஆமாம்
1: அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து முள்சித்தா சாகுபடியில் அல்லது மதிப்பு கூட்டலில் யாருக்காச்சும் சந்தேகம் இருக்குது, இல்லாட்டி இந்த பவுட்ரு, இந்த டீ தூள், இந்த மாத்திரை இதெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களை அணுகிறதுக்கு நம்பர் சொல்லலாமா?
0: ஆ, கண்டிப்பாக சொல்லலாம்.
1: சரி, நேரில் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த முள்சித்தா சாகுபடியில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது, இந்த மதிப்பு கூட்டல் எப்படி பண்ணுறது, என்னென்ன பொருள்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் 90 25 62 93 85 இன்னொரு நம்பரும் இருக்குது, 98 84 24 76 40. இந்த ரெண்டு எண்களில் தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகங்கள் எல்லாம் கேட்டுக்கலாம். மீண்டும் ஒரு முறை நம்பரை சொல்கிறேன், 90 25 62 93 85 மற்றும் ஒரு எண் 98 84 24 76 40. இந்த ஒரு மணி நேரமும் எங்களோட சந்தேகங்களாக இருக்கட்டும், நம்ம நேயர்களோட சந்தேகங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ரொம்ப அழகாக அருமையாக எப்படி சொல்கிறது, ரொம்ப எனர்ஜியாக சொன்னீங்க. உங்களுக்கு வந்து பண்பலை சார்பாக நன்றிங்கம்மா.
0: ரொம்ப நன்றிங்க எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. முள்சித்தாவை பற்றி நிறைய பேர் இந்த பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி மதிப்பு கூட்டு பொருட்கள் பண்ணுறதுல வந்து இன்னும் அவங்க பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் கொடுத்த இந்த இன்டர்வியூ வந்து அவங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும்னு நாங்கள் ரொம்ப நம்புகிறோம்.
1: நன்றிங்கம்மா.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீல வழி, கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: உலகம் ஃபுல்லா கேன்சருக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், ஆனா நமக்கு தேவை ஒரு நல்ல ஆன்சர். வேர்ல்ட் ஹாஸ் இட், வி ஹேவ் இட். வேர்ல்ட் கிளாஸ் கேன்சர் டெக்னாலஜி, அட்வான்ஸ் கேர் ஒரே இடத்துல, அதுதான் ஜெம் கேன்சர் சென்டர். கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், கோவை.
4: மாயவளை மீளவழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
5: டெக்கானல் எஃப்எம் நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாயவலை மீளவலி. ஒரு கால், ஒரு கிளிக், ஒரு மெசேஜ், நம்முடைய ஒரு சிறிய தவறு பெரிய சைபர் ஆபத்தாக மாறலாம். இன்னைக்கு நம்ம நிஜத்தில் நடக்கிற சைபர் கிரைம் சம்பவத்தை பற்றி பார்க்கலாம். என்ன நடந்தது, எப்படி நடந்தது, அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது, வாங்க மாயவலையிலிருந்து மீளுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு டிஜிட்டல் அரெஸ்ட், பயத்தை பயன்படுத்தி மோசடி செய்கிறது. உங்களுக்கு போலீஸ் ஒரு வீடியோ ஃபோன் கால் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கிரிமினல் கேஸில் இருக்கீங்க, யார்ட்டையும் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பெரும்பாலும் இப்படிலாம் சொல்லி பயமுறுத்துவாங்க. அந்த பயத்தை பயன்படுத்தி பண்ணுற மோசடி பேர் தான் டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம். இப்படி தான் ஒரு வயசானவருக்கு ஒரு வீடியோ கால் வருது. அந்த சைடு இருக்கவர் வந்து என்ன சொல்கிறாரு, நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பேசுகிறேன், உங்கள் பேரில் ஒரு இல்லீகல் பேங்க் அக்கௌண்ட் வந்து இருக்குது, இந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இல்லீகலாக ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த போலீஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த பெரியவர்கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷனில் இருக்கீங்க, அதனால் இந்த ஃபோனை நீங்கள் கட் பண்ணவே கூடாது, இப்படியே சொல்லி அவங்கள பயமுறுத்திட்டே இருக்காங்க. இது கொஞ்சம் கொஞ்சம் நாளாக வந்து இதை திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக வெறும் ஒரு ஃபோன் கால் மூலமா மட்டும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. பல நாளுக்கு இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரெஷராக அவங்களுக்கு ஆகுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க பணம்லாம் உங்களுக்கு சேஃபாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து டெம்ப்ரவரியாக எங்கள் அக்கௌண்ட், நாங்கள் கொடுக்குற அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணத்தை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறாங்க. சரி, அவரும் என்ன பண்ணுறாரு, இது ஒரு போலீஸ் இது தான் போல் அப்படின்னு ஜென்யூனாக நம்பி என்ன பண்ணுறாரு, அவரும் அந்த பணத்தை அனுப்பிடுறாரு. ஸோ மோர் தென் வந்து ஒரு 1 crore கிட்ட இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கேமர் மூலயமா, டிஜிட்டல் அரெஸ்ட் மூலயமா ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி பணம் லாஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கேமர் வந்து 3 விஷயத்த பயன்படுத்தியிருக்காங்க. அத்தாரிட்டின்னு சொல்கிறாங்க, அத்தாரிட்டினா ஒரு போலீஸா இல்லை ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று பயமுறுத்துறாங்க, கேஸு, அரெஸ்ட்டு, மணி லாண்ட்ரிங் அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்கள வந்து பயமுறுத்துறாங்க. அர்ஜென்சி, இப்போவே நீங்கள் இந்த பணத்தை அனுப்பணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. விக்டிம் வந்து சிந்திக்கிறதுக்கே நேரம் கொடுக்கறது இல்லை. பணம் அனுப்புனதுக்கப்புறம் விக்டிம்க்கு ரொம்ப சந்தேகமாகி அதுக்கப்புறம் அவர் கேஸ் ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கல தான் இது வந்து ஒரு ஃபேக்கான கால் அப்படின்றதே அவருக்கே தெரிய வருது. ஆனால் அந்த பணத்தை நம்மளால

0: ரெக்கவர் பண்ண முடியுமானா அது அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. அந்த பணம் அனுப்பி எவ்வளோ நேரத்தில் நம்ம அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த ட்ரான்சாக்ஷனை பிளாக் பண்ணலாமே ஒழிஞ்சு, நிறைய நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பிளாக் பண்ணுறதோ அதை திருப்பி ட்ரேஸ் பேக் பண்ணுறதோ கஷ்டம். ஏன்னா அந்த அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாறி மாறி அந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதனால் அதை ட்ரேஸ் பேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா, போலீஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லி வீடியோ காலை நம்மளை பயமுறுத்துனா அதை நம்பாதீங்க. அந்த வீடியோ கால்க்காகலாம் நம்ம பயப்பட வேணாம். டிஜிட்டல் அரெஸ்ட்ன்றதே ஒரு கான்செப்டே கிடையாது, அதை பற்றி நீங்கள் நம்பவே வேண்டாம். ஓடிபி, பின், பாஸ்வேர்ட், பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து எந்த கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருந்தாலும் போலீஸாக இருந்தாலுமே அதை நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் நம்ம கொடுக்கக்கூடாது. பணத்தை வந்து நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எல்லாத்துலேயுமே இந்த வெரிஃபிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. காலை டிஸ்கனெக்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க. யார்கிட்டையும் நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் யார்ட்டையும் இதை சொல்லக்கூடாதுனாவே அது ஒரு உங்களுக்கு ரெட் ஃப்ளாகு. அதை கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும், காலை டிஸ்கனெக்ட் பண்ணணும். அவங்க இந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இங்கேருந்து வரேன், இங்கேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்காக அவங்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் நிஜத்துக்கே அந்த லொக்கேஷனில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து அந்த நம்பர், அஃபிஷியல் நம்பரை நீங்கள் ஃபோன் பண்ணி வெரிஃபை பண்ணலாம். இங்கே அந்த பெரியவரோட பயத்தை பயன்படுத்தி பணம் கேட்டவர் வந்து ஒரு அதிகாரி இல்லை, அவர் வந்து ஒரு ஸ்கேமர். ஸோ அதனால் நம்ம எப்போவுமே கவனமாக செயல்படணும். இன்றைய நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இணைவார். சைபர் கிரைம் பற்றிய புகார்களை தெரிவிக்க 1930 எனும் எண்ணை அழைக்கவும். மேலும் cybercrime.gov.in எனும் இணையதள முகவரியிலும் புகார்களை தெரிவிக்கலாம்.
2: கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீலவழி.

வேணாம்னு தூக்கி எறியப்படும் பொருட்களையும் சரியான முயற்சியால் பல மடங்கு மதிப்புமிக்க பொக்கிஷங்களாக மாற்ற முடியும்னு இன்னைக்கு முல்சிதாவின் மதிப்பு கூட்டல் முறையில் என்னென்ன செய்யலாம்னு ரொம்பவே பயனுள்ள சுவாரஸ்யமான பல தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்ட இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பழனி பாப்பம்பட்டி எஸ் கோமதியம்மாள் அவர்களுக்கு பண்பலையின் சார்பா நன்றிகளும் வாழ்த்துகளும். நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சகோதரிகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் செல்வராணி. நன்றி நேயர்களே. இனி தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கொடை பண்பலை 100.5 தொடர்கிறது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்குதான் இலையில பார்த்தேன்.
3: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
2: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
3: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.

ஆண்டுகள் போனாலும் அன்று கேட்ட அதே ராகம் இன்று கேட்கும் போதும் குறையாத அழகு. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கவிதையாக, வாழும் வரிகள் நூற்றாண்டாக. கோடை பண்பலை 100.5 தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

நிகழ்ச்சியோடு ஜி மீரி. இனிய வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சியோட முதல் பாடல் மாமன் மகள் படத்திலிருந்து வர இருக்கு. பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க திண்டுக்கல் சின்னாலப்பட்டி சௌராஷ்டிரா காலனி பாலாஜி, காயத்ரி, பிரியதர்ஷினி, விக்னேஸ்வர். 1955 வெளியான படம் இது. ஜே பி சந்திரபாபு, துரைராஜ் குரல்களில் பாடல் வருகிறது. இசை எஸ் வி வெங்கட்ராமன்.

0: பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, மெட்டு நம்ம பரம்பரையாவில் இருக்குது.
1: மாலதி
2: மாலதி
1: மாலதி
0: நிஜமா?
1: யாரு நீ?
0: அபாய சங்க அங்கமுத்து பாகவதர் சிஷியன், சிம்ம குரல் விஞ்ஞான பாகவதர்.
2: ஏய் நீ பாடுனா கழுதான் கே.
0: சும்மா நீங்க கேளுங்க சாரு, அந்த காலத்துல மேடை மேல ஏறி சும்மா வெளு வெளுன்னு வெளுத்து கொண்டு இருக்கேன்.
2: எங்க கொஞ்சம் கொல்லு பாக்க.

0: இதுங்களா, எனக்கு எல்லாம் தெரியும் சாரு.
1: எப்படி
0: தெருக்கூத்துல கத்துக்கிட்டேன்.
1: உன்ன வாரி கையில போடா. அட சிம்ம குரல் விஞ்ஞான பாகத்துறே, வெள்ளக்காரன் கூத்த பாத்திருக்கியா நீ?
0: இல்ல சார்.
1: இல்லையா? சும்மா ஏடு சும்மா புரண்டு புரண்டு எந்திப்பாங்க பாக்குறியா நீ? எங்க ஜகா வாங்க.

நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி வருகிறது மஞ்சள் மகிமை. பாடல விரும்பி கேட்டிருக்காங்க இருட பெருந்துறை ஐகவுண்டன் பாளையம் தேவராஜ் கௌசல்யா நந்தகுமார். 1959 வெளிவந்த படம். இசை எஸ் ராஜேஸ்வர ராவ், பாடலாசிரியர் உடுமலை நாராயண கவி, பாடலை பாட பி சுசீலா கண்டசாலா.

0: உடன் டிடிஐ நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

கோடை பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்தில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சில் நிறைந்தவை. நேரம் 1:11. கோவை கஞ்சப்பள்ளி மணிஷ் சுகுந்தா இவர்களுக்காக வருகிறது கல்யாணமாம் கல்யாணம் படப்பாடல். 1974 வெளியான படம்.

கோடை பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்தில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சில் நிறைந்தவை. நேரம் 1:11. கோவை கஞ்சப்பள்ளி மணிஷ் சுகுந்தா இவர்களுக்காக வருகிறது கல்யாணமாம் கல்யாணம் படப்பாடல். 1974 வெளியான படம். கண்ணதாசனின் கவி வரிகளை பாட டி எம் சௌந்தரராஜன், எஸ் ஜானகி, இசை கே விஜயபாஸ்கர்.

0: கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: காற்றினில் கானமழை, கோடை பண்பலை 100.5, நேரம் 1:18. கரூர் ராயனூர் சாகுல் அமீது ராஜா முகமது அப்துல் ரஹீம் இவர்களுக்காக வருகிறது பாசமலர் பட பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில், பி சுசீலாவின் குரலில், கண்ணதாசனின் கவி வரிகளில் பாடல் வருகிறது. 1961 வெளியான படம் இது.

0: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்குத்தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
1: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்ட அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்ட அரிசி தான்
0: ஒரிஜினல் வள்ளுவர் பிரண்ட அரிசினா
1: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்ட அரிசி தான்.
2: 7வது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
3: நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
3: அத விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
6: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குலாஸ் நாட்டு சர்க்கரையின் நல்வாழ்த்துக்கள்.
7: நேயர்களின் இதயங்களை தன் வசப்படுத்தி இருப்பது உங்கள் கோடை பண்பலை 100.5. மதுரை கைத்தறி நகர் குமரன் ஸ்ரீதேவி சூர்யா நாராயணன் வாசுகி பார்கவி இவர்களுக்காக வருகிறது தாய் படப்பாடல். 1974 வெளியான படம். MS விஸ்வநாதனின் இசையில் கண்ணதாசனின் கவி வரிகளை பாட பி சுசிலா.

நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியிலேனி ராஜா ராணி பட பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அருப்புக்கோட்டை அரியசாமி கோவில் திரு கணேசன் செல்வம் ராஜா. 1956 வெளியான படம். இசை டி ஆர் பாப்பா, வரிகள் கலைஞர் கருணாநிதி, குரல் தந்திருக்கிறார் எம் எல் வசந்தகுமாரி.

கதை பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் ஆச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
3: நெஞ்சில் தேரில் இசை உலா கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சில் நிறைந்தவை. நேரம் 1:32. இனி வருகிறது சுடரும் சூறாவளியும் படப்பாடல். விரும்பி கேட்டிருக்காங்க தூத்துக்குடி மஞ்சள் நீர்காயல், சிங்காரவேல், சுரேஷ், முருகன், மீனா, ராணி. படம் வெளிவந்த ஆண்டு 1971. MS விஸ்வநாதன் இசையமைக்க, கவிஞர் கண்ணதாசனின் கைவண்ணத்தில் அமைந்த பாடலை பாட TM சௌந்தரராஜன், S ஜானகி.

0: உள்ளதுக்குள்ள ஆர் எஸ் இன்ஃபோடெயின்மெண்ட் எல்ரட் குமார் வழங்கும் சூரி நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
1: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000 பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில் திருச்சி மணப்பாறை திண்டுக்கல் சென்னை மற்றும் கிளைகள்.
2: நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருப்பது நெஞ்சில் நிறைந்தவை. நாமக்கல் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், பேபி மோகன்குமார், கார்த்திகா, யஷ்மிதா இவர்களுக்காக வருகிறது கலையரசி படப்பாடல். 1963 வெளிவந்த படம். வரிகள் பட்டுக்கோட்டை கலை

0: ஞானசுந்தரம், இசை கே வி மகாதேவன், பாடலை பாட சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.
1: தஞ்சமென்று வந்தவரை தாய் போல ஆதரித்து வஞ்சக

தழுவி சந்தமிசை திருத்தெங்கள் தவழ்ந்து வரும். செந்தாழை மலர் தொட்டு மனம் சுமந்து வரும். அங்கே தந்தனம் மரக்கிளையும் தமிழ் கடலும் தழுவி சந்தமிசை திருத்தெங்கள் தவழ்ந்து வரும். செந்தாழை மலர் தொட்டு மனம் சுமந்து வரும். இங்கே தங்கிட நிழலும் இல்லை, தொங்கிட கடலும் இல்லை. சத்து நேரம் கூடகையில் மாறும்

0: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
1: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நேரம் 1:40. இனி மனப்பந்தல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சிவகங்கை இளையன்குடி இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மசீது, ரிஃபாயா. 1961 வெளிவந்த படம். வரிகள் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி. பாடலை பாட பி சுசீலா.

நேகமும் தாராபுரம் ரோடு ஆனந்தன், மகேஸ்வரி, விக்னேஷ், சுஜிதா, சந்தோஷ் இவர்களுக்காக வருகிறது வாழ்விலே ஒரு நாள் படப்பாடல். படம் வெளிவந்த ஆண்டு 1956. இசை லிங்கப்பா, கவிவரிகள் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி, குரல் வண்ணம் டி எம் சவுந்தரராஜன், யுஆர்ஜி வரத்தினம்.

கோடை பண்பலையின் ஒரு பிள்ளையில் நாம் ரசித்துக் கொண்டிருப்பது நெஞ்சில் நிறைந்தவை. நேரம் 1:47. இனி வருகிறது முரடன் முத்து படப்பாடல். இவர்களுக்காக நாகர்கோவில் நம்பி இடைத்தேறு மந்திரமூர்த்தி, செல்வமகள் கோகுல்ராம், இசை டி ஜி லிங்கப்பா, வரிகள் கண்ணதாசன். 1964 வெளிவந்த படம். பாடியிருக்கிறார் டி எம் சௌந்தரராஜன்.

நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி வருகிறது இரு துருவம் பட பாடல். இவர்களுக்காக தாராபுரம் நாடார் தெரு எம் துரைராஜ், பேபி அம்பிகா, இளவரசி சித்ரா, சுகந்தி. கண்ணதாசனின் வரிகளை பாட டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, இசை எம் எஸ் விஸ்வநாதன். 1971 வெளியான படம் இது.

காலத்தால் அழியாத காவிய கானங்களை ஒளியேற்றிய நிறைவுக்கு வருகிறது நெஞ்சில் நிறைந்தவை. மீண்டும் நெஞ்சில் நிறைந்தவை நாளை பிற்பகல் ஒரு மணிக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜி மீறி நன்றி நேர்களே.

0: பப்பரிவா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கூடை பண்பலை 100.5.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நேயர்களுக்கு பிற்பகல் வணக்கம். அதிரடிமிட்டுகளோட அட்டகாசமாய் ஆரவரமாய் ஆனந்தமாய் ஆட்டம் போட பன்மொழி பாடல்களோடு கொடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூள்.

2:06 நாம கேட்டு இருக்கோம். இது கோடை பன்மலை 100.5 டோல் தமாக்கா தூல். இன்றிரவு 8 மணிக்கு நமது கோடை பன்மலை 100.5 வர காத்திருக்கிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. இன்னைக்கு இளமை பேசுகிறதுல பள்ளி கல்லூரி மாணவர்கள் என்ன விளையாட்டுகள் விளையாட போறாங்க? ஒன்னு வந்து சொலவடைங்க, மற்றொன்று வந்து பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். சொலவடை அப்படின்னா நாங்கள் ஒரு பழமொழி சொல்வோம், அதாவது மாற்றி சொல்வோம். அந்த பழமொழி என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சரியாக சொல்லணும், இதுதான் சொலவடை. பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் அப்படின்னா நாங்கள் ஒரு தலைப்பு கொடுப்போம், அந்த தலைப்பை ஒட்டி பேசணும், ஆனால் அந்த தலைப்பை சொல்லாமல் பேசணும். அப்போ தான் அந்த பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் இருக்கும். அப்படின்னா பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் தலைப்பு வச்சுருக்கோம். வாங்க பள்ளி கல்லூரி மாணவர்களே, இன்றிரவு 8 மணிக்கு விளையாடலாம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் சொலவடை, பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும்.

0: நம்ம அவங்கள செய்யணும்னா உங்கள ஒவ்வொருத்தனும் காத்தே நீவாடிங்க நினைக்கிற ஒரு சில மண்டாடி ஆகும்.
1: ஆர் எஸ் என்டர்டைன்மெண்ட் எல்ரெட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
2: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
3: துள்ளல் இசை கானங்களோட இன்பமா ஆட்டம் போட்டுட்டு இருக்கோம். இது கொடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூள்.

இன்று மாலை 4 மணிக்கு வர காத்திருக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகையில் திக்குமுக்கு வண்ணத்துரிகை. 4:30 கேட்கலாம் போமெக்ஸ் பனீன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். குலாஸ் நாட்டு சர்க்கரையின் வண்ணத்துரிகையில் திக்குமுக்கு வண்ணத்துரிகை. நேயர்கள் வரலாம் இந்த எண்களில். வழக்கமான நேயர்கள் 24 24 26 மற்றும் ஒரு எண் 290 333. மகளிர் எப்பவும் போல 24 24 29. அறிமுக நேயர்கள் 24 24 24. முன்னிணைப்பா 0 4 5 4 2 இணைத்து வாங்க நேர்களே, திக்குமுக்க வந்து திக்காம திணறாம சொல்லி உங்களோட இசைக்கீற்றையும் கேட்டு பாடி உங்கள் விருப்ப பாடலையும் கேட்டு மகிழலாம். இன்று மாலை 4 மணிக்கு வண்ணத்துரிகை, திக்குமுக்கு வண்ணத்துரிகை.

0: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
1: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
2: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
1: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
5: நிமிடத்தில் நாம கேட்டு இருக்கோம். இது கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூள்.

பன்மொழி பாடல்களோட தமிழ் பாடத்துலையும் உற்சாகமாக கேட்டுட்டு இருக்கோம். இது கோடை பன்மலை நூறு புள்ளி ஐந்தின் டோல் தமாக்கா தூள். இப்போ அதிரடி பாடலா தமிழ் பாடல் கேட்டலாமா?

2:31 நாம கேட்டு இருக்கோம். இது கொடை பன்மலை 100.5 டோல் தமாக்கா தூள். இன்னும் அரை மணி நேரத்துல வர காத்திருக்கு நமது கொடை பன்மலை 100.5 உயிரெழுத்து. நேயரோட பெயரோட அவங்களோட விருப்ப பாடலோட அவங்களோட பொழிப்புரையும் இணைத்து வர காத்திருக்கு. இன்னைக்கு என்ன விருப்ப பாடல் என்ன பொழிப்புரை எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் 3 மணிக்கு தான் கேட்கணும். சரி, அந்த நேயர் யார் அப்படின்னு சொல்லிடலாம். கரூர் மாவட்டம் சிவகாமி அவங்களோட தெருவில் தான் வர காத்திருக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி. கேளுங்கள் நேயர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு.

0: என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
1: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
3: பண்பலை படைப்பாளிகள்
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
3: பண்பலை படைப்பாளிகள்
4: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் வேகம்
3: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்
3: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
1: நிலைய இயக்குனர்
3: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
3: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்

மணியாக 2:55. துள்ளலிசை பாடல்களோடு இன்பமாய் பயணித்து நிறைவுக்கு வருகிறது கோடி பன்மலை 100.5 டோல் தமாக்கா தூள்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7% அளவிற்கு அதிகரிக்கும் என்று சர்வதேச நிறுவனமான மூடிஸ் மதிப்பிட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தேங்காய் ஏற்றுமதி 62% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காலை உணவு விரிவாக்க திட்டம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். முதலமைச்சர் திரு விஜயின் இங்கிலாந்து பயண விவரங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. நமோதியா பள்ளிகளை அமைப்பதற்கான நிலங்களை உடனடியாக அடையாளம் காணுமாறு உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தாவேக அரசு காலதாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. நகர்ப்புறங்களில் சொத்து வரியை தாவேக அரசு உயர்த்தக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நாளை தொடங்கவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழாவில் வீரர்களின் அணிவகுப்பின் போது தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜீந்தர்பால் சிங் தூர் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா தென்கொரியா இடையேயான டேவிஸ் கோப்பை தகுதிச்சுற்று டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ராஜ்கோட்டில் தற்போது நடைபெற்று வருகிறது. மழை காரணமாக 20 ஓவராக குறைக்கப்பட்ட இப்போட்டியில் முதல்

பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 11.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 88 ரன் எடுத்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியா ஓபன் மற்றும் மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே. மொழியின் அழகை கவிதையாய் வடிக்க, இசையின் மென்மையை இதயத்தில் ஏற்ற, கவலைகளை மறந்து கனவுகளை தேடி உணர்வுகளின் சங்கமத்தில் இணையும் இனிய நேரமாய் கொடைப்பண்பலை 100.5 இது உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி வலம் வர காத்திருக்கிறது கரூர் ராயனூர் சிவகாமி அவர்களின் விருப்பத்தில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நேயர் கூறியிருப்பது, நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் மீன் பொறியாளர் அவர்களுக்கும் நிகழ்ச்சி பொறுப்பாளர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம். தனது கணவர் பெயர் ராமசாமி, தனக்கு 2 மகள்கள் இருப்பதாகவும், ஒரு மருமகன் விவசாயம் செய்து வருவதாகவும், மற்றொருவர் நிலம் வாங்கி விற்பனை செய்து வருவதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் தான் ஒரு நீண்ட நாள் பண்பலை நேயர் என்றும், தன் வீட்டிலும் தன் கணவர் சைக்கிள் பழுது பார்க்கும் கடையிலும் எப்போதும் பண்பலை ஒழித்து கொண்டேதான் இருக்கும் என்றும், இன்றைய நிகழ்ச்சிக்கு பா என்ற எழுத்தில் பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கதாகவும் கூறியிருக்கிறார். அவர்களின் விருப்ப பாடல்களை கேட்போமா? நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வராணி. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நேயர் விரும்பி கேட்டிருப்பது கேப்டன் பிரபாகரன் படத்திலிருந்து பாடல். இளம் காதலர்கள் இசைக்கும் இனிய காதல் கானம் இது. பாசக்கார தலைவனுடன் உரிமையுடன் ஆடிப்பாடி மகிழ்கிறாள். காதலனோ தலைவியின் கண்ணசைவில் தன்னையே மறந்து இருவரும் தங்கள் காதலை களிப்போடு வெளிப்படுத்தும் மகிழ்வான பாடல் இது.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.

இதயத்தை இனிமையாக்கும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது கரூர் சிவகாமி அவர்களின் விருப்பத்தில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் பாடும் பாடல் படத்திலிருந்து பாடல். தலைவனின் குரலை கேட்பதுதான் தன் வாழ்வின் பொன்னான வேலையாகவும், அந்த தருணம் அவளுக்குள் புது உற்சாகத்தையும் சிலிர்ப்பையும் ஏற்படுத்துவதாகவும், கடலும் அலையும் போல எப்போதும் பிரிவின்றி இணைந்தே இருக்க

சிந்தை மயக்கும் கானங்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது. 100.5 உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் இனி கும்பகரத்தங்கையா படத்திலிருந்து பாடல். காதலியின் குரலை வர்ணிக்க வார்த்தைகள் இன்றி தவிக்கிறான் காதலன். அதனை எதோடு ஒப்பிடுவது என்று தெரியாமல் தவிக்கும் போது அது கூட்டில் வளர்க்கும் கிளியின் குரலும் அல்ல, சுதந்திரமாக பாடும் காட்டுக்குயிலின் குரலும் அல்ல, அதையும் தாண்டிய ஒரு தனித்துவமான அமுதம் என்கிறான்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.

இசை பாடும் கானக்குயில் தந்து கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியை தன் பாடல் தொகுப்பால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் கரூர் சிவகாமி அவர்கள். நிகழ்ச்சியில் இனி காமராசு படத்திலிருந்து பாடல். ஆரம்பமே நம்மை ஒரு மாய உலகிற்கு அழைத்து செல்கிறது. பாதி நிலவு இன்று பூர்ண பௌர்ணமியாக மிளிர்கிறது. காதலர்களோ தங்களை வரலாற்றில் வாழ்ந்த மாபெரும் காதல் ஜோடிகளுடன் ஒப்பிட்டு பேசும் அழகே தனிதான். ராமன் சீதை தொடங்கி அக்பர் அனார்கலி, ஷாஜஹான் மும்தாஜ், ரோமியோ ஜூலியட், அமராவதி அம்பிகாவதி வரை உலகின் அத்தனை சரித்திர காதல்களும் இவர்களின் காதலோடு ஒப்பிட்டு பாடும் பாடல் இது.

வானொலியில் கானங்களை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கொடைப்பண்பலை நூற்புள்ளி ஐந்தின் உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இனி அழகி படத்திலிருந்து பாடல். தன்னை பற்றிய நினைவலைகளையும் தனது வாழ்க்கையின் திருப்பங்களையும் ஒரு இளம்பெண் தன் இன்னிசையால் வெளிப்படுத்தும் அழகிய பாடல் இது. வாழ்வின் இருளை துரத்தி வெளிச்சம் தந்து குங்குமமும் மங்களமும் இணைந்தது போல இரட்டை மகிழ்ச்சி மனதில். மொத்தத்தில் இது தனிமையின் அலைகளில் இருந்து மீண்டு இளமையின் கனவுகளோடு மிதக்கும் ஒரு இளம்பெண்ணின் குரலாக ஒலிக்கிறது பாடல்.

0: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
1: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.

இசைக்கு இசை விருந்து படைத்துக் கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது கரூர் சிவகாமி அவர்களின் விருப்பத்தில். நிகழ்ச்சியில் இனி ஒரு தாய் மக்கள் படத்திலிருந்து பாடல். நில ஒளி பரவிய அந்த அமைதியான இரவில் எங்கோ தூரத்திலிருந்து மிதந்து வந்த அந்த இனிய குரல் ஒரு காதலனின் இதயத்தை அல்லவா தொட்டு செல்கிறது. அலையில்லாத நீரோ, நீரில்லாத ஆரோ, அவள் இல்லாத அவனோ என்று காதலின் ஆழத்தையும் பிரிவின் இயக்கத்தையும் வரிகளோடு வடிக்கும் இந்த பாடலை கேட்போமா?

0: நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
3: இன்ஃபர்டைன்மென்ட் எல்ரெட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
4: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: பதி.
1: ஊர்
0: அல்லது
1: தலைவன்
0: அல்லது
1: அரசன்
0: அல்லது
1: கணவன்
0: அல்லது
1: இடம்
0: அல்லது
1: இறைவன்.
0: பதி
1: தலைவன்.

இன்னிசை மலையில் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணன் என் காதலன் படத்திலிருந்து பாடல். இனிமையான இசையை கேட்டால் சும்மா இருக்க முடியுமா என்ன? கால்கள் தாளம் போட, கைகள் கைத்தட்ட, நம்மையும் அறியாமல் ஒரு புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் அள்ளித்தரும் ஒரு ஜாலியான பாடல் இது.

0: பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
3: அம்மா அண்ணா சும்மா இல்லடா,
1: இதயம்
4: இதயம் இதயம் இடைகிறது, இது ஒரு புது கவிதை,
1: பாசம்
5: ஆனந்த குயிலின் பாட்டு, தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே
1: அன்பு
6: அன்பு மலர்களின் சோலை, இது
1: நட்பு
7: பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே.
1: மழை
8: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
1: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
0: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்
1: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
0: கவிதைகளாகவோ
1: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
0: எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம்
0: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

0: சதா சிலைகளில் கவி பாடி கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இனி தேன் நிலவு படத்திலிருந்து பாடல். இனிய குரலில் பாட்டு பாடி அன்போடு பாடம் சொல்லி அருகில் இருக்கும் பாவையை தன் விழிகளால் பார்த்து கொள்ள துடிக்கும் ஏக்கம், கண்களில் ஆடும் ஓவியமாய் கையில் சேரும் தேவியாய் மனதை கவர்ந்தவளை வர்ணிக்கும் போது இசையும் கவிதையுமாய் கை கோர்க்கின்றன.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

கவிதையாய் தொடங்கி நினைவுகளின் கதவுகளை தட்டி இனிதே நிறைவுக்கு வருகிறது 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியை தன் கவிதை தொகுப்பால் அலங்கரித்த கரூர் ராயனூர் சிவகாமி அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். செல்வராணி. நன்றி நேயர்களே.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7% அளவிற்கு அதிகரிக்கும் என்று சர்வதேச நிறுவனமான மூடிஸ் மதிப்பிட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தேங்காய் ஏற்றுமதி 62% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காலை உணவு விரிவாக்க திட்டம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். முதலமைச்சர் திரு விஜயின் இங்கிலாந்து பயண விவரங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. நவோதயா பள்ளிகளை அமைப்பதற்கான நிலங்களை உடனடியாக அடையாளம் காணுமாறு உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தாவேக அரசு காலதாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. நகர்ப்புறங்களில் சொத்து வரியை தாவேக அரசு உயர்த்தக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நாளை தொடங்கவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழாவில் வீரர்களின் அணிவகுப்பின் போது தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜீந்தர்பால் சிங் தூர் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா தென்கொரியா இடையேயான டேவிஸ் கோப்பை தகுதிச்சுற்று டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் 20 ஓவராக குறைக்கப்பட்ட இந்தியாவிற்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியா ஓபன் மற்றும் மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
2: ஒரு புள்ள கேக்குது. கோடை எப்பந்தானுங்க உச்சத்தில்

0: தான் அதே தான்.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: வழங்கும் வண்ணத்தூரிகை.

0: வானலைகளில் வர்ணம் தூவும் கோடை பண்பலை 100.5. வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் அடித்து தூக்கி ஓரமாக வச்சுட்டு வெள்ளிக்கிழமை சாயங்காலம்னாலே திக்குமுக்கு சொல்ல வந்துருவோன்னு நம்ம நேயர்கள்லாம் வந்து காத்துட்ருக்காங்க.
1: நிகழ்ச்சியில் திக்காம திணறாம பேச அறிமுக உள்ளங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 மற்ற அனைத்து நேயர்களும் வரலாம். 24 24 26 மற்றும் 290 333 கொடைக்கானலில் முன் இணைப்பிற்கு 0 45 42 இணைத்து
0: நிகழ்ச்சியில் உங்களோடு
1: செல்வராணி
0: பாக்யா.
1: வணக்கம் நேயர்களே.
2: அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எளிதிய மடல், மெல்ல மொழி வரும் அழகனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும்.
3: உன்னை பார்த்தா மாறிட்டா, உனக்கு கூழு ஊத்துற பொம்பளை.

0: என்ன பண்ணு தெருமானே வெக்க வெக்கமா வருதே.
1: தங்கமே பொன்னத்தா தேடி வந்த நானே.
2: எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரி இருக்கிற
3: அதிக தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். கலப்புக்கள்
4: என்ன செய்யறேன்னா சில்லறனேக்கா யார தேடிட்டு இருக்கீங்க?
5: இல்ல முதலாளியும் காணோம் காத்தாயும் காணோம் நம்ம ரெண்டு உட்கார்ந்து இருக்கோமே அவங்க ரெண்டு தான் தேடிட்டு இருக்கேன். எங்க போனாங்க?
4: எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா வந்து ரொம்ப நாளா சம்பள பிரச்சனையில ஓடிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா.
5: ஆமா,
4: அதுக்கு நான் காத்தாய்க்கு சின்னதா ஒரு ஐடியா கொடுத்தேன்.
5: அடப்பாவுமே உள்குத்து இப்பதான் புரியுது. என்னக்கா ஐடியா கொடுத்தீங்க? அப்படி
4: நான் வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய விஷயத்த எல்லாம் வந்து சேர்த்து இந்த ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு இந்த நம்ம காலனி தொழிற்சாலையெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சம்பளம் கொடுக்கலன்னா அவங்க எல்லாம் வந்து வேலைக்கு நிப்பாட்ட மாட்டாங்களாம். இடது காலனி மட்டும் தயாரிப்பாங்களாம், வலது காலனி தயாரிக்க மாட்டாங்களாம்.
2: இப்போ அடையாளம் தெரியுது அவங்களுக்கு.
4: அந்த மாதிரி ஒரு அருமையான ஐடியாவா சொன்னேங்க.
5: அருமையான ஐடியாவா இல்லையான்னு நாங்க சொல்லணும்.
4: அது என்னன்னா 50 தென்னை வைக்க சொன்னாங்க பாத்தீங்களா. ஆமா, அப்போ நீங்க கூட 50 தென்னைக்கும் குளி தோண்டி வச்சிருந்தீங்க.
5: ஆமா,
4: அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, காத்தாயக்கா நீங்க வந்து அவங்க குழி தோண்டி வச்சுட்டாங்க, நீங்க தென்னை மரத்தை வைக்காதீங்க, குழியை மட்டும் மூடி வச்சிருங்கன்னு
6: சொன்னேன்.
4: இந்த மாதிரி ஒரு சில ஐடியாக்களை அள்ளி விட்டேன். ஒருவேளை அந்த ஐடியா ஏதாவது வந்து முதலாளிக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும்.
5: அடப்பாவுமே, அதனாலதான் அண்ணனக்கானமா
4: இருக்கலாம்.
5: சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னா யோசிச்சுட்டே இருப்போம்.
4: வணக்கம்.
5: பேர் சொல்லுங்கம்மா.
7: திண்டுக்கல் மாவட்டம் மாலையம் உடன்பட்டிலிருந்து ராஜலட்சுமி பேசுறேன் மேம்.
5: ராஜலட்சுமி அம்மா,

0: எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாக்கியாதான்றது எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு. சரி, ஒரு திக்குமுக்க சொல்.
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: எழுத
1: சொன்ன எழுத்தை எழுத வேண்டிய பேனாவில் எழுதாமல் எழுதாத பேனாவில் எழுதினான் எழிலரசன். எழுத சொல்லாத எழுத்தை எழுதாத பேனாவில் எழுதி எழுத முடியாமல் தவித்தான் அரிவரசன்.
0: ஓ, ரெண்டு பேர் இருக்காங்க. சொல்லுங்கம்மா.
2: ஒரு முறை சொல்லுங்க, நான் அவ்வளோ அறிவாளி இல்லை.
0: கேளுங்க கேளுங்க.
1: எழுத சொன்ன எழுத்தை எழுத வேண்டிய பேனாவில் எழுதாமல் எழுதாத பேனாவில் எழுதினான் எழிலரசன். எழுத சொன்ன எழுத்தை எழுதாத பேனாவில் எழுதி எழுத முடியாமல் தவித்தான் அரிவரசன்.
0: எழிலரசனும் அரிவரசனும் என்ன சொன்னாங்கன்றத நீங்க சொல்லிருங்க,
2: அவ்வளவுதான்.
0: என்னத்தையோ எழுதுங்கப்பா.
2: எழுத வேண்டிய பேனாவில் எழுதாமல் எழுதாத பேனாவில் எழுதினான் எழிலரசன்.
0: சூப்பர். அப்புறம் எழுத சொன்னதை சொல்லுங்க.
3: அப்படித்தான் இருக்கணும்.
0: ஃபஸ்ட் எழுத சொன்னதை சொன்னீங்க, இப்போ எழுத சொல்லாததை சொன்னீங்கன்னா அரிவரசன் வந்துடுவார். சரி, நேரமும் 4:09 ஆயிடுச்சு. இப்போ இணைப்பில் யார் இருக்காங்க? அண்ணனா அக்காவா? வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் சகோதரி அவர்களே.
0: வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம். வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
4: தேனி மாவட்டம் தீசுப்ளவரம் நாளிமலை அடிவார ரங்கநாதனம்மா.
5: வாங்க, நம்ம ஆற்றுல போய் ஒரு கப் காபி சாப்பிடலாம். வாங்க
4: வாங்க, டீ ஷாப்.
0: கேட்டிங்களா?
4: சொல்லுங்க. இருக்கேன்,
0: மனசுல
1: இன்னொரு தடவை கூட சொல்லுவோம். எழுத சொன்ன எழுத்தை எழுத வேண்டிய பேனாவில் எழுதாமல் எழுதாத பேனாவில் எழுதினான் எழிலரசன். எழுத சொல்லாத எழுத்தை எழுதாத பேனாவில் எழுதி எழுத முடியாமல் தவித்தான் அரிவரசன்.
0: சொல்லுங்க.
4: எழுத சொன்ன எழுத்தை எழுத வேண்டிய பேனாவில் எழுதாமல் எழுதாத பேனாவில் எழிலரசன் அரிவரசனும் தவித்தான்.
0: அவ்வளவுதான், முடிச்சு போச்சுங்க. ரெண்டு பேர் வந்தாங்க, எழிலரசனும் அரிவரசனும், முடிச்சு விட்டாச்சு. அவ்வளவுதான். என்ன ஆச்சு?
4: எழிலரசன்
0: அடுத்து அரிவரசன் வேற ஒண்ணுல செய்யறாரு.
1: இல்லங்க, நீங்க வந்து ரொம்ப பெருசா சொல்றீங்க, அதனால எங்களுக்கு பிடிக்கல. நான் ஒரு சுருக்கிட்டாரு.
4: எழுத வேண்டிய பேனாவில எழுதாம எழுதாத பேனாவில எழிலரசனும் அரிவரசனும் தவிச்சாங்க.
1: அதுக்கப்புறம் எழுத சொல்லாத எழுத்தை அப்படின்றது வரும் அரிவரசனுக்கு.
0: எனக்கு தொண்டையே காஞ்சு போயிடுச்சு. ஒரு போய் தேநீர் குடிச்சிட்டு வருவோமா?
1: கண்டிப்பா.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
9: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
8: எப்படிமா?
9: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
8: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
10: 7வது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்கள் 200க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
11: RS இன்ஃபோடெயின்மென்ட் எல்ரட் குமார் வழங்கும் சூரி நடிப்பில் மண்டாடி.

0: வெற்றி நடை போடுகிறது.
1: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
4: இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்பலை 100.5 திக்கு முக்கு வண்ணத்தூரிகை. நேரம் 4:14 ஆயிடுச்சு. தேநீர் குடிச்சிங்களே, எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே.
5: தேநீர்லாம் அருமையா இருந்துச்சு. ஆனா எனக்கு இப்பதான் ஒரு விஷயமே ஞாபகம் வந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஐடியா கொடுத்தேன் பாத்தீங்களா,
4: இன்னும் ஐடியாவா?
5: இது இன்னொரு ஐடியா.
4: ஓ,
5: அது என்ன ஐடியானா, சம்பளம் வராம இருந்துச்சு பாத்தீங்களா.
4: ஆமா,
5: அதனால டீ போட்டு கொடுக்கும்போது டீத்தூள் போடாம சக்கரை போடாம டீத்தூள் டீ மட்டும் போட்டுக்கொடுங்கன்னு சொன்னேன்.
4: அட பாவமே, அது பேர் சுடுதண்ணிமா?
5: இல்லைங்க, அது போடாம டீ
6: போட்டு நல்ல எண்ணம் பா.
4: இது பேர் டீன் வேற போய் குடுக்க சொன்னீங்க முதலாளிட்ட.
5: இது இன்னொரு ஐடியா.
4: எத்தனை ஐடியாலாம் சொன்னீங்க காத்தாயிட்ட?
5: ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஐடியாலாம் அப்படியே நிறைய கொடுத்தேன்.
4: ஓ சரி, நம்ம ஐடியா மட்டும் பத்தாது போல இருக்கு. நம்ம சகோதரிகள்ட்டையும் கேட்டுடலாம். வாங்க, வணக்கம்.
6: இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பணம் வேணும்பா.
4: யார் வந்திருக்கீங்க?
7: பண்பலை கோடை கோடை பண்பலை. வணக்கங்க.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: நான் தான் செல்வராணி அம்மா. பாக்கி அம்மா என்ன செய்யறாங்க?
4: ரெண்டு பேரும்
5: இங்க தானே இருக்கோம்.
4: பாக்கி அம்மா நிறைய ஐடியா கொடுத்து வச்சிருக்காங்க காத்தாய்க்கு. இப்பதான் ஒவ்வொரு ஐடியாவா நான் கேட்டுட்டு இருக்கேன்.
6: ஐயோ, நான் சொல்றது உனக்கு புரியலப்பா?
4: புரிஞ்சிருச்சு.
7: நான் யாருன்னா முதலாளி சிஷியன் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்துல இருந்து திக்கு முக்கு திக்கி திக்கி பாத்துக்கிட்டே சொல்ல வந்தேன்.
4: இப்ப என்ன சொல்ல போறீங்க?
5: அப்ப திக்கு முக்கு சொல்லிருவோமா?
4: கண்டிப்பா.
7: நீங்க சொல்ல வந்ததை சொல்லவா, நான் சொன்னதை சொல்லவா, நீங்க இன்னொரு தடவை சொல்லுங்க.
4: இல்ல இல்ல, நீங்களே சொல்ல வந்ததா சொல்லுங்க.
7: எழுத,
5: எழுத சொன்ன எழுத்தை எழுத வேண்டிய பேனாவில் எழுதாமல் எழுதாத பேனாவில் எழுதினான் எழிலரசன். எழுத சொல்லாத எழுத்தை எழுதாத பேனாவில் எழுதி எழுத முடியாமல் தவித்தான் அறிவரசன்.
7: எழுத சொன்ன எழுத்தை எழுதாத பேனாவில் எழுதி எழுதி
5: எழுத சொன்ன எழுத்தை எழுத வேண்டிய பேனாவில் எழுதாமல் எழுதாத பேனாவில் எழுதினான் எழிலரசன்.
4: இது மட்டும் சொல்லுங்கய்யா.
7: எழுத சொன்ன எழுத்தை எழுத வேண்டிய பேனாவில் எழுதாமல் எழுதாத பேனாவில் எழுதினான்
5: எழிலரசன். எழுதிட்டீங்க ஐயா.
4: ஆமா, இப்ப ஒலிக்கீற்று வேற வருது இல்ல, அதையும் பாடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேளுங்க.
7: போடுங்கம்மா.
4: பாளையம் பேச்சிமுத்து.

0: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
1: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
0: எப்படிமா?
1: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
0: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: பண்பலை 100.5 திக்குமுக்கு வண்ணத்துறைகளை இணைஞ்சிருக்கோம்.
1: நான் நினைச்சேன் இந்த ரெண்டு ஐடியா தான் கொடுத்தீங்களா, இல்ல இன்னும் நிறைய முதலாளிய கோவப்படுத்துற மாதிரியா சொல்லிட்டு இருக்கீங்களே?
0: இல்லைங்க, நான் வந்து காத்தாய்க்கு சம்பளத்தை வாங்கி கொடுக்கறதுக்காக நிறைய நல்ல ஐடியா எல்லாம் கொடுத்தேன். இன்னொரு ஐடியா கூட கொடுத்தேன்.
1: அடப்பா, இன்னும்
0: அது என்ன ஐடியானா?
2: என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல சார்.
0: அப்படியெல்லாம் இல்ல, நான் வந்து காத்தாய்க்கு உதவி பண்றோட ஒரு ஐடியா கொடுத்தேன். அது என்ன ஐடியானா, முதலாளிக்கு முதலாளி அம்மா வீட்டுல இருந்து சாப்பாடு கொடுத்து விடுவாங்க பாத்தீங்களா?
1: ஆமா, அதுலயும் கை வச்சிட்டீங்களா?
0: இல்ல இல்ல, நான் கையெல்லாம் வைக்கல. அந்த சாப்பாட்டுக்கு ஈக்குவலா கொஞ்சம் உப்பு போட சொல்ல சொன்னேன்.
1: அடப்பாவுமே,
2: இன்னைக்கு ஒரு முடிவோட நான் வந்திருக்கிறேன். தைரியம் இருந்தா வெளிய வாங்க, நான் பேசிக்கிறேன் உங்களை.
0: நீங்க என்ன இருந்தாலும் காத்தாய்க்கு உதவி பண்ணணும் இல்லையா?
1: ஆனா நான் நினைக்கிறேன் இதெல்லாம் பெரிய குழி. நான் வந்து சின்ன சின்ன குழியா தான் தோண்டி வச்சேன், 50 குழி தென்னை மரத்தை நட்டு வைக்கிறதுக்காக. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா பெரிய குழி தோன்ற மாதிரி இருக்கே.
2: சரி, சிக்கடி சிங்கடிங்கடா.
1: அப்படிதான் எனக்கு தோணுது.
0: இல்ல இல்ல, நான் வந்து நல்ல ஐடியா வாங்க கொடுத்தேன், அத வந்து எக்ஸிக்யூட் பண்ண தெரியல காத்தாய்.
1: ஓ அப்படி, இப்ப கூட நீங்க நல்ல விதமா தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. சரி, நம்ம அண்ணன் தம்பிட்ட கேப்போம், நீங்க சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு. வந்தாச்சு, பேர் சொல்லுங்க.
3: வணக்கம், என் பேரு சத்யா, நான் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துல இருந்து பேசுறேன்.
1: சரிங்கம்மா, ஐடியா எல்லாம் கேட்டீங்களா நீங்க? இது மாதிரி நீங்க ஏதாச்சும் ஐடியா எல்லாம் பண்ணிருக்கீங்களா?
0: நீங்க கூட ஐடியா இருந்தா சொல்லுங்க, அதையும் கூட சேர்த்துக்குவோம்.
1: திக்குமுக்க சொல்லுங்க, அப்புறம் இன்னும் நிறைய ஐடியா பாக்கி வச்சிருக்காங்க, அதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
0: சடசடன்னு வந்த மழை, திடுதிப்புன்னு வந்ததால குடுகுடுன்னு ஓடி வந்து குடை எடுக்க சடசடன்னு நின்னுருச்சு மழை.
1: இல்ல, இப்ப எங்க ஊர்ல மழை வந்துட்டு இருக்கு,
0: அதனாலதான் இப்ப மழை.
3: இன்னும் ஒரு தடவை
1: சொல்றீங்களா?
0: சடசடன்னு வந்த மழை, திடுதிப்புன்னு வந்ததால குடுகுடுன்னு ஓடி வந்து குடை எடுக்க சடசடன்னு நின்னுருச்சு மழை.
3: சடசடன்னு வந்த மழை, திடுதிப்புன்னு வந்ததால குடுகுடுன்னு ஓடி போய் கொடை எடுக்க சடசடன்னு நின்னு போச்சு.
1: மழை மழை நின்று விட்டது, கொடை எடுக்கிறதுக்குள்ளயும் நின்னு போயிடுச்சு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒலிக்கிட்டு வருது, கேக்கலாமா?
3: கேக்கலாம்.
1: ரொம்ப அருமையா பாடிட்டீங்க, திக்குமுக்கை சொல்லிட்டீங்க. இந்த திக்குமுக்கை எழுதி யார் அமைச்சிருக்காங்க அப்படின்னா, தேனில இருந்து ராணி அமைச்சிருக்காங்க. ஒரு சின்ன விளம்பர இடைவேளையை தொடர்ந்து நம்ம ஐடியாவை கேக்குறோம்.
0: கண்டிப்பா
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச் செவ்வானம்.
6: Viking Bunions and Briefs.
7: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
8: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
9: பண்பலை படைப்பாளிகள்.
10: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
8: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
11: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் பனைகள் பரிமாறும் தேகம்.
8: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
9: கோடை பண்பலை 100.5
8: பண்பலை படைப்பாளிகள்.

0: அனுப்ப வேண்டிய முகவரி:
1: நிலைய இயக்குனர்,
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
1: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624101.
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: வழங்கிய வண்ணத்தூரிகை.

0: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருக்கு.
3: இது 100% சுத்தமானது, செக் பண்ணி பாருங்க.
4: வழங்கும் வண்ணத்தூரிகை.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: திருச்சி சாரதாசில்
6: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் பெடரேஷன். அனுமதி இலவசம்.
7: நம்ம அவங்களை செய்யணும்னா உங்கள ஒவ்வொருத்தனும் காத்தே நீவாடிங்க நிக்கிற ஒரு மண்டாடி ஆகும்.
8: RS Infotainment எல்ரெட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
9: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
10: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
11: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
12: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
11: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
10: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
13: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
14: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
15: அப்புறம் பக்கிய நம்மளோட உடன்பிறப்புகள்லாம் சூப்பரா திக்குமுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் பயங்கரமா யோசிச்சுட்டே இருக்கீங்க.
16: அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நேரம் பார்த்தீங்கன்னா 4:39 ஆயிடுச்சு.
15: ஆமா,

0: வந்து சாதாரணமா புரணி பேசுறது பிடிக்காத.
1: ஓ, அது வேற இருக்கா?
0: ஆமா, அதனால நான் முதலாளியும் காத்தாயும் பத்தி எல்லாம் பேச மாட்டேங்க.
1: அப்ப இவ்வளவு
2: நீங்க லூசுக்கிறீங்க,
1: இவ்வளவு நேரம் நீங்க என்னப்பா பண்ணீங்க?
0: இல்லங்க, நீங்களும் ரொம்ப நல்லவங்க, நானும் ரொம்ப நல்ல பிள்ளை. நம்ம வந்து
1: யாரும் புரணி பேச மாட்டோம்.
2: இனிமேல் இந்த ஊர்ல இருக்க கூடாது,
1: ஊர் விட்டு ஊர் போயிட வேண்டியதுதான். அப்புறம் ஆனா நீங்க வந்து இந்த ஐடியாலாம் யோசிச்சீங்களா? எங்க உட்காந்து யோசிச்சீங்க? ரூம் போட்டு உட்காந்து யோசிச்சீங்களா?
0: இல்லைங்க, அதெல்லாம் போற போக்குல அப்படியே வந்து ஒரு ஐடியா அள்ளி தெளிச்சு விட்டுட்டு போனோம்.
1: சரி சரி. ஆனா பாவம் காத்தாயி, ஒரு வாயில்லா பிள்ளைய போட்டு இந்த பாடுபடுத்தி வச்சிருக்கீங்க.
2: கூப்பிட்டு
1: வாங்க. வணக்கம். வந்தாச்சு, பேர் சொல்லுங்க.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
3: தென்காசி மாவட்டம் தங்கரங்கோவில் வட்டம் கரியில் வந்து நல்ல ஒரு கருப்பசாமி மேடம்.
1: கருப்பசாமி ஐயா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
1: அப்புறம் என்ன யோசிச்சிங்களா?
3: என்ன மேடம்,
1: நம்ம முதலாளிகிட்ட இருந்து எப்படி காசு வாங்கி கொடுக்கறது சம்பளத்தை காத்தாய்க்கு அப்படின்னு தானே பேசிட்டு இருக்கோம். ஏற்கனவே நிறைய பாக்கியா தங்கச்சி ஐடியா கொடுத்ததுனால நீங்க ஒன்றும் சொல்ல விரும்பல அப்படிதானே?
0: தெரியும், ஆனா அதுக்குதான் இதுக்குன்னு தெரியாம இருந்தா இதுக்குதான் அதுக்குன்னு எதுக்குமே தெரியாது.
1: மொத்தத்துல ஒண்ணுமே தெரியாது. இன்னும் ஒரு தடவை கேட்டுட்டு சொல்லுங்க.
0: இதுக்குதான் அதுக்குன்னு தெரிஞ்சா அதுக்குதான் இதுக்குன்னு தெரியும், ஆனா அதுக்குதான் இதுக்குன்னு தெரியாம இருந்தா இதுக்குதான் அதுக்குன்னு எதுக்குமே தெரியாது.
1: முயற்சி பண்ணுங்க.
3: இதுக்குதான் அதுக்குன்னு தெரிஞ்சா அதுக்குதான் இதுக்குன்னு தெரியும், இதுக்குதான்.
1: அப்புறம்
0: அது வரைக்கும் தான் எழுத முடிஞ்சது.
1: ஆமா, ரெண்டு லைன் தான் எங்களால முடிஞ்சதுப்பா. நாலு லைன்லாம் சொன்னா எப்படி? நன்றிங்க. வாங்க, வணக்கம். 4:41 ஆயிடுச்சு. வானொலி சப்தத்தை குறைச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
4: அனைவருக்கும் தமிழ் கடவுள் மாலை வணக்கம்.
1: வணக்கம்.
2: எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது. எது
1: சொல்லுங்க.
4: அனைவருக்கும் தமிழ் கடவுள் மாலை வணக்கம். ஏனி மாவட்டம் பிரியகுளம் மகேந்திரவர்மன் கோயில் பேரு கூலிச்சாமி அமராவதி.
1: ரெண்டு பேருமே நல்லா இருக்கும்.
4: அடுத்து அவங்க மேடத்தை சொல்லாட்டி கோச்சிக்கிடுவாங்க.
1: பாக்கியா மேடம் எல்லாம் ரொம்ப நல்ல பொண்ணு.
4: இப்ப வேற ஒண்ணும் இல்ல,
1: காத்தாய் அம்மாவுக்கு வேலை பார்த்ததுக்கு முதலாளி கிட்ட இருந்துதான் நாங்க சம்பளத்தை வாங்கி கொடுப்போம்.
4: நம்ம அக்கௌண்ட் நம்பர் சொல்ல நம்ம மேடத்துக்கு அனுப்பிச்சிருவோம்.
0: கண்டிப்பா
1: வாரம் வாரம் கூவி கூவி கேக்குறோம் சம்பளத்தை தர மாட்டேங்கிறாரே முதலாளி, அவ்வளவு பெரிய கல்மனசா
4: அப்படின்னு
0: பாக்கியா கேக்குறேன். நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. சரி, திக்குமுக்கு சொல்லிருவாங்க ஐயா.
4: சொல்லுங்க முருகா.
0: இதுக்குதான் அதுக்குன்னு தெரிஞ்சா அதுக்குதான் இதுக்குன்னு தெரியும், ஆனா அதுக்குதான் இதுக்குன்னு தெரியாம இருந்தா இதுக்குதான் அதுக்குன்னு எதுக்குமே தெரியாது.
1: எப்படி இவ்வளவு தூரம் ஓடி வந்துச்சு?
4: ஒரு லைன் இல்லைய, கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் விடுறீங்க.
1: அப்பதான நல்லா இருக்கும். இத எழுதினவங்க பேர் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
4: என்ன முருகா?
1: இந்த திக்குமுக்க எழுதினவங்க யாரு அப்படின்னா
0: சிவகாமி ரங்கசாமி, நடந்தை புளியம்பட்டி, நாமக்கல் மாவட்டத்துல இருந்து
1: எழுதியிருக்காங்க.
4: அவங்களே அங்க இருந்து அனுப்புறாங்களே.
1: ஆமா ஆமா.
4: இன்னொரு சொல்லுங்களேன்.
0: இதுக்குதான் அதுக்குன்னு தெரிஞ்சா அதுக்குதான் இதுக்குன்னு தெரியும், ஆனா அதுக்குதான் இதுக்குன்னு தெரியாம இருந்தா இதுக்குதான் அதுக்குன்னு எதுக்குமே தெரியாது.
1: சரிங்க, நன்றிங்க. வாங்க, வணக்கம்.

0: வந்தாச்சு, பேர் சொல்லுங்க. இந்த நடந்தை புளியம்பட்டில் அவங்க எங்க இருந்து யோசிச்சாங்க அப்படின்றது தெரியல. நல்லா யோசிச்சிருக்காங்க. நீங்களும் நிறைய ஐடியா, இன்னும் நிறைய ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டுடலாம். வாங்க. வணக்கம்.
1: அம்மா வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: தென்காசி மாவட்டம் கரும்பலூர் மாணிக்கவாசகம் பேசுறேன்.
0: எல்லாரும் நல்லா இருக்கோம். கேட்டீங்களா திக்குமுக்கு?
2: திக்குமுக்கு கேட்டீங்களா ஐயா?
0: இப்ப கேளுங்க.
2: இதுக்குதான் அதுக்குன்னு தெரிஞ்சா அதுக்குதான் இதுக்குன்னு தெரியும். ஆனா அதுக்குதான் இதுக்குன்னு தெரியாம இருந்தா இதுக்குதான் அதுக்குன்னு எதுக்குமே தெரியாது.
0: கேட்டீங்களா?
1: எதுக்குமே ஒண்ணு பொண்ணு
0: நன்றிங்கய்யா. வாங்க. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கங்க. வணக்கம் சகோதரி.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: கரூர் மாவட்டம் வெங்கமேட்ல இருந்து உலகநாதன் பேசுறீங்க. சகோதரி இருவருக்கும், நமது நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கம் உங்களுக்கும். சொல்றீங்களா திக்குமுக்க?
3: திக்குமுக்க இன்னொரு முறை சொல்லுங்க சகோதரி.
2: இதுக்குதான் அதுக்குன்னு தெரிஞ்சா அதுக்குதான் இதுக்குன்னு தெரியும். ஆனா அதுக்குதான் இதுக்குன்னு தெரியாம இருந்தா இதுக்குதான் அதுக்குன்னு எதுக்குமே தெரியாது.
3: சொல்லுங்களா?
0: சொல்லுங்க சொல்லுங்க.
3: அதுக்குத்தான் இதுன்னு தெரிஞ்சா இதுக்குத்தான் அதுன்னு தெரியாம போயிடும். அதுக்குத்தான் இதுன்னு தெரிஞ்சா இதுக்குத்தான் அதுன்னு தெரியாமயே போயிடும்.
0: எதுக்குமே எதுவுமே தெரியாம போயிடும். மொத்தத்துல
3: எதுவுமே தெரியாம போயிடும்.
0: சரி, ஏதோ அதுக்கு இதுக்குன்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டீங்க. ஒழுக்கிட்டு வருது, அதையும் பாடிட்டீங்கன்னு
3: வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் சிம்பிளா ஈஸியா போறீங்க.
0: ஈஸியா வருது. சூப்பர், ரொம்ப அருமையா பாடிட்டீங்க, நன்றிங்க.
4: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
6: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: குலாஸ் நாட்டு சர்க்கரை
8: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தோரிகை.

0: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
4: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
5: நேரம் 4:52 ஆயிடுச்சு. இவ்வளவுதான் ஐடியா குடுத்தியாமா இல்ல இன்னும் ஏதாச்சும் ஐடியா எதுவும் குடுத்தியாமா அந்த பொண்ணுக்கு?
6: நிறைய ஐடியா கொடுத்தேன், ஒரு ஐடியா மட்டும் இப்ப கொஞ்சம் லேசா ஞாபகம் வருது.
5: ஐயோ சொல்லுங்க, அதையும் முடிச்சுடலாம்.
6: பயப்படாதீங்க பயப்படாதீங்க, சின்ன ஐடியா தான். என்னன்னா, நிறைய முதலாளியும் காத்தாயும் பாட்டு பாடுவாங்க பாத்தீங்களா?
5: ஆமா, அதுல இங்க வச்சிட்டீங்களா?
6: இல்லங்க, அது பாட்டு பாடும்போது இப்ப பாட்டு வந்து நீதானே என் பொன் வசந்தம் அப்படின்னு வருதுன்னு
7: வச்சுக்கோங்க.
6: கச்சேரி நடக்குதுங்க. ஆமாங்க, நடக்கும் போது அப்படியெல்லாம் பாடாதீங்க. நீங்க நீதானே என் பொன் வசந்தம் அப்படின்னு வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி
5: கொடுத்தேன். முத முத பாட்டு பாடி ஆரம்பிக்கலாம் நினைச்ச இதுலயுமே கை வச்சிட்டீங்க. சாப்பாடுறது, சாப்பிடுறதுல இருந்து தேநீர் குடிக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் மொத்தமா. ஆனா ஒரு அப்பாவியான ஒரு பொண்ணு, ஒரு விவரம் தெரியாம இந்த வரமாச்சும் சம்பளம் குடுத்துட மாட்டாங்களா? இந்த வரமாச்சும் ஆமா, உண்மைக்கே இந்த ஐடியாவுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல. இப்ப யாரோ வர்றாங்க, அவங்களையும் கேட்டுட்டு நாம கிளம்பிடலாம். வாங்க. வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம்மா. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் சிந்தப்பள்ளி கிராமத்துல இருந்து முனிசாமி பேசுறேன்மா.
5: முனிசாமியா கேக்குறீங்களா?
8: சொல்லுங்கம்மா.
6: திக்குமுக்கு கேட்டுருவோங்க ஐயா. கிடைத்தது கிடைச்சாலும் கிடைக்காதது கிடைக்காம இருக்காது, வருவது வராமல் இருந்தாலும் வராமல் இருப்பது வந்தே தீரும்.
9: இது
8: வேறையா?
6: கிடைச்சது கிடைச்சாலும் கிடைக்காதது கிடைக்காம இருக்காது,

0: வருவது வராமல் இருந்தாலும் வராமல் இருப்பது வந்தே தீரும்.
1: அவ்வளவுதான்.
2: கிடைத்தாலும் கிடைத்தது கிடைக்காவிட்டாலும்
1: இல்லீங்களே. நன்றிங்க. வாங்க, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: வணக்கம் மேடம், நான் திண்டுக்கல் மாவட்டம் விருதுலேருந்து விஜயா பேசுறேங்க மேடம்.
1: விஜயாமா கேட்டீங்களா?
3: பண்பலை
1: சார்பா உங்க பேத்திக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடலாம். நீங்க திக்குமுக்கு கேளுங்கம்மா. மோனிகா ஸ்ரீ. என்னங்கம்மா?
3: தேஸ்விகா ஸ்ரீ.
0: தேஸ்விகா ஸ்ரீ.
1: ஓ சரிங்கம்மா, பண்பலை சார்பா வாழ்த்து சொல்லிடலாம்.
0: கிடைச்சது கிடைச்சாலும் கிடைக்காதது கிடைக்காம இருக்காது, வருவது வராமல் இருந்தாலும் வராமல் இருப்பது வந்தே தீரும்.
1: என்னாச்சுமா சொல்றீங்களா?
3: சொல்றீங்க மேடம். கிடைச்சது கிடைக்காம இருந்தாலும் கிடைக்காம போகாது.
1: அப்புறம்
3: அதுக்கப்புறம்
1: வருவது வராமல் இருந்தாலும் வராமல் இருப்பது வந்தே தீரும். தூத்துக்குடியில இருந்து பாபு எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. உங்களுக்கான ஒலிக்கீற்று வருது, அதையும் பாடிட்டீங்கன்னா கேக்கலாமா?
4: பேர் என்ன தெரியாது, ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னு தெரியாது, பரவாயில்ல.
1: சொல்றீங்களாமா அம்மா? பாடுறீங்களா?
0: நானா பேரை சொல்லிட்டேனே, இவங்க பேர் தெரியாதுன்னு சொல்றாங்கன்னு யோசிக்கிறாங்க.
1: அவ்வளவுதான். அப்புறம் பாக்கியா, நான் வந்து ரொம்ப நான் மன உளைச்சல் ஆயிட்டேன் உங்களோட ஐடியாலாம் கேட்டு.
0: முதலாளி
1: எங்க அண்ணன் கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா, இப்ப வந்தாங்கல்ல நம்ம அண்ணன் தங்கச்சி எல்லாத்தையும் கூட்டிட்டு அஹிம்சை முறையில, அண்ணே தங்கச்சிக்கு காத்தாய்க்கு சம்பளத்தை கொடுங்கனே அப்படின்னு சரண்டர் ஆயிரம் முடிவு பண்ணிட்டேன்.
0: ஐடியாலாம் வேண்டாம்.
1: அஜயோ, இது ஐடியாவே கிடையாது. நான் கிளம்புறேன்ப்பா,
0: அப்படியே நானும் வர்றேன்.
1: நீ ஏன் கூட வந்துடாதீங்க.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: குலாஸ் நாட்டு சக்கரை,
4: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
5: இது 100% சுத்தமானது, செக் பண்ணி பாருங்க.
6: வழங்கிய வண்ணத்தூரிகை.
7: நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் முல்லசேரி பிரேம்தாஸ், ஆர் கே ராஜேஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு ஜே லிஷா. கணினி கைவண்ணம் சரஸ்வதி சங்கர் கணேஷ். இனி இடைக்கால இன்னிசை கீதங்களோடு வளம் வர காத்திருக்கிறது கொடைப்பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். சிவக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. உடல் நலன் மட்டுமன்றி மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். முதலீட்டிற்கு உகந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை நேரடி வரி வசூல் 13% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. படைப்பாற்றல் பொருளாதாரம் விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். காலை உணவு விரிவாக்க திட்டம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். முதலமைச்சர் திரு விஜயின் இங்கிலாந்து பயண விவரங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வுகாண தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. நவோதயா பள்ளிகளை அமைப்பதற்கான நிலங்களை உடனடியாக அடையாளம் காணுமாறு உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தாவேக அரசு காலதாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. நகர்ப்புறங்களில் சொத்து வரியை தாவேக அரசு உயர்த்தக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நாளை தொடங்க உள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழாவின் வீரர்களின் அணிவகுப்பின் போது தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜீந்தர்பால் சிங் தூர் ஏந்தி செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குவாங்ஷூ ஹுவாங்பூ சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே ஆஸ்திரேலியாவின் பிளேக் பெல்டன் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் 20 ஓவராக குறைக்கப்பட்ட இந்தியாவிற்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா சற்று முன்வரை 16.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியா ஓபன் மற்றும் மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களே,

ஒரு நாள் முழுக்க ஓடிய மனதிற்கு சின்ன ஓய்வை தர வந்த நேரம்தான் இந்த மாலை நேரம். சூரியன் மெதுவாக விடை சொல்ல, வானம் செம்மஞ்சள் நிறத்தில் சிரிக்க, காற்றோடு சேர்ந்து நிம்மதியாக பயணிக்கும் நேரம். இந்த அமைதியான நேரத்தில் சின்ன சந்தோஷம், அமைதி, நிறைய இசை கொண்டு வர கோடி பண்பலை 100.5 இது சித்திரச்சவனம். நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: விரைவில் திருச்சி சாரதாசில்.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
5: மிஸ்டர் கோல்ட், 100% கடலெண்ணெய்.
6: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
7: நேரமாலை 5:10. இது கோடி பண்பலை 100.5 சித்திரச்சு வனம். மல்லிகை முட்டு போல மெல்ல மெல்ல மலரும் காதல், கூச்சம் கலந்த சிரிப்பில் கதை பீசும் கண்களின் மொழி, தொட்டு பார்க்காத நேரம் கூட மனம் பரபரப்பில். இந்த உறவில் ஒரு பார்வை போதும், உள்ளம் முழுக்க வாசம் நிறைய என்கின்றான்.

இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 சித்திர செவ்வனம். கண்களில் பீசும் காதல், உதட்டில் சொல்ல மறுக்க உன் சிரிப்பு, என் இதயத்திற்கு அதுவே மொழியாகிறது. அழகை அலங்கரிக்க நகை வேண்டாம், உன் முகத்தில் குடியிருக்கும் அந்த ஒரு முத்து நகை போதுமே காதலுக்கு.

0: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
1: RS Infotainment எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குலாஸ் நாட்டு சக்கரையின் நல்வாழ்த்துக்கள்.
3: காற்றின் வெளியே ஒரு இசைப்பயணமாய் இது நம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வனம். ஒரு சின்ன மணி ஒளித்த நிமிடத்தில்தான் அவன் மனதுக்குள் அவள் நினைவு சத்தமாக பேச ஆரம்பித்ததாம். அந்த ஒளியிலே ஒளிந்திருக்கும் காதல் சொல்லாத வார்த்தைகளையும் சேர்த்தடிக்கும் இதய தளமாய். நேரம் சொல்லும் மணியல்ல அது, உன்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியையும் அழகாக்கும் இசை என்கின்றான்.

இது சித்திர செவ்வானம் நம் கோடி பண்பலை நுறுபுழி ஐந்தில். மண்வாசம் பீசும் காதல், அவன் சிரிப்பு அவளுக்கு சொர்க்கமாம். தங்கம் போல மின்னும் மண்ணோடு ஒட்டி வாழும் ஒரு அழகான காதல் கவிதை காற்றில் கலந்து வருகிறது.

0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் விருதுநகர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5

நேரமாலை 5:33. இந்த மான் கண்களுக்குள் பிறந்த ஒரு சொந்த மான். அவள் நடக்கின்ற ஒவ்வொரு பாதையும் அவனுக்கு திருவிழாவாம். அவள் பீசாத மௌனம் கூட அவனுக்கு ஒரு காதல் மொழியாம். இந்த மானே அவன் வாழ்நாளில் சொந்தமானான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் பெடரேஷன். அனுமதி இலவசம்.
2: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
3: இடைக்கால இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறேன்.

இருக்கிறது கோடை பண்பலை நுறுபுழி ஐந்தின் சித்திரச்சு வனம். அவனது இரவுகள் கூட அவள் நினைவிலேயே விழிக்கின்றதாம். அவள் இல்லாத நேரங்களில் கூட அவள் மௌனமே அவனுக்கு துணையாம். கண்கள் மூடினாலும் அவளது முகம்தானாம். காற்று அடிக்கும் போதெல்லாம் அவளது பெயரே கேட்கின்றதாம். நினைவிலே தொடங்கும் இந்த காதல் நிஜத்தில் முடியுமா?

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
2: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
1: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: சந்தங்களின் இளவரசி, இசை சொந்தங்களுக்கான மலையரசி, படைப்பதிலே கலையரசி, 24 மாவட்டங்களின் இன்னிசை சாரல், எத்திக்கும் தித்திக்கும் இனிமையின் தூரல், கோடை பண்பலை 100.5.
4: கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம்.
3: அத்தியாயம் 38 என்ன தண்டனை.
2: விக்ரமன் மற்றும் பொன்னனின் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தாள் குந்தவி. விக்ரமனை இனி ஒரு தடவை பிரிவதென்பது தன்னால் இயலாத காரியம் என்று எண்ணினாள். இனி வந்த குதிரைகள் அரண்மனை வாசலில் வந்து நின்றன. வாசற் காப்பாளருக்கு ரத்தின வியாபாரி தேவசேனர் வந்தால் உடனே தன்னிடம் அழைத்து வரும்படி குந்தவி கட்டளையிட்டிருந்தாள். இதோ குதிரையில் வந்தவர்கள் இறங்கி உள்ளே வருகிறார்கள். அடுத்த வினாடி அவரை பார்க்க போகிறோம். ஆஹா, இதென்ன, உள்ளே வருகிறது யார்? சக்கரவர்த்தி அல்லவா? குந்தவியின் தலை சுழன்றது. எப்படியோ பல்லை கடித்து கொண்டு சமாளித்து கொண்டாள். சிறிது தடுமாற்றத்துடன், அப்பா வாருங்கள் வாருங்கள், இத்தனை நாளாய் எங்கே போயிருந்தீர்கள் என்றாள். சக்கரவர்த்தி ஆவலுடன் குந்தவியின் அருகில் வந்து அவளை தழுவிக்கொண்டார். உடனே திடுக்கிட்டவராய், ஏனம்மா உன் உடம்பு ஏன் இப்படி பதறுகிறது என்று கேட்டார். ஒன்றுமில்லையப்பா, திடீரென்று வந்தீர்கள் அல்லவா என்றாள் குந்தவி. இவ்வளவுதானே? நல்லது, உட்கார் குழந்தாய். நீ உறையூரிலிருந்து எப்போது வந்தாய்? எதற்காக இவ்வளவு அவசரமாய் வந்தாய் என்று கேட்டுக்கொண்டே சக்கரவர்த்தி அங்கிருந்த ஆசனத்தில் அமர்ந்தார். குந்தவிக்கு அப்போது ஏற்பட்ட இதய துடிப்பை சொல்ல முடியாது. அப்பா இங்கே இருக்கும் போது அவர் வந்துவிட்டால் என்ன செய்கிறது? இப்பொழுது வருகிற சமயமாச்சே, அரண்மனைக்குள் வராமல் நேரே போய் கப்பலேறு செய்வதற்கு வழி என்ன என்றெல்லாம் எண்ணி அவள் உள்ளம் தவித்தது. அவளுடைய தவிப்பை கவனியாதவர் போல் சக்கரவர்த்தி, குழந்தாய், இன்று சாயங்காலம் நான் உறையூருக்கு கிளம்புகிறேன். நீயும் வருகிறாயா, அல்லது உறையூர் வாசம் போதுமென்று ஆகிவிட்டதா என்றார். உறையூருக்கா? எதற்காக அப்பா என்றாள் குந்தவி. ரொம்ப முக்கியமான காரியங்களெல்லாம் நடந்திருக்கின்றனாம்மா. அருள்மொழி தேவி அகப்பட்டு விட்டார் என்றார். ஆஹா என்று அலறினாள் குந்தவி. ஆமாம், அருள்மொழி தேவியை கண்டுபிடித்து கொண்டு வந்தது யார் தெரியுமா? நீ அடிக்கடி சொல்வாயே, யாரோ வேஷதாரி சிவனடியார் என்று.

0: அவர்தான் என்றார். என்ன என்ன, தேவி எங்கே இருந்தார்? யார் கொண்டு போய் வைத்திருந்தார்கள்? அந்த போலி சிவனடியார் ஒருவேளை அவரேதான் என்றாள். சக்கரவர்த்தி புன்னகையுடன், இன்னும் உனக்கு சந்தேகம் தீரவில்லையே அம்மா. இல்லை, அந்த சிவனடியார் அருள்மொழி ராணியை ஒழித்து வைத்திருக்கவில்லை. ராணியை கொண்டு போய் வைத்திருந்தவன் நான் முன்னமேயே ஒரு தடவை சொன்னேனே, அந்த கபாலிக கூட்டத்தின் பெரிய பூசாரி மகா கபால பைரவன். சிவனடியார் அருள்மொழி ராணியை காப்பாற்றி கொண்டு வந்ததின் பலன் அவருடைய உயிருக்கே ஆபத்து வருவதாயிருந்ததாம். நேற்று ராத்திரி மகா கபால பைரவன் சிவனடியாரை காளிக்கு பலி கொடுப்பதாக இருந்தானாம். அவரை கட்டி பலிபீடத்தில் கொண்டு வந்து போட்டாகிவிட்டதாம். கழுத்தில் கத்தி விழுகிற சமயத்தில் சிவனடியாரை யார் வந்து காப்பாற்றினார்களாம் தெரியுமா என்று கேட்டு நிறுத்தினார் சக்கரவர்த்தி. அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இது சித்திரச்சி வண்ணம் நம் கோடி பண்பலை 100.5 நிறமாலை 5:51. அவள் மனது மெதுவாக திறந்த நாளில்தான் அவன் வாழ்க்கை ஆரம்பிக்கின்றதாம். அவள் கண்கள் அவனை பார்க்கும் நாள்தான் அவன் வாழ்நாள் முழுமையடையுமாம். பெரிய வீட்டு கனவு இல்லை, சிறிய மனதுக்குள் பெரியதாக இடம் பிடித்த ஒரு வாழ்க்கை என்கின்றான்.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சை வனம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இடிக்கால இசையால் உங்கள் இதயங்களை வருடி சென்றது கோடி பண்பலை நுறுபுழி ஐந்தின் சித்திர செவ்வானம். மீண்டும் கேட்கலாம் சித்திர செவ்வானம் நாளை மாலை 5 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் ஜெனிஃபர். நன்றி நேயர்களே. இனி நம் கோடி பண்பலை நுறுபுழி ஐந்தில் ஆலய தரிசனம்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில், ஆலய தரிசனம்
1: சென்னை மாவட்டம் மாங்காடு வைகுண்ட பெருமாள் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

பனிமழை இசைமழையோடு ஓசோன் படலம் பூமிக்கருகே வரும். ஓங்கி உலகளந்தவனின் புகழ்பாட வந்திடும். நிலவளம் பெருக்கிட மழை பெய்யும். உயிர்களுக்கு இதமூட்டும் மாதங்களின் சுவாசம் மார்கழி மாசம். பாக்களின் ராகமாக பூக்களின் வாசமாக ஊரெங்கும் உற்சாக ஊற்றாக மனமெங்கும் மார்கழி. மார்கழியின் பெரும் சிறப்பு வைகுண்ட ஏகாதசி. வைணவ ஆலயங்களில் ஆண்டு முழுவதும் மூடியிருக்கும் வடக்கு வாசல் கதவுகள் இன்று திறந்து பெருமாள் எழுந்தருள்வார். சில ஆலயங்களில் விதிவிலக்கும் உண்டு. அப்படி ஒரு ஆலயத்திற்குத்தான் நாம் இன்று செல்ல போகிறோம். சுவாமி நேரடியாக வைகுண்டத்திலிருந்து வந்த வைகுண்டவாசன் என்பதால் இத்தலமே வைகுண்டமாக போற்றப்படுகிறது. அதனால் சொர்க்கவாசல் அமைக்கப்படவில்லை. வைகுண்ட ஏகாதசியான இன்று

0: சென்னை மாங்காட்டில் அருள் செய்யும் வைகுண்ட பெருமாள் ஆலயத்திற்கு செல்வோம். வாருங்கள். கோயிலுக்கு நான்கு நுழைவாயில்கள். கிழக்கு நுழைவாயிலில் பெரிய ஐந்து நிலை ராஜகோபுரம் உள்ளது. நுழைவு வாயிலின் இருபுறமும் யாளிகள் அழகிய தோற்றத்தில் இருக்கின்றன. இறைவனும் கிழக்கு நோக்கி இருக்கிறார். மூலவர் வைகுண்ட பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். மேல் கரங்களில் சங்கு சக்கரம் அருளும் கரம் ஒன்றும், தன் தங்கை காமாட்சியின் திருமண வைபவத்திற்கு பரிசாக தர மோதிரம் ஒன்றை மற்றொரு கரத்திலும் வைத்திருக்கிறார். அவர் கையில் உள்ள சுதர்சன சக்கரம் பிரயோக தோரணையில் இருக்கிறது. தாயார் கனகவள்ளி வெளிப்புற பிரகாரத்தில் தனிச்சன்னதியில் இருக்கிறார். வைகுண்ட ஏகாதசியான இன்று சுவாமி கருட வாகனத்தில் வலம் வருவார். சுவாமி எதிரே கருடாழ்வார் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார். பெருமாள் கோவில்களில் ஜெயன் விஜயன் இருவரும் துவார பாலகர்களாக இருப்பார்கள். ஆனால் இங்கு அவிரட்சகன் அக்னி துவார பாலகர்களாக இருக்கிறார்கள். தலத்தின் விருட்சம் மாமரம். வைகுண்ட பெருமாள் கோயிலில் கொடிமரம் இல்லை. வலதுபுறம் விக்னேஸ்வரர் சன்னதி இருக்கின்றது. தலபுராணம் என்ன சொல்கிறது தெரியுமா? கைலாயத்தில் ஒருமுறை அம்பிகை சிவபெருமான் கண்களை விளையாட்டாக மூடவே உலகம் இருளில் மூழ்கியது. அம்பிகையை பூலோகத்தில் பிறக்கும்படி இறைவன் கட்டளையிட்டான். சிவன் மீது கொண்ட பக்தியால் தன்னை மீண்டும் திருமணம் செய்ய பூலோகத்தில் கடும் தவம் மேற்கொண்டாள் அம்பிகை. தங்கையை தாரை வார்த்து கொடுக்க வைகுண்டத்திலிருந்து மகாவிஷ்ணுவும் சீர்கொண்டு வந்தார். அச்சமயத்தில் அசுர குருவான சுக்கராச்சாரியாரும் இறைவனை நோக்கி கடுந்தவம் செய்தார். இறைவன் அம்பிகையை விட பக்தனுக்கு முதலிடம் தந்து சுக்கராச்சாரியாருக்கு தரிசனம் தந்தார். அம்பிகையும் சுக்கராச்சாரியாரும் தவம் செய்த இடம் மாங்காடு. முனிவருக்கு காட்சி தந்த இறைவன் அடுத்து அம்பிகைக்கு தரிசனம் தந்து காஞ்சிபுரத்தில் உன்னை திருமணம் செய்வேன் என்று வாக்களித்தார். அம்பிகையும் காஞ்சிபுரம் சென்று தவம் செய்தாள். பூலோகம் வந்த மகாவிஷ்ணு மாங்காட்டில் தங்கையை காணாமல் தவித்த போது மார்க்கண்டேயர் நடந்ததை சொன்னார். மாங்காட்டில் வைகுண்டவாசர் எனும் திருநாமத்தோடு இங்கே எழுந்தருளினார். திருமால் வைகுண்டத்திலிருந்து நேரடியாக இங்கே வந்ததால் வைகுண்டவாசர். வளமான வாழ்வுக்கு வைகுண்ட ஏகாதசி நன்னாளில் வைகுண்டவாசர் திருத்தால் பற்றுவோம். ஒளிமயமான வாழ்வை பெறுவோம். இன்று சென்னை மாவட்டம் மாங்காடு வைகுண்ட பெருமாள் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:09.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: பருத்தி
1: இன்னர்வேர்
0: தரமான பருத்தில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
0: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா அது எத்தனையோ வகையான தன்மைகளை கொண்டது. சிலர் சொல்லுவாங்க அது ரொம்ப சுவை இல்லாமல் இருக்குங்க அப்படிப்பாங்க. இன்னும் சிலர் சொல்லுவாங்க அது மாதிரி சுவையானது எது இல்லை அப்படின்னு. எப்படி ஒரே பொருள் ஒருத்தருக்கு சுவையாகவும் இன்னொருத்தருக்கு சுவை இல்லாமலும் போகும், ஒரு கேள்வி வருது. இப்போ இனிப்பாக இருக்குன்னு வச்சுங்களேன், வெல்லம் சர்க்கரை இதெல்லாம் எல்லாருக்கும் இனிக்க தான் செய்யும். ஒருவேளை நோய் வாய்ப்பட்டிருக்கவங்களுக்கு வேணால் அது என்ன கசப்பாக இருக்கலாம். அப்போ வாழ்க்கை சிலருக்கு சுவையாகவும் சிலருக்கு வந்து சுவை இல்லாமலும் போயிடுச்சு, என்ன அந்த காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நாம் வந்து அதை சுவைக்க பழகணுங்க, அதான் உண்மையான ஒன்று. பலர் சொல்லுவாங்க நான் இந்த ஊர்லேயே பிறந்திருக்கக்கூடாதுங்க அப்படின்லாம் சில பேர் பேசிட்டே இருப்பாங்க. பொதுவாக நாம் வந்து ஒரு பொருளை விரும்புகிற எண்ணத்தோடு நாம் எதையும் நினைச்சோம்னா அது சுவையாக தான் இருக்கும். எடுத்துக்காட்டாக சொல்லதாக இருந்தால், என்னுடைய இனிய நண்பர் கமலஹாசன் அவர்கள்ட்ட நான் ஒரு முறை கூட நீங்கள் எல்லா வேலையும் பார்க்குறீங்களே எப்படின்னு கேட்டேன். அதுக்கு ரொம்ப சர்வசாதாரமாக சொன்னார், விரும்பி செஞ்சீங்கன்னா எந்த வேலையிலையுமே வந்து சோறு வராதுங்க. இப்போ நீங்கள் வாட்டுக்கு வேலை பார்த்துட்டு காலேஜில் இருக்க வேண்டியதானே, எதுக்கு இத்தனை ஊர் சுற்றுறீங்க? அது கட்டாயம் பணத்துக்காக இல்லைன்னு தெரியும், கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற போது சோர்வு தெரியாது இல்லையா அப்படின்னாரு. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ விடாமல் அழைகிறார் ஐயா, எங்கேயா போகிறாரு அப்படின்னு சொல்கிற ஆட்கள் எதையும் தேடி இல்லைங்க, நாம் கற்றதை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம போயிட்டே இருக்கிறோங்க. இப்போ பாருங்கள், சுவையான விஷயத்த நாம் பேசணும்னு ஆரம்பித்தோடனே அதில் ஒரு ஈடுபாடு வந்துடும். ஈடுபாடு வந்துட்டா கேட்க வைக்கும். இப்போ நான் வகுப்புக்குள்ளே போகிறேன், போன உடனே மாணவர்களை எடுநோட்டை படி அப்படின்னு நான் சொன்னேன்னா உண்மையிலேயே ஒரு ஜென்ம பகை ஏற்படுத்தாங்க செய்யும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா சற்று நேரம் அவங்கள்ட்ட சாதாரணமாக பேசிகிட்டு இருப்பேன். ஒரு திருக்குறளை நான் கரும்பலையில் எழுதி போட்டு, கற்றதுனால் ஆய பயனன்கள் வாழறிவன் நற்றார் தொழாரணின், இதை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு பையனை கேட்டேன். அவன் எந்திரிச்சு நீங்கள் தான் சார் அப்படின்னு மகிழ்ச்சியோட சொன்னான். உண்மைதான், நானே போர்டில் எழுதி போட்டு அவனை பார்த்து இதை யார் எழுதுனாலும் நான் கேட்டுக்கப்படாது. அவன் என்னோட மகிழ்ச்சியாக பேசணுங்கிற ஒரு நிலைக்கு நான் கொண்டு வந்த உடனே இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்து இவ்வளோ நல்லா பேசுறீங்களப்பா அப்படின்னு ஆரம்பித்து, சிலப்பதிகாரத்தில் ஒரு இடத்துல இதே மாதிரி வருது என்று நான் சொன்ன உடனேயே அவன் என் கூட வந்துடுறான். அவனுடைய சுண்டு விரலை என்னுடைய கையில் நான் பிடிச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன்னா சரியாக போதுங்க. அப்போ என்ன தெரியுங்களா, சுவை என்பதை நாம் சொல்லி கொடுத்துட்டோம்னா போதுங்க, ரசிக்க கற்றுக் கொடுப்பதாங்க வாழ்க்கை. இப்போ எடுத்துக்காட்டாக சொல்கிறதா இருந்தால், குழந்தை வந்து இதை விரும்பி செய்கிறாங்க அப்படி நம்ம சொல்கிறோம், ஆனால் அந்த விரும்புகிறத காட்டிலும் இதுதான் சரியான விஷயம்னு சொல்லலாம். எப்படி, இப்போ குழந்தை மண் திங்குது, அவன் ரொம்ப விரும்புகிறான் அப்படின்ட்டு நம்ம தினசரி அது வாங்கி கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக என்ன செய்வோம்னா, மண் வந்துப்பா உடம்பு கெடுதி, மாற்று சுவையாக நீ இதை சாப்பிட்டு பாறேன் என்று சொன்னால் உடனே அந்த பிள்ளை என்ன செய்யும்னா, சுவை மாறுகிற போது பழசு வேண்டாம் புதுசுக்கு வர்றோம்னு சொல்கிறது இல்லைங்களா, அது போல் நம்ம என்ன செய்கிறோம், அந்த குழந்தைய எடுத்துக்கிறோங்க. இன்னும் அழகாக சொன்னால், இந்த கால்சியம் குறைவாக உள்ள குழந்தைகள் தான் சில பொருள் எடுத்து எடுத்துக்கிட்டே இருக்குமா. இப்போ நீங்கள் கால்சியம் இருக்கக்கூடியது அந்த காலத்தில் என்ன இருந்தீங்க, சூடமுட்டாயின்னு ஒன்று இருக்கும், அந்த சூடமுட்டாயை வாங்கி வயலில் போட்டுகிட்டே இருந்தோம்னா மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ இந்த குழந்தைக்குரிய சத்தும் கிடைச்சிருது, அதுக்குரிய அந்த தேவையும் பூர்த்தி ஆகுது. அப்போ பார்த்தீங்களா, அதுக்கு பிடிச்ச வழியிலேயே போய் அதை நம்ம காலத்தில் இழுத்தோம்னா வாழ்க்கையினுடைய சுவையை கற்றுக் கொடுக்கலாங்க. மான் காட்டி மான் இழுத்தல் அப்படின்னு சைவ சித்தாந்தத்தில் ஒரு வரி உண்டு. அதாவது, ஒரு மானை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு மானை காட்டினால் அது மானை நோக்கி வரும் என்பதைப் போல. அதனால் வாழ்க்கையை சுவைக்க கற்றுக்கொள்ளணுங்க. கற்றுக் கொடுத்து சுவைக்க சொல்லிவிட்டால் பிறகு அதிலிருந்து யாருமே பிரிந்து போக மாட்டார்கள். சுவையுங்கள், சுவைக்க கற்றுக் கொடுங்கள், வாழ்க்கை இனிமையானது.
3: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர்
4: விளங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18-20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது.

0: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. பகலின் பரபரப்புகளை எல்லாம் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு மாலை தென்றலோடு மனதுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுக்கும் நேரத்தில் கதம்ப மலர்கள் உங்கள் நினைவுகளுக்கு மெல்லிசையையும் மாலைக்கு இனிமையையும் சேர்க்க இசையோடு பாக்யா. இனிவரும் ஒவ்வொரு நிமிடமும் இனிமையாகட்டும். இசையோடு இணைந்திருங்கள் கொடை பண்பலை 100.5.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆயுள் காப்பீட்டின் பாதுகாப்பு வலையை உறுதி செய்து உங்கள் சந்தை வருமானத்தை விரைவாக முன்னோக்கி அனுப்ப நீங்கள் தயாரா? அறிமுகப்படுத்துகிறோம் LIC இன்டெக்ஸ் பிளஸ். ரூபாய் 2500 வரையிலான மந்த்லி பிரீமியம் உடன் உங்கள் பயணத்தை தொடங்கி இரண்டு டைனமிக் ஃபண்ட்ஸ் இருந்து ஒன்றை தேர்வு செய்யவும். நிப்டி 50 தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்குகளில் வளரும் பிளெக்ஸி ஸ்மார்ட் குரோத் ஃபண்ட் அல்லது நிப்டி 100 கவனம் செலுத்தும் பிளெக்ஸி குரோத் ஃபண்ட், உத்தரவாதமான கூடுதல்களின் பாதுகாப்புடன். மேலும் விவரங்களுக்கு உங்கள் ஏஜென்டை தொடர்பு கொள்ளவும் அல்லது www.LIC.India.in பார்வையிடவும். LIC, ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பொருந்தும்.
2: ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
3: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
2: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குலாஸ் நாட்டு சர்க்கரையின் நல்வாழ்த்துக்கள்.

காலை பண்பலை 100.5 நேரம் மாலை 6:22. இசையோடு இணைந்திருங்கள் கொடை பண்பலை 100.5.

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 From 12th August to 12th October.
5: 7th முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, ஏஐ டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
6: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி ஏகே தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
7: மாலை பொழுதை ரசிக்க தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள் கொடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

0: நேரம் மாலை 6:38. கொடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கதம்ப மலர்கள்.
1: தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய் தேடல் தொடங்கியதே.

0: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
1: ஆதித்த கரிகாலன் கண்ணில் தென்பட்ட இரண்டு பன்றிகளில் ஒரு பன்றியின் மீது அம்பை எய்தபோது அந்த அம்பு அந்த பன்றியின் உடலில் தைத்தது போல இருந்தது. ஆனால் உடம்பை ஒரு உலுக்கு உலுக்கி அந்த பன்றி தன்மேல் தைத்திருந்த அம்பினை உதறியது. இதைக் கண்டு கந்தமாறன் ஏளனமாகச் சிரிக்கையில் ஆதித்த கரிகாலன் கோபம் கொண்டு தானும் வந்தியத்தேவனும் ஒரு பன்றியை துரத்திச் சென்று மாலைக்குள் கொன்று கொண்டு வருவோம் என்றும், கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் இன்னொரு பன்றியை துரத்திச் சென்று மாலைக்குள் அதை கொன்று கொண்டு வர வேண்டும் என்றும் கூறினான். வந்தியத்தேவனும் அவனுடன் சென்றான். அவர்கள் தொடர்ந்து சென்ற காட்டுப்பன்றி எந்த திசையில் எந்த வழியாக போய்க் கொண்டிருக்கிறது என்பது கொஞ்ச நேரம் வரையில் தெரிந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் பன்றி சென்ற வழியிலிருந்த செடிகொடிகளும் புதர்களும் அந்த பாடுபட்டிருந்தன. பின்னர் ஒரு சிறிய கால்வாய் குறுக்கிட்டது. அது காட்டில் பெய்யும் மழை தண்ணீரை ஏரியில் கொண்டு வந்து சேர்க்கும் கால்வாய். அவ்விடத்துக்கு வந்த பிறகு பன்றி எந்த பக்கம் போயிற்று என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. கால்வாயை கடந்து அப்பால் உள்ள காட்டுக்குச் சென்றதா, கால்வாய் ஓரமாக இந்த பக்கமாகவோ அந்த பக்கமாகவோ சென்றதா என்பதை அறிய முடியவில்லை. அந்த சமயம் கால்வாயின் வழியாக தெரிந்த ஏரியின் விசாலமான நீர்ப்பரப்பில் தெரிந்த ஒரு காட்சி அவர்களுடைய கவனத்தை கவர்ந்தது. படகு ஒன்று வந்து கொண்டிருந்தது. அதிலிருந்தவர்கள் பெண்மணிகள் என்றும் அறியக்கூடியதாய் இருந்தது. ஆனால் அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை. வந்தியத்தேவனும் கரிகாலனும் அந்த சமயம் இருந்த இடத்தை நோக்கியே படகு வருவதாக முதலில் காணப்பட்டது. பிறகு திசை சற்று திரும்பி ஏரிக்கரையோரமாக இருந்த இன்னொரு தீவை நோக்கி சென்று படகு மறைந்து விட்டது.
2: வல்லவரையா, படகில் வந்தவர்கள் யாராயிருக்கும்? பெண்மணிகள் போல தோன்றினார்கள் அல்லவா
1: என்றான் கரிகாலன். பெண்கள் போலதான் தோன்றியது, அதற்கு மேல் எனக்கும் தெரியவில்லை என்றான் வந்தியத்தேவன்.
2: ஒருவேளை சம்புவரையர் வீட்டு பெண்களாயிருக்குமோ?
1: இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஏன் இவ்வளவு தூரம் வர வேண்டும்?

0: ஆமாம், அவர்களா இருக்க முடியாதுதான். காலையில் பழுவேட்டரையர் புறப்பட்டு போய்விட்டார் அல்லவா? நிச்சயம்தானே?
1: நிச்சயம்தான் ஐயா. அரண்மனை வாசல் திறப்பதையும் அவர் யானை மீது வெளியே போவதையும் நானே பார்த்தேன்.
0: அவர் மட்டும்தான் போனாரா?
1: ஆமாம், கிழவர் மட்டும்தான் போனார், இளையராணி போகவில்லை.
0: அந்த கிழவரைப் போன்ற வீராதி வீரனை எங்கே பார்க்கப் போகிறோம்? என் பாட்டனார் மலையமானை கூட பழுவேட்டரையருக்கு அடுத்தபடியாகத்தான் சொல்ல வேண்டும்.
1: ஐயா, அந்த கிழவர்களை பற்றியெல்லாம் பிறர் சொல்லித்தான் கேட்டிருக்கிறேன். தங்களுடைய வீரத்தை போர்க்களத்தில் நேரிலே பார்த்திருக்கிறேன். கடம்பூர் அரண்மனையிலும் பார்த்தேன். கிழவர்கள் குமாரர்கள் எல்லோரையும் எப்படி நடுநடுங்கு அடித்து கொண்டிருந்தீர்கள் என்றான் வந்தியத்தேவன்.
0: அது உண்மைதான். ஆனால் எதற்காக அவ்வளவு தடபுடல் செய்தேனோ, அந்த சந்தர்ப்பம் நெருங்கி வந்திருக்கும் போது எனக்கு உள்ளமும் உடலும் நடுங்குகின்றன. என்னை போன்ற பயங்குள்ளி கோழையை இந்த சோழ நாட்டிலேயே காண முடியாது.
1: இளவரசே, இன்று காட்டில் வேட்டையாடிய போது அப்படி தாங்கள் பயந்து நடுங்கியதாக தெரியவில்லையே. வனவிலங்குகள், பட்சிகள், பின்னோடு வந்தவர்கள் எல்லோரையும் அல்லவா நடுநடுங்கச் செய்தீர்கள்?
0: இவையெல்லாம் ஒரு தைரியத்தில் சேர்ந்ததா? கேவலம் ஒரு வேட்டை நாய் வேங்கை புலி மீது பாய்ந்து கொல்லுகிறது, காட்டுப்பன்றி மதயானையோடு சண்டைக்கு போகிறது, வேட்டையாடும் தைரியம் ஒரு தைரியமா? வல்லவரையா, கேள். நான் செய்த சூழ்ச்சி பலித்துவிட்டது. பழுவேட்டரையர் நந்தினியை தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டார். ஆயினும் அவளை தனிமையில் பார்த்து பேசுவதை பற்றி எண்ணினால் எனக்கு பீதி உண்டாகிறது
1: என்றான் ஆதித்த கரிகாலன். ஐயா, அதற்கு காரணம் உண்டு. இத்தனை காலமும் பழுவூர் இளையராணியை பற்றி ஒருவிதமாக எண்ணியிருந்தீர்கள். இப்போது அவர் தங்கள் சகோதரி என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அவரோ தங்கள் குலத்தையே அழித்துவிட விரும்பும் பாண்டிய நாட்டு சதிகாரர்களோடு சேர்ந்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் அவரிடம் சொல்வது கஷ்டமான காரியம்தான். எனக்கு அதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தும் என்னால் சொல்ல முடியவில்லையே.
0: நண்பா, நீ அறிந்து வந்து கூறிய செய்தி ஒவ்வொன்றும் திடுக்கிடச் செய்வதாகவே இருக்கிறது. இன்னமும் என்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் சிற்சில பழைய விஷயங்களை யோசித்து பார்த்தால் உண்மையாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது. எனக்கும் அவளுக்கும் இடையில் எப்பொழுதும் ஒரு மாயத் திரை இருந்து வந்தது. பழையாறை பெரிய பிராட்டியார் செம்பியன் மாதேவியார் நந்தினியுடன் நான் சகவாசம் வைத்து கொள்ளக்கூடாது என்று அந்த நாளில் வற்புறுத்தி சொன்னார். ஆனால் உண்மை முழுவதையும் சொல்லவில்லை. சொல்லியிருந்தால் இவ்வளவெல்லாம் நேர்ந்திராது.
1: செம்பியன் மாதேவிக்கு முழு உண்மையும் தெரிந்திராமல் இருந்திருக்கலாம். யாரோ அனாதை, வாய் பேச முடியாத ஸ்திரீ, பெற்று போட்டுவிட்ட பெண் என்று மட்டும் அறிந்திருக்கலாம். சுந்தர சோழரின் மகள் பழுவூர் இளையராணி என்பது ஒருவேளை தெரியாமல் இருந்திருக்கலாம். இளவரசன் கரிகாலன் சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்திருந்தான்.
0: இளம்பிராயத்து நினைவுகள் அவன் உள்ளத்தில் அலையலையாக மோதிக்கொண்டு தோன்றி குமுறி கொந்தளித்துவிட்டு பிறகு வேறு நினைவுகளுக்கு இடங்கொடுத்துவிட்டு மறைந்தன. அந்த நினைவலைகளை பலவந்தமாக தடுத்து நிறுத்தி ஒரு தீர்க்கமான மூச்சு விட்டுவிட்டு சொன்னான் கரிகாலன்,
2: போனதை பற்றி இப்போது பேச வேண்டாம். நடக்க வேண்டியதை பற்றி பேசலாம். அதற்காகவே உன்னை தனியாக அழைத்து வந்தேன். பந்தயத்தில் நாம் தோற்றுவிட்டோம். பன்றி போய்விட்டது. இனி என்ன செய்வது, எப்படி செய்வது என்று யோசித்து முடிவு செய்யலாம். வல்லவரையா, நந்தினியிடம் அவளுக்கும் எனக்கும் உள்ள உறவை எப்படி சொல்வது என்று நினைத்தாலே எனக்கு பீதி ஏற்படுகிறது. அவள் முகத்தை நன்றாக நிமிர்ந்து பார்க்க கூட என்னால் முடியவில்லை. தப்பித்தவரை பார்க்கும்போதெல்லாம் வீரபாண்டியனுடைய உயிருக்காக அவள் மன்றாடிய போது எப்படி முகத்தை வைத்து கொண்டாளோ அப்படியே வைத்துக் கொள்ளுகிறாள். அவளுடைய பார்வை நெஞ்சை வாள் கொண்டு அறுப்பது போல இருக்கிறது. என் சகோதரி வீரபாண்டியன் மீது காதல் கொண்டு அவன் உயிருக்காக என்னிடம் மன்றாடினாள் என்பதை நினைத்தாலே என் நெஞ்சம் உடைந்துவிடும் போல இருக்கிறது. வல்லவரையா, உன் கருத்து என்ன? இன்னமும் அவளுக்கு உண்மை தெரியாது என்றா நினைக்கிறாய்? அவள் சுந்தர சோழரின் மகள் என்றும் எங்களுக்கெல்லாம் சகோதரி என்றும் அறியமாட்டாள் என்றா கருதுகிறாய்?
1: கோமகனே, இவையெல்லாம் தெரிந்திருந்தால் இன்னமும் பாண்டிய நாட்டு சதிகாரர்களுடன் சேர்ந்திருப்பாரா? சோழகுலத்துக்கு விரோதமாக ஒரு சிறுபிள்ளையை சிம்மாசனத்தில் அமர்த்தி பாண்டிய நாட்டு மன்னனாகவும் சோழ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாகவும் மணிமகுடம் சூட்டியிருப்பாரா? இவையெல்லாம் திருப்புறம்பயம் பள்ளிப்படையரகில் நள்ளிரவில் நடந்ததை நானே பார்த்தேன்.
0: இவ்வளவையும் பார்த்த உன்னை நந்தினி உயிரோடு விட்டுவிட்டதை நினைத்தால் வியப்பாயிருக்கிறது.
1: ஐயா, எனக்கு அதில் வியப்பில்லை. பெண்ணுள்ளத்தில் இயற்கையாக குடிகொண்டுள்ள இரக்கம் காரணமாயிருக்கலாம் அல்லவா?
0: வல்லவரையா, நீ உலகமறியாதவன். பெண்ணுள்ளத்தில் குடிகொண்டுள்ள வஞ்சகமும் வஞ்சனையும் எத்தகையவை என்பது உனக்கு

0: தெரியாது. என்ன நோக்கத்துடன் உன்னை அவள் உயிரோடு விட்டாள் என்பதை நான் அறியேன். ஆனால் என்னை எதற்காக ஓலை அனுப்பி வரவழைத்தாள் என்பது என் அந்தரங்கத்துக்கு தெரிந்திருக்கிறது. இளவரசே, அது என்ன காரணமாயிருக்கும்? என்னை கொன்று வீரபாண்டியனுக்கு பழிக்கு பழி வாங்கத்தான் வரவழைத்திருக்கிறாள். ஐயா, அப்படி ஏதாவது விபரீதம் நேர்ந்துவிடப் போகிறதென்று எண்ணித்தான் இளைய பிராட்டியும் முதன் மந்திரியும் என்னை அவசரமாக அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அவர்கள் கடம்பூருக்கு போக வேண்டாம் என்று சொன்னதை தாங்கள் கேட்கவில்லை. வல்லவரையா, இளைய பிராட்டியும் முதன் மந்திரியும் மிக மிக அறிவாளிகள்தான். ஆனால் விதியை அவர்களால் கூட தடுக்க முடியாதல்லவா? அருள்மொழிவர்மனை பற்றி சோதிடர்கள் சொல்லியிருப்பதையெல்லாம் உண்மையாக்குவதற்காகவே விதி என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதோ என்னமோ யார் கண்டது? வல்லவரையா, கந்தமாறன் என் பின்னால் இருந்து அம்பை விட்டானே, உண்மையில் அவன் கரடியை குறிபார்த்து விட்டானா என்னை குறிபார்த்து விட்டானா? நீ கவனித்தாயா? நான் கவனிக்கவில்லை ஐயா. ஆனால் கந்தமாறன் அத்தகைய துரோகம் செய்யக்கூடியவன் என்று நான் ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். வீட்டுக்கு வந்த விருந்தாளியை, அதிலும் சக்கரவர்த்தியின் குமாரனை பின்னாலிருந்து அம்பு எய்து கொல்லக்கூடியவனா கந்தமாறன்? அவனுடைய அறிவு கூர்மையை பற்றி எனக்கு அவ்வளவு உயர்ந்த அபிப்பிராயம் இல்லைதான். முதுகில் குத்தப்பட்டு உணர்வற்று கிடந்தவனை நான் தூக்கி கொண்டு போய் காப்பாற்றினேன். கண் விழித்ததும் என்னை பார்த்தபடியால் நான் தான் அவனை குத்தியதாக எண்ணிக்கொண்டான். அப்போது அவன் என் பேரில் கொண்ட பகைமை இன்னும் மாறவில்லை. ஆனால் அவனுடைய புத்தி கொஞ்சம் கட்டையாயிருந்தாலும் துரோக சிந்தனை உள்ளவன் அல்ல அவன். நண்பா, ஒரு அழகிய பெண்ணின் மோகனாஸ்திரத்துக்கு எவ்வளவு சக்தி உண்டு என்று எனக்கு தெரியாது. எவ்வளவு நல்லவனையும் அது துரோகச் செயல் புரியச் செய்துவிடும். ஐயா, பெண்களின் மோகன சக்தியை பற்றி நானும் சிறிது அறிந்துதான் இருக்கிறேன். அதனால் நான் ஒரு நாளும் துரோகியாகிவிட மாட்டேன். ஆஹா, மணிமேகலை நல்ல பெண், உன்னை துரோகமான காரியம் செய்யும்படியேவ மாட்டாள். நான் மணிமேகலையை சொல்லவில்லை. பூரணச்சந்திரனை பார்த்த கண்களுக்கு மின்மினி கவர்ச்சிகரமாக தோன்ற முடியுமா? பூரணச்சந்திரன் என்று யாரை குறிப்பிடுகிறாய்? இளவரசே, கோபிக்க வேண்டாம். பழையாற இளைய பிராட்டியைத்தான் சொல்லுகிறேன்.
1: அடே, அதிக பிரசங்கி! உலகில் உள்ள மன்னாதி மன்னர்கள் எல்லோரும் குந்தவையின் கைபிடிக்க தவம் கிடக்கிறார்கள். அத்தகைய என் சகோதரியை நீ மனத்தினாலும் நினைக்கலாமா?
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: அந்த காட்டு பன்றி போன இடம் தெரியல. கரிகாலனின் குதிரைக்கு நல்ல வேளை ஓய்வு கிடைச்சிட்டது. ஏரியில் போய்கிட்டு இருந்த படகு கவனத்தை ஈர்க்கவே வந்தியத்தேவனுடன் அதையொட்டி பேசத் தொடங்கினதை பார்த்தோம். தனக்கே ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சும் சொல்ல நினைச்சதை நந்தினியிடம் சொல்ல முடியாமல் போயிட்டதை வல்லவரையன் நினைவு கூர்ந்தார். நாமும் நினைவுபடுத்திப்போம். இடம் பள்ளிப்படை காடு. அம்மணி, தங்கள் எதிரி யார்? பழையாறை இளவரசிதான், வேறு யார்? அது தங்கள் மனோ கற்பனை. தேவி, தங்களுக்கு ஒரு உண்மையை, முக்கியமான உண்மையை தெரிவிக்க விரும்புகிறேன். போதும் போதும், நீர் உண்மை என்று சொல்ல ஆரம்பித்தால் அது வடிகட்டின கோட்டை பொய்யா இருக்கும். எனக்கு தெரியாதா? உமது உண்மையை நீரே வைத்துக்கொள்ளும். இப்படி சொல்லிட்டு அவனை பேச விடாமல் அப்பால் நின்றுகிட்டு இருந்த ரவிதாசன் கோஷ்டியாரை வர சொல்லிட்டா அல்லவா? உடம்ப ஓர் உலுக்கு உலுக்கி தான் எய்த அம்பை தெரித்து விழ செஞ்ச அந்த பன்றியை சும்மா விடுவான ஆதித்த கரிகாலன்? இந்த நிலையில் காட்டு பன்றி பற்றின சில குறிப்புகளை பார்க்கலாம். அந்த உடல் அமைப்புக்கு அதன் தலை ரொம்ப பெருசு, கால்கள் ரொம்ப குட்டை. உடல் அமைப்பு இப்படி விசித்திரமாக இருப்பதால் புலி கூட தயங்குமா தாக்குவதற்கு. பிடரி பகுதியில் முடி சிலிர்த்து கம்பி போல கெட்டியாக நிமிர்ந்து நிற்பது பயங்கரமான காட்சி. கீழ்த்தாடையில் எயிர்னு குறிப்பிடப்படுற கோரைப்பற்களை பார்த்து சிறுத்தை புலி, ஓநாய், நரி இதெல்லாம் கூட அஞ்சுமா பக்கத்தில் வர. வியக்கத்தக்க நுகர்வு ஆற்றல் கொண்டது காட்டுப்பன்றி. அனைத்துண்ணி வகையைச் சேர்ந்தது. அதாவது தாவரம், இறைச்சி ரெண்டையும் உண்ணும். விவசாய நிலத்தில் பூந்து பயிரையெல்லாம் நாசம் பண்ணிடும். குறிப்பாக கடலை, மரவள்ளி கிழங்கு, சோளம் இதையெல்லாம் விடவே விடாது. கந்தமாறன் சொன்னது ரொம்ப சரி. மற்ற விலங்குகளை வேட்டையாடுவதை விட காட்டுப்பன்றியை வேட்டையாடுறது மிக மிக கடினம். சரி, காட்டில் பெய்கிற மழை தண்ணீரை ஏரியில் கொண்டு சேர்க்கும் கால்வாய் பற்றி ஆசிரியர் குறிப்பிட்டிருந்தார் அல்லவா? வீரான ஏரிக்கு நீர்

0: வரத்துக்காக வெட்டப்பட்டது வடவாறு என்பதையும், உபரி நீர் வெளியேறி வெள்ளாற்றில் கலக்குது என்பதையும் நினைவுபடுத்திப்போம். இந்த வடவாறு கொள்ளிடத்திலிருந்து வருவது. தஞ்சாவூருக்கு வடக்கே ஓடும் வடவாறு வேறு. வெள்ளாறு, அதாவது வட வெள்ளாறு, வீராண ஏரிக்கு வடபகுதியில் ஓடுது. அடுத்து தீர்க்கமானங்கிற சொல், நெடிய, நீளமான, தெளிவான, நீடித்த, இப்படி பல பொருள்கள் கொண்டது. தொலைநோக்கு பார்வையையும் குறிக்கும். தீர்காயுள், நீண்ட நாள் உடல் நலத்தோடு வாழ்வது. காட்டுப்பன்றி விஷயத்துல தோற்று போனதா கரிகாலன் நினைப்பது நல்லதா போயிட்டுது. வல்லவரையனோட மனம் விட்டு பேச வாய்ப்பு கிடைச்சிருக்குதே.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இசையின் இனிமையில் திளைத்த உங்களிடமிருந்து விடைபெறுகிறது கோடைப்பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். மீண்டும் இனிய நேயத்தில் சந்திப்போம். விடைபெறுகிறேன் பாக்யா. நன்றி, வணக்கம் நேயர்களே. இணைந்தே இருங்கள் கோடைப்பண்பலை 100.5.

0: வார்த்தைகள் மௌனமான இடத்தில் இசை பேசத் தொடங்கும். மனதின் சுமைகளை மெல்ல கரைக்கும் மந்திரம், ஸ்வரங்களில் பெய்யும் மழை, உணர்வுகளை நினைக்கும் இசை. அப்படிப்பட்ட இசையை உங்களது விருப்ப கானங்களாக வழங்க கோடி பண்பலை 100.5 இது ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியில உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற வேண்டுமா அப்படின்னா 94 86 28 24 24 என் மீண்டும் ஒரு முறை 94 86 28 24 24 எனும் கட்சவி எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் இவற்றை குரல் பதிவாக அனுப்பினால் இனிவரும் ஒரு மணி நேரமும் இடம்பெறும் உங்களது விருப்ப பாடலும் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில உங்களுக்கான விருப்ப பாடலை வழங்க காத்திருக்கின்றேன் ஜெனிஃபர். இப்ப நிகழ்ச்சியில முதல் பாடல் யாருக்காக வர காத்திருக்கிறது கேட்கலாம்.
1: திருப்பூர் மாவட்டம் ஆதிக்குன்னத்தூர் செம்மாண்டம்பளையத்திலிருந்து பூங்கொடி பேசுகிறேன். கோடை பண்பலையில் பணியாற்றும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். எனக்கு பிடித்த பாடல் படம் மறுமலர்ச்சி, நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு என்ற பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.

0: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
1: RS Infotainment, எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
2: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
3: விருப்ப கானங்களை காற்றலையில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில. இனி வரும் பாடல்
4: உடுமுப்பேட்டை மோகன்ராஜ் காதலுக்கு மரியாதை படத்திலிருந்து என்னை தாலாட்டா வருவாளா.

நேரம் இரவு 7:15. இது நம் கோடி பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 94 86 28 24 24 எனும் கட்சவி எண்ணுக்கு உங்களது விருப்ப பாடலை குரல் பதிவோடு அனுப்பி வையுங்கள். இனிவரும் 1 மணி நேரமும் இடம்பெறும் உங்களது விருப்ப பாடல் நம் கோடி பண்பலை 100.5.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
2: என்ன மண்ணு தூசிக்கலாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
3: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
4: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குலாஸ் நாட்டு சக்கரையின் நல்வாழ்த்துக்கள்.
6: விருப்ப கானங்களை காற்றலையில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு.
7: ஹாய் கோடை எஃப்எம், ஐ எம் சபானா பர்வீன். ஐ எம் ஃப்ரம் சோலமாதேவி. மை ஃபேவரட் சாங் இஸ் ரோஜா பூந்தோட்டம் ஃப்ரம் கண்ணுக்குள் நிலவு.

0: இரவு 7:30. இது கோடி பண்பலை 105 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில இனி வரும் பாடல்.
1: வணக்கம். கோடை பண்பலை 100.5 அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் இனிமையான இரவு வணக்கம். ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம் வேணி நடராஜன். விஷ்ணு படம் சிங்கார கண்ணுக்கு மை கொண்டு வா லந்தலாலா பாடல். நன்றி, வணக்கம்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுல தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: விரைவில் திருச்சி

0: சாரதாசில்.
1: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் பெடரேஷன். அனுமதி இலவசம்.
2: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
3: கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம்.

0: இசை தேன் சிந்தும் பூஞ்சோலை கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சிக்காக இப்போ நம்ம முன்னாடி ஒரு நேயர் இருக்காங்க. இப்போ அவங்களை சந்திச்சிடலாம். வணக்கம் மேடம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: வணக்கம் மேம், என் பேர் சூர்யா, நாகப்பட்டினத்துலேருந்து வந்திருக்கோம்.
0: சூர்யா மேம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் நாகப்பட்டினம் டிஓ ஆஃபீஸில் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன்.
0: சரி, எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க?
1: நான் 2017 அப்பாயின்மெண்ட், 9 இயர்ஸ் சார்.
0: சரி சரி, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: ஆ ஓகே.
0: இப்போ லீவ்ல வந்திருக்கீங்களா? லீவ் போட்டு வந்திருக்கீங்க?
1: இல்லை மேம், லீவ் போட்டுட்டு தான் வந்திருக்கோம்.
0: சரி சரி, நீங்கள் எந்த இடம்லாம் சுற்றி பார்த்தீங்க?
1: நாங்கள் இந்த கோக்கர்ஸ் பார்க் போனோம், அது வந்து லேக்கு, தென் பிரையன் பார்க் போனோம்.
0: சரி,
1: அப்புறம் இன்னைக்கு வந்து இப்போ பைன் ஃபாரஸ்ட்டு, சைலண்ட் வேலி, அவ்வளோதான்.
0: சரி, இப்போ உங்கள் ஊருக்கும் கொடைக்கானலுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா?
1: டிஃப்ரென்ஸ் சில்ட்ரன்ஸ் மட்டும்தான். சில்ட்ரன்ஸ் இருக்குது, தென் வந்து மழை அடிக்கடி போய் பெஞ்சிட்டு இருக்கு. எங்களுக்கு வந்து சீசனுக்கு மட்டும்தான் மழை பெய்யும், இங்கே வந்து ஒரு ஆஃப் அனாக பெஞ்சிட்டு இருக்கு.
0: சரி, இப்போ நாகப்பட்டினம் பிடிச்சிருக்கா, கொடைக்கானல் பிடிச்சிருக்கா?
1: நாகப்பட்டினம் தான்.
0: உங்கள் ஊரை விட்டு கொடுக்க மாட்டீங்க அப்படிதானே? சரிங்க, ரொம்ப சந்தோஷம். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க?
1: எங்கள் வீட்டில் நான், ஹஸ்பண்ட் இருக்காங்க, பையன்.
0: பையன் என்ன பண்ணுறாங்க?
1: பையன் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்.
0: பேர் சொல்லிடலாமே,
1: தீரன்.
0: உங்களுடைய கணவர் என்ன பண்ணுறாரு?
1: ஹஸ்பண்ட் வந்து சித்தா ஹாஸ்பிட்டலில் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க, நாகப்பட்டினத்தில்.
0: சரி சரி, இதுக்கு முன்னாடி கொடைக்கானல் வந்திருக்கீங்களா?
1: ஆ, எவ்ரி இயர் வருவோம்.
0: எத்தனை தடவை வந்திருக்கீங்க?
1: நாட் கவுண்டபிள்.
0: சரி, கொடைக்கானலே அடிக்கடி போகிற இடம் எதுங்க? வருஷம் வருஷம் வரேன்னு சொல்கிறீங்களா?
1: அது இந்த பைன் ஃபாரஸ்ட்டு, அதை மிஸ் பண்ண மாட்டோம். அது ஃபோட்டோ வியூ நல்லா இருக்கும்ல, அதனால அங்கே போயிடுவோம். அப்புறம் அந்த பிரையன் பார்க்
0: எடுக்கிறதுக்குனே.
1: ஆமாம், அப்புறம் அந்த இது பூம்பாறையன் மனவனூர், அது
0: வருஷம் வருஷம் அந்த இடத்துக்கு.
1: ஆ
0: சரி, உங்கள் கூட பேசுனதில் ரொம்ப சந்தோஷம். சொந்த பந்தம் நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு கலைஞன் மூவியிலேருந்து எந்த நெஞ்சில் நீங்கள்
0: பாடல் கேட்கலாமா?
1: ஓகே,
0: நன்றிங்க.
1: தேங்க்யூ.

0: நேரமிரவு 7:43, இது நம் கோடி பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல்.
1: நான் திருவாரூர் மாவட்டம் பில்லூர் சதா கௌதமன், கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஷாஜஹான் படத்திலிருந்து மெல்லினமே மெல்லினமே என்ற பாடலை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: விருப்பத்தையும் உங்களுக்கு வழங்குகிறது. பாலிசியை வாங்குவதற்கு உங்கள் முகவர் அல்லது அருகில் உள்ள எல்ஐசி கிளையை தொடர்பு கொள்ளவும். ஆபத்து காரணிகள், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனையை முடிப்பதற்கு முன் சேல்ஸ் ப்ரோக்கரை கவனமாக படிக்கவும். எல்ஐசி, இனி ஒவ்வொரு நொடியும் உங்களுடன்.
1: நேரம் இரவு 7:50. இது கோடி பண்பலை 100.5 ஆசியலூர் குக்கு நிகழ்ச்சியில நிறைவான பாடல் இவர்களுக்காக.
2: ஹாய் மேம், என் பேர் பிரியா. நான் வந்து மதுரையிலேருந்து கால் பண்ணுறேன். எனக்கு வந்து தளபதியிலேருந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி இந்த சாங் போடுறீங்களா?

நேயர்களின் ஆசை கானங்களை காற்றலியில் தந்து நிறைவுக்கு வருகிறது கோடி பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. மீண்டும் கேட்கலாம் ஆசையில் ஒரு குக்கு நாளை இரவு 7 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் ஜெனிஃபர். நன்றி நேயர்களே.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது வன விலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வன விலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944-388-6452 944-388-6452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொது நலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.

இரவு வணக்கம் நேயர்களே. காலம் எழுதும் புதிய வரலாற்றின் முதல் வரிகள் வகுப்பறைகளில் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன. கைகளில் புத்தகங்கள், கண்களில் கனவுகள், மனதில் ஆயிரம் கேள்விகள், எதிர்காலத்தை நோக்கிய அழகான பயணம். அழகான பயணம் மேற்கொண்டிருக்கும் இளைய உள்ளங்கள் வளைய வரும் இளமை பேசுகிறது நிகழ்ச்சி உங்கள் கொடை பண்பலை 100.5. நிகழ்ச்சியில் உங்களோடு பாக்யா. இன்று இரண்டு விளையாட்டுகள் இருக்கின்றன. ஒன்று சலவடை, இன்னொன்று பட்டும் படாமலும் தட்டும் தொடாமலும். சொலவடை அது எப்படின்னா, பழமொழியை மாற்றி மாற்றி சொல்லுவேன், நீங்கள் சரியான வரிசையில் சொல்லணும். இப்போ கல்லும் தேயும் எறும்பு ஊற அப்படின்னு நான் சொன்னால், நீங்கள் எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி சொலவடை சொல்லிட்டேனா, அடுத்தது பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். அது எப்படின்னா, நான் வந்து ஒரு பொருளோட பேர் சொல்லுவேன், அந்த பொருளோட பேரை சொல்லாமல் நீங்கள் அதை பற்றின தகவல்களை சொல்லணும். இப்போ நான் வந்து தக்காளின்னு சொல்கிறேன்னு வைங்களேன், அது தக்காளின்னு நீங்கள் சொல்லாமல் அது சிவப்பு நிறத்தில் இருக்கும், உருண்டையாக இருக்கும், இல்லை பூசணிக்காய் மாதிரி லேசாக வரி இருக்கும் அந்த மாதிரி, இல்லை செடியில் காய்க்கும் இந்த மாதிரி, அதை பற்றின தகவல்கள் எல்லாம் சொல்லணும்.

கல்லூரி மாணவர்கள் அழைக்கலாம். 24 24 29 கொடைக்கானலின் முன்னிணைப்பான 04542 உடன் இணைத்து எண்கள் மற்றொரு முறை 2424 2424 2904 0454 2 இந்த எண்களில் மாணவ செல்வங்கள் அழைக்கலாம்.

கொடை பண்பலை 100.5 நாம் சிறுவர்களோட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளோட 2 விளையாட்டுகள் விளையாட இருக்கோம். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய முதல் நேயர் யார், எங்கேருந்துன்னு பார்க்கலாமா? வணக்கம் வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், ஹலோ, இணைப்பில் இருந்தாங்க.

0: கல்லூரிமானவர்கள் யார் நம்மகிட்ட எங்கேருந்து இப்போ பேச வர்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டம்.
0: யார் பேசுகிறீங்க?
1: கார்த்திகா.
0: கார்த்திகா, கார்த்திகா என்ன படிக்கிறீங்க?
1: செவன்த்து
0: படிக்கிறீங்களா? இன்னைக்கு ரெண்டு விளையாட்டுகள் இருக்கு, என்ன விளையாட்டு விளையாடலாம்? சொல்லவடை விளையாடலாமா? சரி. வினை விதைத்தவன் தினை அறுப்பான், தினை அறுப்பான் தினை விதைத்தவன்.
1: தினை விதைத்தவன் தினை அறுப்பான்.
0: மறுபடியும் சொல்லுங்க.
1: தினை விதைத்தவன் தினை அறுப்பான்.
0: திருப்பி சொல்லல, சொல்லவடைய சரியா சொல்லணும். சொல்லுங்க, நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குது, சொல்லுங்க. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தினை விதைத்தவன் தினை அறுப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியாதா? வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தினை அறுத்தவன் தினை விதைத்தவன் தினை அறுப்பான். அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செயல் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல செயல்களாக திரும்ப வரும். அதே மாதிரி நம்ம கெட்ட செயல்கள் செஞ்சோன்னா நமக்கு கெட்ட செயல்களாக திரும்ப வரும். அதனால் எப்போவுமே நல்ல செயல்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த சொலவடையோட அர்த்தம். சரிங்களா?
1: சரிங்க.
0: நன்றி.
1: நன்றி.

எப்போவுமே பள்ளி கல்லூரி மாணவர்கள் அப்படின்னா இப்படி தாங்க அடிப்பிடி சண்டையோடு தான் இருக்கும். ஆனாலும் நம்ம அன்பாக அதை விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க. நம்ம பள்ளி கல்லூரி

0: 8:17 பள்ளி கல்லூரி மாணவர்களை சந்தித்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பேச காத்திருக்கும் நேயர் யார் எங்கிருந்து பார்க்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர்
0: மாவட்டம். திருப்பூர்ல இருந்து யோகித் பேசுறீங்க. என்ன படிக்கிறீங்க?
1: 8ஆம் வகுப்பு
0: படிக்கிறீங்க. வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க?
1: அப்பா, அம்மா,
0: அண்ணன் கூட சண்டை போடுவீங்களா? சண்டை போடுவீங்களா?
1: சின்ன
0: சின்னதா சண்டை போடுவீங்களா? ஆமா, அப்பதான் ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? சரி, இப்போ நம்ம விளையாட்டுக்கு போயிடலாம். பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். இதுல வந்து உங்களுக்கான வார்த்தை வந்து சொல்லுங்க. எப்படி விளையாடணும்னு சொல்லணுமா? இப்போ வந்து நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னு வைங்களேன். இப்போ வந்து தக்காளி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, தக்காளி அப்படிங்கிற பேரை நீங்கள் திரும்ப சொல்லாமல், இது சிவப்பு நிறத்தில் இருக்கும், இது செடியில் காய்க்கும், இது காய்கறி வகையை சார்ந்தது, அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். ஆனால் நான் இப்போ உங்களுக்கு காய்கறி சொல்ல போகிறது இல்லை, உங்களுக்கு சொல்ல போகிறது ஸ்மார்ட் டிவி.
1: ஸ்மார்ட் டிவி.
0: அந்த ஸ்மார்ட் டிவி வேணாம். நம்ம உங்கள் வகுப்பறையில எல்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ ஒரு லேபில், அந்த ஸ்மார்ட் டிவி. இப்போ ஸ்மார்ட் போர்டு. என்னம்மா?
1: ரைட்டிங் போர்டு இருக்கு. சடன் பண்ணலாம். சவுண்ட்.
0: இப்போ ஸ்மார்ட் டிவி எல்லா அரசு பள்ளிக்கூடங்களிலுமே இருக்குது. என்னெல்லாம் உபயோகப்படுத்துவாங்க அப்படின்னா, நம்ம வந்து கம்ப்யூட்டர் என்னெல்லாம் பயன்பாடு இருக்கோ அதுவுமே மாணவர்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. நம்ம அது மாதிரி ஒரு உங்களுக்கு கல்வி சம்மந்தமான வீடியோக்கள், பாடல்கள், இல்லை வந்து ஏதாவது தகவல்கள், அதை வந்து நம்ம ஸ்மார்ட் போர்ட்லேயே வந்து இப்போல்லாம் வந்து காட்டிகிட்ருக்காங்க. ரொம்ப அருமையாக வந்து சொன்னீங்க. நன்றி.
1: நன்றி.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் பெடரேஷன். அனுமதி இலவசம்.
2: மலைக்கோட்டையின் துபாய் திருச்சி AK தங்க மாளிகையில் தங்க நகை கிராமிற்கு 1000, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை தெப்பக்குளம் எதிரில், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், சென்னை மற்றும் கிளைகள்.
3: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
4: நிலைய இயக்குனர்
3: தங்கள் அன்புடன் பகுதி
4: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101.
4: மின்னஞ்சல் முகவரி
3: kodaifm@gmail.com.
4: கட்சவி இலக்கம்
3: 94 86 28 24 24.

0: எல்ஐசியின் புதிய ஜீவன் சாந்தி பாலிசி. ஒரு முறை பிரீமியம் செலுத்தி வாழ்நாள் முழுவதும் கேரண்டீட் ஆனுவிட்டி பெறுங்கள். எப்போது வேண்டுமானாலும் எல்ஐசி ஜீவன் சாந்தி, நிம்மதி கேரண்டீட். எல்ஐசி ஹர்பல் ஆப்கே சாத்.
1: விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்த விவரங்களுக்கு கையெழுத்திடுவதற்கு முன் விற்பனை ஆவணத்தை தெளிவாக படிக்கவும்.
2: கோடை பண்பலை 100.5
3: இப்பொழுது நாம் கேட்கலாம்
2: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
3: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
4: கொடைக்கானல் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒரே ஒரு ஜாமீன் கையெழுத்து. யார் கேட்பாங்க? சொந்தக்காரர். என் பையன் தொழில் தொடங்க போகிறான், அதுக்கு லோன் வாங்கணும்,

0: சின்ன ஒரு ஜாமீன் கையெழுத்து தானே, போட்டு கொடுக்கலாமா அப்படின்னு வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க. இல்லை ஒரு ஆஃபீஸ் நண்பர் இருக்காரு, இப்போ நான் வீடு வாங்க போகிறேன், நானும் சம்பாதிக்கிறேன், ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு சின்ன கையெழுத்து தான்ப்பா போட்டு கொடுப்பா, நம்ம முடியாதுன்னு சொன்னோன்னா அவர் முகம் சொல்லிச்சிருவாரோ, சொந்தக்காரங்கள்ட்ட முடியாதுன்னு சொன்னால் உறவே விட்டு போயிடுமோ, இந்த மாதிரி பல நேரங்களில் பலர் சந்திக்கக்கூடிய ஒரு தர்ம சங்கடமான சூழல் இது. ஒரு கையெழுத்து தானே, பணம் வாங்குறது அவங்க தானே, நமக்கு என்ன வந்துடப்போகுது அப்படின்னு நினச்சி தயக்கத்துடனோ இல்லது முகதாட்சத்துக்காகவோ பலர் வந்து கேரண்டி கையெழுத்து போட்டுடுறோம். ஆனால் அந்த ஒற்றை கையெழுத்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய சிக்கலில் நம்மளை தள்ளி விட்டுடும் அப்படிங்கிறத பல பேருக்கு இன்னும் கண்டிப்பாக தெரியாது. சட்டப்படி கேரண்டார் அப்படின்னா வெறும் சாட்சி கையெழுத்து போடுறவங்க இல்லை. இந்திய ஒப்பந்த சட்டப்படி கடன் வாங்கியவருக்கு என்ன பொறுப்பு உண்டோ அதே பொறுப்பு உத்தரவாதம் தருகின்ற உங்களுக்கும் சம அளவில் பங்கு உண்டு. இதை தான் வந்து கோ எக்ஸ்டென்சிவ் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய எளிமையான அர்த்தம் என்னன்னா, கடன் வாங்கிய நபர் தவணையை செலுத்த தவறிட்டாங்கன்னா, ஒரு வங்கியாக இருக்கட்டும்னு வச்சுங்க, அவங்க வந்து அவரைத்தான் முதல்ல நெருங்கி கேட்டு முடிக்கணும்னு கட்டாயம் இல்லை, நேரடியாக உத்தரவாதம் அளித்த உங்ககிட்ட வந்து முழு தொகையும் நீங்கள் தான் கட்டணும் அப்படின்னு சட்டப்படி கேட்கறதுக்கு வங்கிகளுக்கு முழு உரிமை இருக்குது. ஒருவேளை கடன் வாங்கினவங்க தொழில் நஷ்டம்னு சொல்லி கையை விரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ சட்டப்படியான பிரச்சனை உங்கள் மேலே தான் பாயும். ஒருவர் வாங்கிய கடனுக்காக நீங்கள் கேரண்டியாக நின்னால் என்னெல்லாம் நடக்கும்னு யோசிச்சுக்கோங்க. சொத்து முடக்கம் அல்லது சம்பள பிடித்தம் நீதிமன்ற உத்தரவின் மூலமாகவோ அல்லது சர்ஃபேசி சட்ட விதிகளின்படியோ உங்களுடைய வங்கி கணக்குகள், மாத சம்பளம் அல்லது அசையா சொத்துக்கள் இவைகளையெல்லாம் ஜப்தி செய்வதோ முடக்கக்கூடிய நிலையோ வரலாம். உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து சரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்கியவர் தவணையை செலுத்த தவறிட்டால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் கடுமையாக பாதிக்கப்படும். நாளைக்கு உங்கள் குடும்ப அவசரத்துக்கோ அல்லது உங்கள் பிள்ளைகளின் படிப்புக்கோ நீங்கள் சுயமாக கடன் வாங்க நினைச்சா அப்போ வங்கிகள் உங்களுக்கு கடன் தர மறுக்கலாம். அதே சமயத்தில் முகதாட்சண்யத்துக்காக போட்ட கையெழுத்து இறுதியில் அதே உறவையும் அதே நட்பையும் முற்றிலுமாக முறிச்சு விட்டு உங்களை நீதிமன்ற படிகளுக்கும் சேர்த்து இழுத்துட்டு போயிடலாம். அப்போ ஏன் ஒரு நண்பரோ அல்லது ஒரு ஆஃபீஸில் இருக்கிறவங்களோ கையெழுத்து கேட்டால் நட்புக்காக போடுறதுல என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எப்போ தான் அப்போ கையெழுத்து போடலாம், என்ன தான் செய்யலாம் அப்படியும் சில பேர் யோசிக்கலாம். அப்படின்னா யாருக்கும் கேரண்டியாக போடக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது உங்களுக்கு. என்ன ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணுன்னா, கடன் வாங்கியவர்கள் நேர்மையாகவும் நாணயமாகவும் அந்த கடனை திருப்பி செலுத்தி விடுவார்களா, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ கடன் வாங்கியவர்கள் ஒருவேளை கட்ட தவறிட்டாங்கன்னா அந்த முழு பணத்தையும் எனக்கு திருப்பி செலுத்தக்கூடிய மன உறுதியும் பொருளாதார வலிமையும் எனக்கு இருக்குது அப்படின்னு நம்பினா மட்டும்தான் கேரண்டி போடலாம். அப்படி ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் கையெழுத்து போட வேண்டி வந்ததுன்னா, படிவத்தில் உள்ள எல்லா நிபந்தனையும் முழுசாக படித்து பாருங்கள். வெற்று காகிதத்தில் ஒரு நாளைக்கும் கையெழுத்து போடாதீங்க. அதோடு இல்லை, வாங்கினவங்க தவணையை சரியாக தொடர்ந்து கட்டி வர்றாங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். நேயர்களே, என்ன சொல்ல வரேன்னா, மற்றவர்களுக்கு உதவி செய்வது மிகச்சிறந்த பண்பு தான். ஆனால் அப்படி செய்கிற உதவி உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்கள் குடும்பத்தினுடைய பொருளாதார பாதுகாப்பையும் உறுதி செய்கிறதா இருக்கணும். அதை கொண்டு அடகு வைக்கிற விஷயமா இருக்கக்கூடாது. நட்பும் உறவும் ஒரு பக்கம் இருந்தாலும் சட்டமும் நிதி பொறுப்புங்கிறது யதார்த்தம். என்னை மன்னிச்சிருங்க, எங்கள் குடும்ப சூழ்நிலையால் உங்கள் ஜாமீன் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு முன்கூட்டியே கண்ணியமாக மறுத்து விடுவது தவறு கிடையாது, அதுதான் விவேகம். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக கற்றுக்கணும். முகதாட்சண்யத்திற்கு மதிப்பளித்து வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். விழிப்புணர்வோடு இருப்போம், நிம்மதியை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது
2: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
2: நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக சட்ட ஆலோசனைகள் பெற விரும்பினால் எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101. மின்னஞ்சல் முகவரி கோடை FM@gmail.com.

0: வாட்ஸ்அப் செவி இலக்கம் 94 86 28 24 24.
1: கொடைப்பண்பலை 100.5 பள்ளி கல்லூரி மாணவர் மாணவிகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். நமது இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் தண்ணீருக்கு அரடியில் போய் ஓவியம் வரைய முடியாதுங்க, தன்னம்பிக்கை இல்லாமல் அது மாதிரி எதுவுமே செய்ய முடியாது. இப்போ இணைப்பில் தன்னம்பிக்கையை வந்து கைவிடாமல் காத்துட்ருக்கக்கூடிய அந்த நேயர் யாருன்னு பார்த்துடலாமா? வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? யோகதர்ஷிகா. என்ன படிக்கிறீங்க? மூன்றாம் வகுப்பு படிக்கிறீங்க. நாளைக்கு பாப்பாக்கு பிறந்த நாள். பாப்பா பேர் சொல்லுங்க. ஜெய்ஷ்விகாவா? ஜெய்ஷ்விகா என்ன படிக்கிறாங்க? ஒரு வயசு ஆகுதா? சரி, அப்போ ஜெய்ஷ்விகாவுக்கு கோடைப்பண்பலை சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரியா? இப்போ உங்களுக்கு சொலவடை நான் சொல்றேன், நீங்க திரும்ப சொல்லுவீங்களா? காக்கைக்கு ஒரு கல் 1000. சூப்பர். 1000 காக்கைக்கு ஒரு கல். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா யோகதர்ஷிகா? எதிரிகள் வந்து 1000 பேர் வந்து நம்மளை சூழ்ந்தாலுமே ஒரு வீரன் மட்டும் போதுமா அந்த 1000 வந்து எதிரிகளை சமாளிக்கிறதுக்கு? அப்போ நம்ம தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்றது தான் இந்த சொலவடையோட பொருள். நன்றி யோகதர்ஷிகா.
2: நன்றி மேடம்.
1: நன்றி.

0: ஏழாவது முறையாக தென்னிந்தியாவின் மாபெரும் பேக்கரி திருவிழா இந்தியா பேக்கரி எக்ஸ்போ 2026 சென்னை ட்ரேட் சென்டரில் செப்டம்பர் 18 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. பேக்கரி தயாரிப்பில் உலகளாவிய புதிய தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ்ட் மிஷினரி, AI டெக்னாலஜி என உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களின் 200 மேற்பட்ட பிரம்மாண்ட ஸ்டால்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷன். அனுமதி இலவசம்.
1: நம்ம அவங்களை செய்யணும்னா உங்கள ஒவ்வொருத்தனும் காத்து நீவாடி கணிக்கிற ஒரு மண்டாடி ஆகணும்.
2: RS Infotainment எல்ரட் குமார் வழங்கும் சூரிய நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.

0: கொடைப்பண்பலை 100.5 நாம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த பள்ளி மாணவர் யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் நாகப்பட்டினம், சிவகாமிக்கா. 9th.
0: சிவகாமி பேசுறீங்க. என்னெல்லாம் உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்?
1: எங்க வீட்டுல அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி இருக்கோம்க்கா.
0: சரி, நீ என்ன விளையாட்டு விளையாட போறீங்க? சரி, உங்களுக்கு வந்து நான் ஒரு பொருளோட பேர் சொல்லுவேன், நீங்க வந்து அது அந்த பொருளோட பேரை சொல்லாம அந்த பொருளை பத்தி நீங்க வந்து சொல்லணும், சரியா? நான் வந்து இப்ப வந்து அறிவியல் ஆய்வகம் உங்களுக்கு சொல்றேன், சரியா? அறிவியல் ஆய்வகம், சயின்ஸ் லேப் இருக்கு இல்லையா, அத பத்தி சொல்லுங்க. வானொலி பெட்டியை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பேசுங்க.
1: சரிங்க. அதுக்கப்புறம் அங்க நம்ம ஒரு பொருள் கரண்ட் இழுக்கிறோம்.

0: அப்புறம்
1: அந்த நம்ம இந்த பெரிய பெரிய பொருளா யூஸ் பண்ணா அது அது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் அந்த சதவீதத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கும்க்கா.
0: அப்புறம்
1: இந்த இப்ப கரண்ட் மினிமம் தொடர்ச்சியா இல்ல
0: நீங்க வந்து தொடர்ந்து வந்து ஃபிசிக்ஸ் லேப் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அது போக உயிரியல் இந்த லேபுமே இருக்கும். நம்ம என்ன சொல்கிறது, 8-9 படிக்கும்போது இந்த உயிரியல் ஆய்வகத்தினால தான் பயங்கரமான ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸில் நிறைய ஆர்வம்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துலேருந்தே ஃபிசிக்ஸ் லேப் பற்றி தான் சொல்லிகிட்ருக்கீங்க. சரி, ஒரு நன்றி. ரொம்ப அழகாகவே வந்து நீங்கள் பேசுனீங்க. கோடை பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: காலை பண்பலை 100.5 நேரம் 8:49 ஆயிடுச்சுங்க. நம்மளோட பள்ளி கல்லூரி மாணவர்களாக ரொம்ப அழகாகவே வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கேருந்து அப்படின்னு பார்த்துடலாமா? வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க, என்ன படிக்கிறீங்க?
1: நான்காம் வகுப்பு
0: படிக்கிறீங்க. இனிமேல் தான் சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டீங்களா? இனிமேல் தான் சாப்பிடணுமா? சரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கேன்னு சொன்னீங்க?
1: அம்மா, அப்பா, தம்பி, நான். அம்மா வேலைக்கு போயிட்டாங்க.
0: சரி,
1: அப்பா வீட்டுல இருக்காங்க.
0: ஓகே, சரி, என்ன விளையாட்டு விளையாடலாம் சொல்லுங்களேன். சொல்லவடை விளையாடலாமா? சரி, நான் வந்து சொல்றேன், சரியா? இப்போ கல்மேல், கல்வி, எழுத்து, இளமையில். கல்மேல், எழுத்து, கல்வி, இளமையில். இளமையில் கல் அது வேற, இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு வார்த்தை சேர்த்து வருது.
1: இன்னொரு
0: தட்டி சொல்லவா? கல்மேல், எழுத்து, கல்வி, இளமையில். அமைதியா இருக்காதீங்க, சொல்லுங்க யாஷிகா. இளமையில் இளமையில் கல்வி, கல்மேல் எழுத்து. கல்வியை மறந்துட்டீங்க போல இருக்கு, ஆனா அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கு அர்த்தம் தெரியுமா யாஷிகா உங்களுக்கு?
1: கல்வி
0: சம்பந்தப்பட்டது, கரெக்ட் தான். இப்போ உங்களை மாதிரி குட்டியாக இருக்கும்போதே வந்து கல்வி அப்படின்றது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத தான் வந்து இந்த சொல்லவடை சொல்லுது. இளமையில் கல்வி அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து கல் மேலே எழுதின எழுத்து மாதிரி எப்போவுமே வந்து அழியாமல் இருக்கும். அதுக்காக தான் இளமையிலே வந்து கற்கணும் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்க இல்லையா?

0: இளமையில் கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொலவடைக்கான பொருளுமே இதுக்குள்ள பொதிஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி ஆசிகா, ரொம்ப அழகா பேசுனீங்க.
1: நன்றி.

நம் கூட பண்பலை 100.5 இரண்டு சொல் விளையாட்டுகளோடு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை சந்தித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன் பாக்யா. நன்றி, வணக்கம் நேயர்களே.

நாள் முழுக்க சத்தமாய் ஓடிய உலகம் இப்போது மௌனமாய் தூங்க ஆரம்பிக்கும் நேரம். விளக்குகள் ஒளியாய் எரிந்தாலும் மனது மட்டும் இருட்டோடு பேச ஆரம்பிக்கும் நேரம். பகலில் சொல்ல முடியாத வார்த்தைகள், யாரிடமும் பகிர முடியாத நினைவுகள், எல்லாவற்றையும் மெதுவாக திரும்பி பார்க்கும் அழகான தருணம். இந்த இரவு நேரத்தில் உங்கள் மனதின் மௌனத்திற்கும் ஒரு குரலாக, ஒரு துணையாக, ஒரு நிம்மதியாக இசையை கொண்டு வருகிறது கோடி பண்பலை 100.5 குடைத்தின்றல் நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

9:08. இது கோடி பண்பலை 100.5 குடித்தென்றல். கண்களில் பீசும் மௌனம் கூட அவள் அருகில் வந்தால் சத்தமாகின்றதாம். அவன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் அவளது பெயரை மட்டும் உச்சரிக்கின்றதாம்.

இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 கொடித்தென்றல். நிலவை காட்டி கவிதை சொன்னானாம். ஆனால் அந்த கவிதை எல்லாம் அவள் சிரிப்பில் மறைந்து விடுகிறதாம். ஏனென்றால் அவளது அழகை தவிர வேறு எதுவும் அவனுக்கு அழகு இல்லையாம். காதல் என்றாலே அவள் மட்டும்தான் போல.

நேரமிரவு 9:17. இது கொடித்தின்றல் நம் கோடி பண்பலை நுறுப்புழையாய்ந்தில். மழை தோறும் போது நினைவில் வருவது அவள்தானாம். காற்று வீசும் போது இதயத்தில் நுழைவதும் அவள்தானாம். அவனின் உலகமே அவள் மட்டும்தானாம்.

0: RS Infotainment எல்ரட் குமார் வழங்கும் சூரி நடிப்பில் மண்டாடி வெற்றி நடை போடுகிறது.
1: காற்றின் வழியே ஒரு இசை பயணமாய் இது கோடி பண்பலை 100.5 கொடித்தென்றல். அவள் அருகில் இல்லாத நேரம் நின்று விடுகிறதாம். அவள் தூரம் சென்றால் நினைவுகள் ஓடிக்கொண்டே உள்ளதாம். அவளோடு பேசாத நாட்களிலும் கூட அவன் மனம் அவளுடன் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கின்றதாம் நினைவுகளால்.

நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் விருதுநகர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 விருதுநகர் மாவட்ட நேயர்கள் வரலாம். 24 24 24 மற்றும் ஒரு எண் 24 24 29 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு சுழியம் 4542.

இரவு 9:33, இது கோடி பண்பலை 100.5 கொடைத்தென்றல். அவன் சொல்ல நினைக்கும் வார்த்தைகளை எல்லாம் அவன் கண்கள் வெளிப்படுத்துகின்றதாம். அதை அவள் படித்தால் மட்டும் போதுமாம். அதுதான் அவர்கள் காதல் மொழியாம்.

இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 கொடைத்தேன்றல். உன் பெயரை நினைத்தாலே என் உதடுகளில் சிரிப்பு பிறக்கின்றது. என் இதயம் எழுதும் ஒவ்வொரு கவிதையிலும் முதலில் வரும் சொல் உன் பெயர்தான். நிலவு கூட பொறாமைப்படும் நீ சிரிக்கும் அந்த நொடியை பார்த்தாள்.

கண்கள் சந்திக்கும் அந்த சின்ன நேரம் ஆயிரம் கவிதைகளாகின்றது. சொல்லாமல் சொல்வதே மென்மையான காதல். மெதுவான பேச்சு மனதின் மென்மையான இசை. அதை கேட்கும் ஒவ்வொரு முறையும் காதல் இன்னும் ஆழமாகின்றது.

இரவு நேர அமைதியை இசையால் அழகாக்கிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கொடித்தென்றல். உறங்கும் உலகத்தில் விழித்திருக்கின்றது என் இதயம், உன் நினைவோடு பேசிக் கொண்டிருக்கிறது இந்த இரவின் ஒவ்வொரு நொடியும், உன் பெயரால் ஒளிர்கின்றது என்கின்றான்.

இது கொடை தின்றல் நம் கோடி பண்பலை நொறுப்புழையாய்ந்தில் உறங்கும் உலகத்தில் விழித்திருக்கின்றது என் இதயம். உன் நினைவோடு பேசிக் கொண்டிருக்கின்றது இந்த இரவின் ஒவ்வொரு நொடியும் உன் பெயரால் ஒளிர்கின்றது.

நினைவுகளை நிஜங்களாக மாற்றி காற்றின் வசி வழியே இசைப்பயணமாய் வந்து சென்றது கொடி பண்பலை 100.5 கொடித்தென்றல். மீண்டும் கேட்கலாம் கொடித்தென்றல் நாளை இரவு 9 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் ஜெனிஃபர். நன்றி நேர்களே.

0: நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. ஊரெல்லாம் உறங்கினாலும் உறங்காது விழித்திருக்கும் நிலவுக்கும், நினைவெல்லாம் இசையாய்க் கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் இசையை இனிமையாய் வீச வருகிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்று வர இருக்கிறது நம் எல்லார் கண்களிலும் ஒரு முறையாவது படும் அரச லட்சணையில் உள்ள முத்திரையை ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலாக கொண்ட விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்காக. விருதுநகர் மாவட்ட நேயர்கள் மட்டும் அழைக்கலாம். 24 24 24 24 24 26 முன்னிணைப்பிற்கு 0 4 5 4 2. இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயர் யார், எங்கிருந்துன்னு பார்க்கலாமா? வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?

என்ன பாடலுங்கம்மா வேணும்? பாடல் கேட்டுருவாங்கம்மா. நன்றி.

0: பண்பலை 100.5 விருதுநகர் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து வாங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரு?
1: விருதுநகர் மாவட்டம் செங்கமலப்பட்டில இருந்து வாழையமாக்கம்.
0: என்ன பாடலுங்கம்மா வேணும்? பாடல் கேட்டுருங்கம்மா. நன்றி.
1: எல்லாருமே
0: நல்லா இருக்காங்க. நன்றிங்கம்மா. பாடல் கேட்டுருவோம்.

ஆச்சு. நிலமும் தூங்கும் நேரத்தில் கொடைப்பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்காக இணைப்பில் காத்திருக்கும்

0: அடுத்த நேயர் யார், எங்கிருந்து வாங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: விருதுநகர் மாவட்டம் திருக்கத்தூர் அருகே ஆனைக்குட்டம் கிராமத்துல இருந்து சந்தானம். மேடம், எனக்கு வந்து பொன்னுமணில இருந்து நவரச நாயகன் நடித்துள்ள திரைப்படம் பொன்மணில இருந்து
0: பாடல் கேட்டுருவாங்க. நன்றி.
1: தேங்க்யூ மேடம்.

0: அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா.
1: 10:18 விருதுநகர் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம் நிகழ்ச்சியில். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யார், இங்கிருந்து வணக்கம்.
2: இரவு வணக்கம் மேம்.
1: இரவு வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் பாளையம்பட்டியிலிருந்து கீர்த்திகா மேம்.
1: கீர்த்திகாமா, பாட என்ன பாட?

0: மாநகர் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யார், இங்கிருந்து வாங்க. வணக்கம்
1: மேம். வணக்கம் மேம், என்னோட பேர் கனிமொழி. வாழவந்தாபுரத்துல இருந்து பேசுறோம்.
0: என்ன பாடல் வேணுங்கம்மா?
1: எழுதுகிறேன் ஒரு கடிதம்.
0: என்ன படம்?
1: படம்
0: சரி, பாடல் கேட்டுமா? நன்றி.

0: 10:30 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் நமது நினைவே சுகம் நிகழ்ச்சியில் யார்? வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், இங்க இருந்து பேசுறீங்க?
1: விருதுநர் மாவட்டம் அல்லம்பட்டியில இருந்து மேரி கேத்ரின் பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல்? எல்லாரும் நலமா இருக்கோங்க. என்ன பாடல் வேணும்?
1: ஈரமான ரோஜா படத்துல இருந்து பண்ண பூங்காவனம் சின்ன பிருந்தாவனம் மேடம்.
0: பாடல் கேட்டுருவோமா? நன்றி.

0: விருதுநகர் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: மேடம், நான் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் வீரசோழன் கிராமத்துல இருந்து குறைவச்ச ஐப் கான் பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: மேடம், மைதிலினை காதலி படத்துல இருந்து நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை
0: பாடல் கேட்டுருவாங்க. நன்றி.
1: நன்றி மேடம். நன்றி.

இதய கதவுகளை திறக்க ஓடி வந்தேன் சிறையில் சிக்கிக் கொண்டதே நம்மா. வலையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்தேன் வழியில் மாட்டிக்கொண்டேன் நான் அம்மா. காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவதில்லை இனிமை காணுவது விதி அம்மா. அன்பு உள்ளங்களை ரத்த வெள்ளத்தில் துவைத்து

இசை வீசும் வசந்தம் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.

0: காற்றோடு கதை பேசும் நேரம், நிலவோடு இசை பேசும் நேரத்தில் நினைவே சுகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பேச காத்திருக்கும் நேயர் யார் எங்கிருந்துன்னு பார்ப்போம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்ல இருந்து சரவணன்.
0: சரி, என்ன பாடல் கேட்போம்?
1: என்ன? கருப்பு நிலா.
0: பாடல் கேட்டுருவோம். நன்றி.
1: நன்றி.

0: உலா உலா வரும் வேளையில் நினைவில் நீங்காத பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நம் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: என் பேர் ராமலட்சுமி.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் முகவர் சைடு. முகவர் சைடு பேசுறேன்.
0: என்ன பாடல் வேணுமா?
1: சின்ன தம்பி படத்துல வந்து பாட்டு.
0: என்ன பாட்டு?
1: ஓஹோமா ஊர் கோலம் அந்த பாட்டு.
0: பாடல் கேட்டுருவோங்கம்மா. நன்றி.
1: நன்றி.

விருதுநகர் மாவட்ட நேய உறவுகளை சந்தித்து இனிதே நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன் பாக்யா. இனி நம் கோடை பண்பலை 100.5 இடைவிடாத பாடல்களின் தொகுப்பாய் இரவு சிறகு.

தனிமை என்னும் இருளில் நம்பிக்கை தருவது, கண்கள் மூடியதும் கனவுகளை விழிக்கச் செய்வது. இரவு ஒரு பாடல், சத்தமில்லா இசை. அந்த இசையை மேலும் அழகாக்க கோடி பண்பலை நுறுபொழியைந்தில் காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இது இரவு சிறகு. நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

இனிதம் கோடி பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஆலய விழா, 6:30 அணில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தலி நேரம் கேட்கலாம். காலை 7 மணிக்கு சுகமான காலை, இதில் வேளாண் தகவல்கள் பாட்டும் பதமும் இடம்பெறும். 7:35 தக்குமுக்கு தர்பார் இடம்பெறும். 7:45 பிருத்திவி விமன்ஸ் இன்னர்வரின் இன்று அன்று. காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். நாளைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக. நிகழ்ச்சியில் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வாக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதொடு ராகம். நிகழ்ச்சியில் சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் டபுள் ரோஸ்டட் ரவாவின் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகள். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள். பகல் 1 மணிக்கு தாராபுரம் மாரா சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2 மணிக்கு டோல் தமாக்கா தூள். 3 மணிக்கு உயிரெழுத்து. 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். நிகழ்ச்சியில் பாட்டும் பதமும் கேட்கலாம். மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துருகி கழுக்கல் கேள்வியாக. 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள், அணில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வண்ணத்துருகி கழுக்கல் கேள்வியாக. மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம், இதில் நாவல் நேரம் ஆலய தரிசனம் இடம்பெறும். 6 மணிக்கு கதம்ப மலர்கள், பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை இதில் இடம்பெறும். 6:40 பொன்னியின் செல்வங்கள். இரவு 7 மணிக்கு தங்கள் அன்புடன். 8 மணிக்கு இளமை பேசுகிறது. 9 மணிக்கு கொடைத்தேன்றல். 10 மணிக்கு நினைவே சுகம். 11 மணிக்கு இரவு சிறகு. இவையாவும் நாளை மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நம் கோடை பண்பலை.

0: 100.5 நிகழ்ச்சியாவையும் ரசித்திடுங்கள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் கண் விதுப்பு அழிதல் குரல் எண் 1174.

தப்பிக்க முடியாத காமத் துன்பத்தை எனக்கு ஏற்படுத்திவிட்டு கொட்டுவதற்கு நீர் இல்லை எனுமளவிற்கு அழுது அழுது வறண்டு போயிருக்கின்றன என் கண்கள். குறள் எண் 1174 அதிகாரம் கண் விதுப்பழிதல்.

நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வரும் நேரம் இது. மீண்டும் நமது நிகழ்ச்சிகள் யாவையும் இதே வளமான அலைவரிசை 100.5 கேட்டு ரசிக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.

புதிய நம்பிக்கையோடும் புதிய துடிப்போடும் தொடங்கும் இந்த புதிய நாளில் உங்களின் அத்தனை முயற்சிகளும் வெற்றி பெற வாழ்த்துகிறது உங்கள் கொடைப்பண்மலை 100.5. இன்று சக வருடம் 1948, பாத்ர 28, பராபவ புரட்டாசி திங்கள் 2 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, செப்டம்பர் மாதம் 19 தேதி 2026 வருடம் சனிக்கிழமை. நம் கோடைப்பண்மலை 100.5 இனிய நிகழ்ச்சிகளை நமது வளமையான அலைவரிசை 100.5 மெகா ஹிட்ஸிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம். இனி கேட்கலாம் மங்கள இசை.

கரும் பறவை சிறகடித்து வானவெளியில் பறக்க, சிறு கீற்றாய் விடி ஒளி உலகமெங்கும் பரவ, வெண்ணிற மேகக்கூட்டம் விடிந்தது கண்டு விலகி ஓடிவிட, இடை நெளிந்து உடல் வளைந்து நிமிர்ந்து நிற்கும் மரங்களோடும் கவி பாடும் குயில்களோடும் ஆண்டவனின் அருளோடும் அழகாக விடிந்த இந்த அதிகாலை பொழுதில் அர்ச்சனை பாமாலையை பண்பலை தொடுக்கும் இந்நேரம் அருள் மாலை.

வாழ்வு நன்மை செய்யும் பயணமாக மலர்ந்திட செயல்களில் அறத்தை நிரப்பி வார்த்தைகளில் அன்பை பகிர்ந்திட இறைமையின் அருள் வேண்டி புகழ் பாடல் பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நொறுபொள்ளி ஐந்தின் அருள் மாலை.